இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்ட மாதம் 7, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 14 நாள், மே மாதம் 28 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மேட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மேட்ஸ். நேர்கள் அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நேரம் காலை 6 மணி. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நேயர்கள் கேட்கலாம்.

குரலோசை வெகுளாமை 31 அதிகாரம் 7வது குறட்பா.

சினத்தையே செல்வம் என்று நினைத்து மேற்கொண்டவர் அதனார் கெடுதல் நிலத்திலே அரைந்தவரின் கையானது நோவிலிருந்து தப்பாதது போல் உறுதியாகும்.

0: இசை கேட்டீர்கள்.
1: நேயர்கள் கேட்கலாம் இன்று நம் பண்பலில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா நடராசன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 கால்நடை நமக்கு தோழனம்மா, 6:55 தர்மபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி.

0: இன்று பங்கேற்குமாறு எஸ் சிவானி. 7 மணிக்கு காலை வணக்கம். இதில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடி விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் வழங்கும் இனிதினிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி, சேலம் சண்முகா மருத்துவமனை வழங்கும் நலம் தானே. இன்று டாக்டர் நேர்த்திகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த்கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் என்று ஒன்று நன்று. 8:50 பொன்னியின் புதுப்பனல், இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் என்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. 9:05 வானலையில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரம் தொழில் முனைவோர் பி அருள் பாண்டியன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஏற்பட்டி சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 வீரப்பெருமகன் சாவர்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை, அதனைத் தொடர்ந்து வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமே சேமியா மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின சிறப்புரை வழங்குகிறார் கூடுவாஞ்சேரி எஸ் கலீலுல்லா அவர்கள். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 மருத்துவ மலர், ஆரோக்கியமான எதிர்காலம், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் தீபக் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 திரையிசை, தொடர்ந்து சுழல் கப்பம் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:45 மாநில செய்திகள். 2 மணிக்கு விவசாய அரங்கம், வாழையில் உர மேலாண்மை உரை வழங்குகிறார் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜெய்கணேஷ் அவர்கள். 2:30 பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு கட்சிவில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உள 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரையிசை. 7:10 மாவட்ட செய்திகள். இன்று கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:25 வயல்வெளி, இன்று கலக்கும் கால்நடை பண்ணை. தருமபுரி அதகப்பாடி விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து தேனி உயிர்களின் ராணி தருமபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் MS வெனிலா அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தன்றல் சினிமா. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாது இசை மழை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்பப் பாடல்கள் வளம் வரும். நேயர்கள் இதுவரை இன்றிடம் பண்பலில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has emphasized the need for effective implementation of Swachh Bharat Mission 2.0 and underlined that the mission should move beyond infrastructure creation and ensure measurable outcomes through regular monitoring, citizen participation and convergence between various stakeholders. Chairing the 51st Pragati meeting in New Delhi, Mr. Modi asked states to expedite the completion of solid waste management related infrastructure, including waste processing plants and Gobardhan plants. During the meeting, the Prime Minister reviewed 7 critical infrastructure projects across the railways, power and road sectors, covering 9 states worth around 30,000 crore rupees. The Cabinet Committee on Economic Affairs approved the continuation of the scheme to modernize the public distribution system, PDS, including Russians transport, dealer support and technology upgrades till March 2031. The umbrella scheme calls scheme for assistance.

0: in Russian transport and handling income with automation in PDS, Sarthak PDS, has been cleared in the 16th Finance Commission cycle award period with an outlay of 25,530 crore rupees as central share. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav made the announcement regarding Cabinet's decision while briefing media in New Delhi.
1: इस प्रोग्राम में तीन बड़े सुधार आज अप्रूव हुए हैं.
2: थ्री मेजर रिफॉर्म्स हैव बीन इंट्रोड्यूस्ड इन दिस प्रोग्राम टुडे. फर्स्ट, द गवर्नमेंट विल सपोर्ट द ट्रांसपोर्टेशन कॉस्ट इनकर्ड इन मूविंग फूड ग्रेन्स फ्रॉम लार्ज एफसीआई वेयरहाउसेस इन द स्टेट्स टू फेयर प्राइस शॉप्स अक्रॉस डिफरेंट डिस्ट्रिक्ट्स एंड डिविजन्स. सेकंड, देयर वाज अ नीड टू इंक्रीज द रेम्युनरेशन ऑफ फेयर प्राइस शॉप डीलर्स एंड ए डिसीजन हैज बीन टेकन इन दिस रिगार्ड एज वेल. थर्ड, एफर्ट्स विल बी मेड टू मॉडर्नाइज द पब्लिक डिस्ट्रीब्यूशन system through the use of technology.
1: Public distribution system ko hum kaise modernize kar sakte.
0: Union Minister for Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan will inaugurate the National Conference on Agriculture for Kharif Campaign 2026 in New Delhi today. The two-day program is aimed at deliberating strategies for the forthcoming Kharif season with a focus on sustainable agriculture, enhanced productivity, climate resilience, infrastructure strengthening and farmer prosperity. Union Home Minister Amit Shah will be on a visit to Gujarat today. During his visit, the minister is scheduled to inaugurate and lay the foundation stones of nearly a dozen public utility, education and rural infrastructure projects in Ahmedabad and Gandhinagar districts. The Central Board of Secondary Education, CBSE, has rejected the allegations regarding the award of exam evolution contract to Hyderabad-based educational technology company Coempt EduTech. In a social media post, the CBSE said that the allegations are erroneous, misleading and not based on facts. The board said that it has followed the general financial rules protocol scrupulously in the awarding of the contract to the agency. The West Bengal government has handed over 142 acres of land to the BSF for setting up outposts and barbed wire fencing infrastructure along the India-Bangladesh border. The handover is part of the BJP government's decision, taken at its first cabinet meeting on May 11th, to transfer 600 acres of land within 45 days for border fencing and related infrastructure projects. External Affairs Minister Dr. S. Jaishankar has arrived in Cyprus to participate in the informal meeting of the EU Foreign Affairs Ministers, Gymnich. In a social media post, the External Affairs Minister thanked Vice President of the European Commission, Kaya Kallas, and Foreign Minister of Cyprus, Dr. Konstantinos Kombos, for the invitation. In IPL cricket, Rajasthan Royals defeated Sunrisers Hyderabad by 47 runs in the eliminator match in New Chandigarh last night. Rajasthan Royals set the target of 244 runs against Sunrisers Hyderabad. In reply, Sunrisers Hyderabad could score only 196 runs in 19.2 overs. Vaibhav Suryavanshi has been adjudged as the player of the match. Eid-ul-Zuha, also known as the Festival of Sacrifices, being celebrated across the country. The holy occasion honors Prophet Ibrahim's absolute faith and is marked by the ritual of Qurbani. President Draupadi Murmu has greeted the people on the occasion of Eid-ul-Zuha. In a message, the president said that festival symbolizes devotion, sacrifice and selflessness. And that is the end of this news bulletin.
3: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
4: சென்ற ஆண்டு நவம்பர் 7 முதல் இந்த ஆண்டு நவம்பர் 7 வரை வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. 1875 ஆண்டுல நவம்பர் 7 பங்க தர்ஷன் என்னும் வங்காள இலக்கிய மாத இதழில்தான் முதன் முதலில் வந்தே மாதரம் பாடல் வெளியிடப்பட்டது. இந்த பங்க தர்ஷன் என்னும் இதழை தொடங்கியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆவார். ஒருமுறை சுவாமி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பங்கிம் சந்திர சட்டர்ஜியிடம், அது ஏன் உங்கள் பெயர் பங்கிம் சந்திர, அதாவது வளைந்த சந்திரன் என்று இருக்கிறது என்று நகைச்சுவையாக கேட்டாராம். அதற்கு ஆங்கிலேயரிடம் அடிவாங்கி சந்திர

0: வளைந்து விட்டது என்று பதில் கூறினாராம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பிரிட்டிஷ் அலுவலகத்தின் துணை கலெக்டர், துணை நீதிபதி, வங்காள அரசின் உதவி செயலாளர் என உயர்ந்த பதவியில் இருந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜியை பிரிட்டிஷ் அரசு குறுகியபடி செய்துவிட்டது. இதனால்தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய தமது படைப்புகளில் தேசிய உணர்வையும் சுதந்திர உணர்வையும் தந்து கொண்டே இருந்தார். அவற்றுள் முதன்மையானது ஆனந்தமடம் நாவலும் அந்த நாவலில் இடம்பெற்ற வந்தே மாதரம் பாடலும். 1876 வந்தே மாதரம் பாடலை பிரசுரித்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1882 தாம் வெளியிட்ட ஆனந்த மடம் என்னும் நாவலில் வந்தே மாதரம் பாடலை சேர்த்தார். வங்க பிரிவினை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கள் அனைத்திலும் வந்தே மாதரம் பாடல்தான் போர் பரணியாக பாடப்பட்டது. என்ன செய்வது என்று குழம்பிய ஆங்கிலேய அரசு வந்தே மாதரம் என்னும் முழக்கத்தையே தடை செய்தது. இந்த தடையை மீறி 1906 ஏப்ரலில் பாரிசால் நகரில் வட்டார காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த பாரிசால் நகர் தற்போது வங்காள தேசத்தில் உள்ளது. அதே ஆண்டு டிசம்பரில் வாரணாசி நகரில் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் கூடிய மாநாடு வந்தே மாதரம் முழக்கத்தை தேசிய முழக்கமாக அறிவித்தது. சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை சகோதரி நிவேதிதா இந்தியாவிற்கென தாம் வடிவமைத்த தேசிய கொடியில் வந்தே மாதரம் முழக்கத்தினை வங்க மொழி எழுத்துக்களில் இடம்பெறச் செய்தார். இந்திய புரட்சியின் தாய் என அழைக்கப்பட்ட மேடம் காமா இந்தியாவிற்கென வடிவமைத்த கொடியில் வந்தே மாதரம் முழக்கம் தேவநாகரி எழுத்துக்களில் இடம்பெற்றது. விபின் சந்திரபால் வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு பத்திரிகையை நடத்தினார். பஞ்சாப் சிங்கம் என போற்றப்பட்ட லாலா லஜபதி ராய் வந்தே மாதரம் என்னும் பெயரில் உருதுமொழி பத்திரிகையை நடத்தினார். தடையை மீறி வந்தே மாதரம் என்று முழங்கியதற்காக தான் கைது செய்யப்பட்டதாக எனது போராட்டம் என்ற தனது வாழ்க்கை வரலாற்று நூலில் மாபோசி விளக்கியுள்ளார். வந்தே மாதரத்தின் நூற்றாண்டு விழாவான 1976 சிலம்பு செல்வர் மாபோசி வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு புத்தகத்தினை வெளியிட்டார். வந்தே மாதரம் என்னும் சொல்லை மகாகவி பாரதியாரோடு இணைந்து பிரபலமாக்கிய கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்தே மாதரம் பிள்ளை என்றே அழைக்கப்பட்டார். வந்தே மாதரம் பாடலை மொழிபெயர்த்த பாரதியார் தன் முதல் மொழிபெயர்ப்பில் திருப்தியுறாமல் மீண்டும் மொழிபெயர்த்தார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுது அனைவருக்கும் நல்லதாய் அமையட்டும். நேர்களே, மறைப்பொருளாய் இருக்கும் இறைவனை இசை பாக்கலால் வணங்கும் நேரம் இது. இந்த அழகான காலை வேளத்தில் கடகடன்னு எழுந்து மக்கள் எல்லோருமே அவங்களோட பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா. நம்ம காலையிலே இந்த மாதிரி காட்சிகளை எல்லாமே பார்க்க முடியும். காலையில எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போடுறதாகட்டும், காலையில எழுந்து விளக்கு கொளுத்தி இறைவனை மனதார வணங்குவதாகட்டும், காலை பணிகள் எல்லாமே பார்க்கறதுக்கே ஒரு அழகானதாக இருக்குங்க. காலை பொழுதே ஒரு அழகானதுன்னு கூட சொல்லலாம். எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை நாம் இன்று இசையால் வணங்கலாம். இது பக்தி மாலை. எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள், எண்ணங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது கீதை. கேட்க இருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில். ஸ்பெயின் கேர் OTP தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை OB பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366306078.
2: நேரம் 6:24 நிமிடம். அழகான இந்த காலை பொழுதில் இறைவனை இசைப்பாக்கலால் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, இது பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குறான். கேட்க இருக்கும் பாடல் கோவை ஜலீல் குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை, சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: நேரம் 6:29, தருமபுரி. பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பக்தி மாலை. எங்கள் ஆண்டவரடி தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திரு விவிலியம். கேட்க இருக்கும் பாடல் சிஸ்டர் சாரா நவ்ரோஜி குரலில்

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும். நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
2: கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில் ஓசூர் கோழின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் சேர்க்கை குறித்த தகவல்களை வழங்குகிறார் ஓசூர் கோழின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் டி ஜெயந்தி அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். கோழின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியானது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக 8/8/2011 முதல் ஒசூரில் செயல்பட்டு வருகின்றது. இக்கல்லூரியில் 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு பிடெக் கோழின தொழில்நுட்பம், அதாவது பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி, 2011-12 கல்வியாண்டு முதல் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இது மட்டுமல்லாமல் பிடெக் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம் 2025-26 கல்வியாண்டு முதல் இன்று வரை வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் பிடெக் இளநிலை பட்டப்படிப்பு போல்ட்ரி டெக்னாலஜி 40 சீட்டு, உணவு தொழில்நுட்பம் அதாவது ஃபுட் டெக்னாலஜி 40 சீட், மொத்தம் 80 சீட் வந்து இந்த கல்லூரியில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது நாட்டில் வளர்ந்து வரும் கோழிப்பண்ணை தொழிலுக்கேற்ற திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்துடன் இக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டும் வருகின்றது. இந்தியாவிலேயே இந்நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு செயல்படும் ஒரே கல்லூரி இதுவே ஆகும். இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களை கோழியின உற்பத்தி, கோழி உற்பத்தி சார்ந்த தொழில்நுட்பம், இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி, அவையினை பதப்படுத்துதல், விற்பனை மேலாண்மை, தீவன உற்பத்தி ஆகிய துறைகளில் சிறந்த வல்லுநர்களை உருவாக்குவதையே நோக்கமாக கொண்டு இக்கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. இந்த பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி பட்டப்படிப்பானது தமிழக அரசு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப குழு ஏஐசிடிஇ புதுதில்லி ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும். இதற்கான பாடத்திட்டம் அகில இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின், அதாவது ஐசிஏஆர், 6வது முதல்வர் குழுவினரால் பரிந்துரை செய்யப்பட்ட திட்டத்தின்படி முறையாக உருவாக்கப்பட்டுள்ளது. கோழின மேலாண்மை

மேலாண்மை, கோழியின உற்பத்தி தொழில்நுட்பம், கோழியின பொறியியல் தொழில்நுட்பம், கோழியின வணிக மேலாண்மை, இவ்வாறு கோழியின தொழில் வளர்ச்சிக்கு தேவைப்படும் அனைத்து துறைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் இப்பாடத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இப்பாடத்திட்டமானது 8 பருவங்களை உள்ளடக்கியது, அதாவது செமஸ்டர் சிஸ்டம். 8 பருவத்தில் கோழி உற்பத்தி சார்ந்த நிறுவனத்தில் உதவித்தொகையுடன் கூடிய கள பயிற்சி, அதாவது இன்பிளான்ட் ஆர் இன்டர்ன்ஷிப் பயிற்சி அளிக்கப்படுகிறது. கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியானது ஒசூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் ஒசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் உள்ள மத்தகிரி என்ற இடத்தில் மாவட்ட கால்நடை பண்ணை வளாகத்தின் அருகில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இக்கல்லூரியின் முன்பே நகர பேருந்து நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கல்லூரியின் மொத்த பரப்பளவு 80 ஏக்கர் ஆகும். உலக தரம் வாய்ந்த நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனமாக விளங்கி வருகிறது. அதுக்கப்புறம் இந்த கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள், நன்கு அனுபவம் மற்றும் திறமை வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு கோழியின தொழில்துறை சார்ந்த அனைத்து அம்சங்களும் கற்பிக்கப்படுகிறது. தீவன உற்பத்தி, தரக்கட்டுப்பாடு, கோழி இறைச்சி உற்பத்தி, முட்டை உற்பத்தி, கோழியின உபகரணங்கள் பற்றிய தொழில்நுட்ப அறிவை வழங்கி வருகின்றது. பொறியியல் வளாகம், தொழில்நுட்ப வளாகம், பண்ணை வளாகம், ஆராய்ச்சி கூடம் என அனைத்து உட்கட்டமைப்புகளுடன் கொண்டு கல்வி கற்பிக்கப்படுகிறது. நவீன வசதிகளுடன் கூடிய 1500 புத்தகங்கள் மற்றும் இணையதள வசதி கொண்ட நூலகமும் செயல்பட்டு வருகின்றது. நவீன கோழி தீவன உற்பத்தி ஆலை மாணவர்களின் செயல்திறன் மேம்பாட்டு திறனை வளர்ப்பதற்காக கல்லூரி வளாகத்திலேயே செயல்பட்டு வருகின்றது. பண்ணையில் அனைத்து வகையான கோழி இனங்களான தாய்க்கோழி, கலப்பின கோழிகள், நாட்டு கோழி இனங்கள், ஜப்பானிய காடை, வான்கோழி, கினிக்கோழி ஆகிய இனங்கள் மாணவர்களின் செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக வளர்க்கப்பட்டும் வருகின்றது. மிகச்சிறந்த உலக தரம் வாய்ந்த குஞ்சு பொறிப்பகம் மாணவர்களின் பயிற்சிக்காக செயல்பட்டு வருகின்றது. தீவன பகுப்பாய்வு மற்றும் தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கூடங்களை இக்கல்லூரி உள்ளடக்கியது. மாணவ மாணவிகளுக்கென தனித்தனி விடுதி வசதியும் உண்டு. இலாப நோக்கமின்றி மாணவர்களால் நடத்தப்படும் உணவகத்தில் தரம் வாய்ந்த உணவும் வழங்கப்படுகிறது. விளையாட்டு சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் உடற்பயிற்சி கூடம் போன்ற அனைத்து வசதிகளுடன் வளாகத்தின் உள்ளே மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. சேர்க்கை விதிமுறை 12 வகுப்பில் கணிதம் மற்றும் உயிரியல் ஆகிய 2 பாடங்களை படித்தவர்கள் மட்டும் இக்கல்லூரிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கென தனி நுழைவுத் தேர்வுகள் ஏதும் கிடையாது. அதாவது உயிரியல், கணிதம், இயற்பியல், வேதியியல் ஆகிய 4 பாடங்களை கண்டிப்பாக படித்தவர்கள் மட்டுமே இக்கல்லூரிக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கென தனி நுழைவுத் தேர்வுகள் ஏதும் கிடையாது. அரசாங்க வழிகாட்டுதலின்படி ஒற்றை சாளர முறையில் சேர்க்கை நடைபெறும். கல்லூரி சேர்க்கைக்கான அறிவிப்பு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தால் வருடந்தோறும் மே மாதத்தில் அனைத்து முன்னணி செய்தித்தாள் மற்றும் பல்கலைக்கழக வலைதளத்தின் மூலம் நடைபெறும். இந்த வருட சேர்க்கைக்கான அறிவிப்பு 25/5/2026 அன்று வழங்கப்பட்டது. இந்த கல்லூரி சேர்க்கைக்கான அறிவிப்பு ஒரு இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். மாணவர்கள் சேர்க்கையானது ஒற்றை சாளர முறையில் சென்னையில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இக்கல்லூரியில் வருடந்தோறும் பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி பட்டப்படிப்புக்கு 40 மாணவர்களும், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி போன்ற படிப்புகளுக்கு 40 இடங்களும் மாணவர்களை சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அதாவது மேலும் தொடர்புக்கு முதல்வர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி, மத்தகிரி, ஒசூர். மின்னஞ்சல் DEANCPPM@TANUVAS.org.in. இப்போது இந்த நுழைவுத்தேர்வுகள் இல்லாமல் அரசு வழிகாட்டுதலின்படி ஒற்றை சாளர முறையில் சேர்க்கை நடைபெறுதுன்னு சொன்ன இல்லைங்களா, அதற்கான ஒரு வலைத்தளத்தின் முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.adm.tanuvas.ac.in. இந்த வலைதளத்துக்குள்ளே போனீங்கன்னாவே வலைதளத்தில் அடுத்தடுத்த உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த கல்வியாண்டுக்கான சேர்க்கை வந்து 25 தேதியே வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனால் +2 அதாவது 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் கண்டிப்பாக போல்ட்ரி டெக்னாலஜி அல்லது ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த பட்டப்படிப்புக்கு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இந்த கல்லூரியிலிருந்து வெளிவரும்போது கண்டிப்பாக ஒரு பிளேஸ்மெண்ட், அதாவது வேலை வாய்ப்புகள் உடனே மட்டுமே செல்ல தகுதியானவர்களாக நாங்கள் உருவாக்கி வருகிறோம். எனவே இந்த வலைதளத்தில் சென்று அனைத்து மாணவர்களும் பயன்பெறுமாறு இந்த பல்கலைக்கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.

0: இந்த பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி படித்து முடித்தவுடன் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது பற்றி பார்த்தோமானால், இக்கல்லூரியில் பட்டம் பெற்ற மாணவர்கள் கோழி இனத்துறையில் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும், கோழி குஞ்சு உற்பத்தி, கோழி பண்ணை, கோழி இறைச்சி உற்பத்தி மற்றும் பதப்படுத்தும் நிறுவனம், கோழி தீவன உற்பத்தி ஆலை, கோழி இறைச்சி மற்றும் முட்டை சந்தைப்படுத்தும் துறை ஆகியவற்றில் மேலாளர்களாகவும், மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் வங்கிகளிலும் சிவில் போட்டித் தேர்வு எழுதியும் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும். இக்கல்லூரியில் பட்டம் பெற்ற மாணவர்கள் அனைவரும் கோழி இன உற்பத்தி சார்ந்த முன்னணி நிறுவனங்களில் தொழில்நுட்ப மேலாளர்களாக பணிவாய்ப்பு பெற்றுள்ளனர். இதுவரை படிப்பை முடித்துள்ள அனைத்து மாணவர்களும் வேலை வாய்ப்புடனேயே இக்கல்லூரியில் இருந்து வெளியேறி வருகின்றனர். அதே போல தொழில்நுட்ப படிப்பு, அதாவது உணவு தொழில்நுட்பம் படித்த மாணவர்களுக்கு அரசு உணவு தரக்கட்டுப்பாட்டு அலுவலகம், பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஆவின் மற்றும் இதர பால் பதனிடும் தொழில் நிறுவனங்கள், உணவு பதனிடும் தொழில் நிறுவனங்கள், தானியம், பருப்பு, காய்கறி, பழங்கள், இறைச்சி, முட்டை, மீன் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஆகியவற்றில் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கொட்டி கிடக்கின்றன. எனவே இந்த வாய்ப்பை 12ஆம் படிப்பு முடித்த அனைத்து மாணவர்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் சேர்க்கை குறித்த தகவல்களை வழங்கினார் ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் டி ஜெயந்தி அவர்கள்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
1: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின்கர் OTP தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை OB பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366-360-788.
6: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதுநெல்லி ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் ஏப்ரல் மே மாதத்தில் கோடைக்கால மழை இயல்பாக பெய்துள்ளது. இந்த மாவட்டத்தில் கோடைக்கால பயிர் இலக்காக சிறுதானியம் 670 ஹெக்டேர், பயிர் வகை 140 ஹெக்டேர், எண்ணெய் வித்து 545 ஹெக்டேர் என மொத்தமாக 1355 ஹெக்டேர் நிர்ணயித்துள்ளனர். ஏப்ரல் மாதத்தில் சிறுதானியம், எண்ணெய் வித்து, பருத்தி, கரும்பு ஆகிய பயிர்கள் மொத்தமாக விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். மானாவாரி விவசாயிகள் தற்போது பெய்துள்ள கோடை மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்யலாம். தொடர்வது மாநில செய்திகள்.
9: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.

உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கச் செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொதுநலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய

0: திட்டங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொதுநலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில்

0: கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்நாயகம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலி அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 28,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் காலை 6:55, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்த நாள் மற்றும் மன்னநாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்கலாம்.
3: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
5: வணக்கம் நேயர்களே. குழந்தைகள் அவர்கள் பேசிடும் தெய்வங்கள் இணைந்திருக்கிறோம் மழலைமை நிகழ்ச்சி. இன்றைய மழலை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புது வேளமங்கலம் பள்ளி குழந்தை எஸ் சிவானி. வணக்கம் சிவானி.
6: வணக்கம் சார்.
5: சிவானி எப்படி இருக்கீங்க?
6: நல்லா
5: இருக்கீங்க? சிரிச்சிட்டே இருக்கீங்களா? ஏன் அப்படி சிரிக்கிறீங்க?
6: என்ன
5: தெரியும் மகிழ்ச்சியா இருக்குது ஒரு வாரம், நீங்க எப்படியே சிரிச்சிட்டே இருங்க, அப்பதான் நல்லா இருக்கு. சரி, அடுத்த வருஷம் எத்தனை போறீங்க?

0: எங்க போயிட்டாரு டாடி?
1: ஊட்டில இருக்கறாங்க.
0: வீட்டுல இருக்கறா? வேலைக்கு போலியா? அவரு
1: போகல.
0: போகலையா? சரி, என்ன சொல்ல போறீங்க நீங்க சிவானி?
1: பாட்டு
0: பாடுங்க.
1: அம்மா தந்தை பொம்மை, அழகழகு பொம்மை, தலையாட்டும் பொம்மை, கஞ்சாவூரு பொம்மை, தாளந்தட்டும் பொம்மை, தாவி ஓடு பொம்மை, நம்பி விருகும் பொம்மை, நல்ல கரடி பொம்மை.
0: பாடிட்டீங்க, அடுத்த பாட்டு பாருங்க.
1: ஆலமரத்திலே விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு கீழ்பாட்டு, கொஞ்சம் திளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாழாட்டு, சின்ன நிறைய தாளாட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
0: ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு அழகா பாட்டிங்க. சரி, இதை சொல்லி கொடுத்த டீச்சர் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியாது.
0: யா தெரியாது?
1: மறந்து போச்சு.
0: சரி, இப்ப வெயில் அடிக்குது இல்ல, வெயில்ல நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடறாங்களாமே, நீ சாப்பிடுறியா?
1: சாப்பிட மாட்டோம்.
0: ஏன் சாப்பிட மாட்டீங்க? ஐஸ்கிரீம் பிடிக்காத உங்களுக்கு?
1: காய்ச்சல் வந்துடும்.
0: காய்ச்சல் வந்துடும் அப்படின்றாங்களா? சரி சரி சரி. சாக்லேட் சாப்பிடுவா? அதுவும் சாப்பிட மாட்டேன். அது சாப்பிட்டேன்னாவும்
1: இருமல்
0: வந்துடும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சாக்லேட் காய்ச்சல் வந்துருது, சாக்லேட் சாப்பிட்டா இருமல் வந்துருது. அப்ப என்னதான் சாப்பிடுவீங்க?
1: சாப்பாடு.
0: சரி, நல்லா சாப்பிடுங்க சிவானி. இப்ப சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு ஆனதப்ப நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
2: பெருசாயி கலெக்டர் ஆக போறேன்.
0: மக்களுக்கான திட்டங்கள்லாம் போட்டு மக்களுக்கான திட்டங்கள்லாம் சீரா செஞ்சு முடிப்பீங்களா? சரிங்க சிவானி, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணு ஆனதப்புறம் ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியராக மாற தருமரி பம்பளை 102.5 உங்களை மனமாற வாழ்த்துகிறது. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: இணையநிலை இன்றைய மழலை மேய்ச்ச சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுவேளமங்கலம் பள்ளி குழந்தை எஸ் சிவானி.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
4: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
5: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல்ல சேலம்.
4: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
5: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல்ல சேலம்.
6: நேரம் காலை 7:00. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது காலை வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
7: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
8: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
7: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
9: இன்று மே 28.
10: சிறந்த சங்கீத வித்வான் மற்றும் பல கீர்த்தனைகளை இயற்றியவர்.
11: சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்.
10: பத வர்ணங்கள், தாள வர்ணங்கள், கிருதிகள், தில்லானாக்கள், ராக மாளிகைகள் என 200 மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளார்.
11: மைசூர் அரண்மனையில் ஆஸ்தான வித்வானாக நியமிக்கப்பட்டார்.
10: இவரது இசை பயணம் 60 தொடர்ந்தது. பத்மபூஷன், சங்கீத கலாநிதி விருது, மைசூர் ஆஸ்தான சங்கீத சாஸ்திர ரத்னம், சங்கீத சாஸ்திர விசாரத் என பல விருதுகளை பெற்றுள்ளார். தென்னிந்தியாவின் தலை சிறந்த கர்நாடக இசை நட்சத்திரமாக பிரகாசித்தவரும், இசை ஆராய்ச்சி வளர்ச்சிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவருமான மைசூர் வாசுதேவாச்சார் பிறந்த தினம் இன்று.
11: ஆண்டு 1865.
10: இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி.
11: இந்திய சுதந்திரத்திற்காக அபிநவ பாரத சங்கத்தையும் லண்டனில் சுதந்திர இந்திய சங்கத்தையும் உருவாக்கினார்.
10: இந்து மகாசபையை உருவாக்கியவர்.
11: பாலகங்காதர திலகர் இவரது அரசியல் குரு ஆவார். தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டார். இந்திய சுதந்திர போராட்ட

0: வரலாற்றில் தனக்கென தனியிடம் கொண்ட விநாயக் தாமோதர் சாவர்கர் பிறந்த தினம் என்று.
1: ஆண்டு 1883.
0: தமிழ் பன்னாராய்ச்சி வித்தகர்.
1: மரபான தமிழிசை மீட்சிக்கு அரை நூற்றாண்டுக்கும் மேலாக உழைத்தார்.
0: இலக்கிய நூலாக மட்டுமே கற்கப்பட்டு வந்த சிலப்பதிகாரத்தில் உள்ள பல அரிய இசை நுட்பங்களை வெளிக்கொணர்ந்தார்.
1: தமிழகம் முழுவதும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணம் செய்து பொது அரங்குகளில் 12 திருமுறைகள், திருமுருகாற்றுப்படை மற்றும் சிற்றிலக்கியங்களை முறையுடன் பாடியும் நடித்தும் காட்டி தமிழிசையின் பண்ணழகையும் பண் இயல்பையும் மக்களிடம் கொண்டு சேர்த்தார்.
0: தமிழ் பன்னாராய்ச்சி வித்தகர் விருதுக்கு சொந்தக்காரரான குழந்தைப்பா சுந்தரேசனார் பிறந்த தினம் என்று.
1: ஆண்டு 1914.
0: NTR என்று பாசத்துடன் அழைக்கப்பட்ட தெலுங்கு திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர்.
1: 1947 தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானார்.
0: பல புராண படங்களில் ஸ்ரீராமனாக கிருஷ்ணனாக வலம் வந்து ரசிகர்களை கவர்ந்தார்.
1: 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தெலுங்கு திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றார்.
0: பத்மஸ்ரீ விருது, தேசிய விருதையும் பெற்றுள்ளார்.
1: பின்னர் தீவிர அரசியலில் ஈடுபட்டு 3 முறை ஆந்திர மாநில முதலமைச்சராக பதவி வகித்தார்.
0: ஆந்திர மக்களின் இதயத்தில் இன்றும் வாழ்ந்து வரும் NTR என்று அழைக்கப்படும் நடிகர், ஆந்திர மேனாள் முதல்வர் NT ராமாராவ் பிறந்த தினம் என்று.
1: ஆண்டு 1923.
0: இஸ்லாமிய சமூகத்தினரின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்று.
1: இறை நம்பிக்கை, இரக்கம், சகோதரத்துவம், நல்லிணக்கம், தியாகத்தை போற்றும் வகையில் இஸ்லாமிய மாதமான துல்ஹிஜ்ஜா 10ஆம் நாள் இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படும் பண்டிகை.
0: தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று.
1: இந்த வருடம் கோடை காலத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தரி வெயில் May 4 அன்று ஆரம்பமானது.
0: 25 நாட்கள் நீடித்த அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறும் நாள் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
6: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
4: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
7: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
8: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் OTP, தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை OB பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
11: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
12: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
13: நான் ஏன் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
14: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
15: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
16: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்ச

0: இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: காலை வணக்கத்தில் அடுத்ததாக தருமபுரி உழவு சந்தை காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இவை கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 30 ரூபாய், கத்திரிக்காய் 40, வெண்டை 15, அவரை 65, முச்சவரை 50, கொத்தவரை 35, முள்ளங்கி 24, முருங்கைக்காய் 70, பச்சை மிளகாய் 40, பாகற்காய் 45, புடலங்காய் 26, பீர்க்கங்காய் 40, சுரைக்காய் 15, சர்க்கரை பூசணி 25, சாம்பல் பூசணி 20, தேங்காய் 60, சின்ன வெங்காயம் 46, மரவள்ளி 25, சர்க்கரை வள்ளி 25, வாழைக்காய் 10 ரூபாய், மேலும் பெரிய வெங்காயம் 26, இஞ்சி 148, உருளைக்கிழங்கு 28, கேரட் 74, பீட்ரூட் 50, நூக்கோல் 44, பீன்ஸ் 110, டபுள் பீன்ஸ் 88, முட்டைக்கோஸ் 38, சவுச்சவ் 58, பச்சைப்பட்டாணி 135, குடைமிளகாய் 58, காலிஃப்ளவர் 40, கோவைக்காய் 52, மேலும்

0: பூண்டு 120 180 ஆகிய இரண்டு விலைகளில் கிடைக்கிறது. இவை யாவும் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றிற்கான காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பைகளை எடுத்துட்டு போலாம் நேர்களே. அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் அழகாய் ஒப்படைப்போம்.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
4: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதுநெல்லி ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி, தருமபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
10: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
11: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
12: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
11: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
13: அன்பிருகினே, நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். அற்ற குலத்தின் அருணியர் பறவை குறித்து ஔவையாரின் பாடலை அனைவரும் வாசித்திருக்கின்றோம். சிலவற்றை நாம் அறிந்து கொள்வதற்காக வாசிக்கிறோமோ தவிர நம்மை விருத்தி செய்வதற்காக படிப்பதில்லை. ஏதன்ஸ் நகரத்தை சார்ந்த டைமண்ட் குறித்து ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கும் நாடகம் மிகவும் நுட்பமானது. அந்த டைமண்ட் எனும் பெரும் செல்வந்தன் எல்லோருக்கும் வாரி வாரி வழங்குகிறான். யாரிடமும் எதையும் பெறுகிற பழக்கம் அவனுக்கு இல்லை. இல்லை என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரன். கை தாளாமல் வாழ்ந்து வந்தான். மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து அவன் வறுமை அடைகிறான். தான் யார் யாருக்கு உதவி செய்தோமோ

அவர்களில் சிலரிடம் கடனாக கொஞ்சம் பணம் கேட்கிறான். கஷ்டமான காலம், என்ன செய்வது? எல்லோரும் கைவிரித்து விடுகிறார்கள். மனித இனம் முழுமையுமே அவன் வெறுக்க ஆரம்பித்து விடுகிறான். மறுபடியும் அனைவரையும் விருந்துக்கு அழைத்து வெறும் நீரை அவர்கள் முகத்தில் ஊற்றி திரும்ப விரட்டுகிறான். அவர்களை சபித்தும் திட்டியும் வயதும் துரத்தி அடிக்கிறான். ஏதன்ஸ் நகரத்தை விட்டு வெளியேறி ஆளரவமற்ற குகையில் வசிக்க ஆரம்பிக்கிறான். தோண்டும் போது அவனுக்கு தங்கம் கிடைக்கிறது என்று வதந்தி பரவுகிறது. அவனை பார்க்க கும்பல் கும்பலாக அந்த குகைக்கு மக்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். பணம் வந்ததும் அவனை காண மனம் வந்தது. பின்னால் நமக்கு தருவான் என சிறிதும் வெட்கமில்லாமல் அவனை காண பலர் சென்றார்கள். என் வெறுப்பு மாறாமலேயே டைமண்ட் இறந்து போகிறான். டைமண்டுடைய கதை இன்றும் பொருந்துவதாக இருக்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே. மனிதர்கள் காலம் காலமாக ஒரே மாதிரிதான் இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. கஷ்டமும் நஷ்டமும் வரும்போது தூர ஓடும் துஷ்டர்கள் இருக்கவே செய்கிறார்கள். வாழ்கிற போது அந்த சொந்தம் இந்த சொந்தம் என்று வருகிறார்கள். நம்முடைய நிலை தாழ்ந்தால் யாரென்றே தெரியாது என்று இவனை பார்த்தால் பேசினால் கடன் கேட்டு விடுவானோ என்கின்ற பயத்தில் பலர் பார்த்தும் பார்க்காமலும் பேசியும் பேசாமலும் தலைமறைவாக ஓடுகிறார்கள். நம் இன்பத்தை பங்கு போட்டுக் கொள்கிற சில உறவுகளும் நண்பர்களும் நமக்கு வாழ்விலே ஒரு துன்பம் வந்தால் நம்மை விட்டு தூர விலகி போகிறார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள்! இதைதான் ஔவையார் அற்ற குளத்தின் அருநீர் பறவை என்று குறிப்பிடுகிறார். குளத்தில் தண்ணீர் இருக்கும்போது பறவைகளெல்லாம் வந்து குளத்தை உரிமை கொண்டாடும். குளத்தில் தண்ணீர் வற்றினால் அது பறந்து போகும்.

0: இது விரக்தி அல்ல, வாழ்வியல் தத்துவம். இதை நாமும் உணர்ந்து நடந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் ஜே எஸ் லீலா வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நிறைவு பெற்றது காலை வணக்கம். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரும்பு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில்

0: கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்பு நிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு, நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என 5 பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலீஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தேசிய விருதுக்கு அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் ஜூலை 5 தேதிக்குள் ஆன்லைன் மூலம் பரிந்துரைகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 ஆண்டுகள் முழுநேர ஆசிரியர் பணி அனுபவமும் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது காந்தி நகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார் நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறாா்.

0: ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ் மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட் குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்க உள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டுத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைனி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கட், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதி காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம்.
3: ஆனா அப்பா,
2: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரியை பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
9: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில். ஸ்பெயின் கேர் ஓடிபி தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
11: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த

0: அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வரைக அம்மன் அருள் பெறுக.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி.
8: கோபி சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி.
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி.
8: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
10: பக்கவாதம் ஏற்படாமல் இருக்க செய்ய வேண்டியவை என்ன, பக்கவாதம் ஏற்பட்டால் உடனடியாக செய்ய வேண்டியவை என்ன என்பது பற்றி விளக்கம் அளிக்கிறார் சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள்.
11: ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்ன, அதாவது நம்ம மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். அதாவது பக்கவாதம், ஒரு சைட் கை கால் வராமல் போகலாம். இப்போ பெரும்பாலான மக்களுக்கு, அதாவது வயசானவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சைட் கை கால் வராமல் போகிறதா சிம்டமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா கிடையாது. சில சமயம் திடீர்னு மயக்கமாகறது இருக்கலாம், இல்லை சில சமயம் வலிப்புகள் வரலாம், சில சமயம் பேச அவங்களால முடியாது, அந்த பேச்சு மட்டும் வரலைன்னா கூட அது ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், இல்லை தலை சுத்தல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரோக் வருது, ஒருத்தங்களுக்கு கை கால் வரலை, பேச்சு வரலை அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நாள் கடத்தக்கூடாது. இல்லை இன்றைக்கி நைட் டைமில் இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா சரி காலையில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம டைம் கடத்தவே கூடாது. ஏன்னா ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் பிரெயின். நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமோ, எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ, அவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அங்கே டாக்டர் எக்ஸாமின் பண்ணிவிட்டு இல்லை சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ எடுத்துட்டு நம்ம அதுக்கான வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கை கால் வராமல் போகுது திடீர்னு அப்படின்னா, இதுக்கும் நம்ம ஆஸ்பிரின் டேப்லெட்ஸ் வீட்டில் இருந்தால் ஆஸ்பிரின் மாத்திரைகள் கொடுத்துட்டு நம்ம கூட்டிகிட்டு போகலாம். இல்லை சுயநினைவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வாய் வழியாக தண்ணியோ ஆகாரமோ எதுவும் கொடுக்கக்கூடாது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ரோக்கை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிபி கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது அப்படின்னா வரும், சுகர் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பிபிக்கான மாத்திரைகள் ரெகுலராக எடுத்துக்கணும், சுகர் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னா ஃபுட்

0: ப்ளஸ் ட்ரக்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் பண்ணணும் அண்ட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ட்ரக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இது மூலமாக நம்ம ஸ்ட்ரோக்கும் சரி இல்லை ஹார்ட் அட்டாக் அது வரத்துக்கான வாய்ப்புகளை நம்ம குறைக்க முடியும்.
1: பக்கவாதம் ஏற்படாமல் இருக்க செய்ய வேண்டியவை என்ன, பக்கவாதம் ஏற்பட்டால் உடனடியாக செய்ய வேண்டியவை என்ன என்பது பற்றி விளக்கம் அளித்தார் சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அழகான காலை நேரம்னு சொல்லலாம். காலை நேரம் எப்பவுமே சூரியன் அப்படியே புலர்ந்து வெளியே வந்துட்டு இருக்கிற அந்த சூரிய கதிர்கள் அழகாக விழக்கூடிய இந்த காலை நேரம்னு சொல்லலாம். நிறைய பேர் கடகடன்னு உங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஒரு ரிலாக்ஸாக வாக்கிங் போயிட்டுருப்பீங்க, நிறைய பேர் சாலையில் தன்னோட வேலைக்காக பயணம் பண்ணிட்டு இருப்பீங்க. எதுக்காகவோ நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, ஆனால் எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லையா. நேர்களே, ஒரு சிலருக்கு பொருளாதாரமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அவங்களோட தேவைகள் இருக்கலாம், இதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா. நமக்கான ரிலாக்ஸ் அப்படின்னா நல்ல பாடல்கள் கேட்கறதுன்னு சொல்லலாம். ஆமாங்க, இசையை ரசிக்கும் அனைவருக்குமா இது.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஆமாங்க, சந்தோஷ சாரல் திரை இசை பாடல்களோட பொதுர்வு கேள்வியும் உங்களுக்காக காத்திருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியோட கேள்வி, தமிழக அரசின் ஊழல் தடுப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்த கேள்விக்கான விடையை பாடல்களை கேட்டுக்கிட்டே நீங்க தேடலாம். விடை தெரியலன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நான் உங்களுக்காக சொல்றேன். நிகழ்ச்சியில் நாம கேட்க போற முதல் பாடல் தேவ் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை பாடல் வரிகளில் ஹரிஹரன், பரத் சுந்தர், திப்பு, கிரிஷ், சரண் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த, கலப்படம் இல்லாத, தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500-84-8820.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சு.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர்.

0: வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் 89 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார இயக்க மேலாண்மை அலகு அலுவலகத்திற்கு நாளை மாலை 5 மணிக்குள் தங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கான கல்வி தகுதி 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நன்றாக எழுத, படிக்க மற்றும் கணக்கிடும் திறன் உடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க நாளையே கடைசி நாளாகும்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
11: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
12: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
13: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
12: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
13: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
14: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
15: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் OTP, தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை OB பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
14: தொடர்புக்கு 7585817222.
7: இந்த கோடையை குடும்பத்துடன்

0: அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேர்லே இசை எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். இந்த உலகத்தில் எல்லாருமே ரசிக்கக்கூடிய விஷயம்னா அது இசையாக தான் இருக்க முடியும் இல்லையா? சரிங்க, நல்ல பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் தடம் திரைப்படத்திலிருந்து அருண்ராஜ் இசையில் மதன் கார்கி பாடல் வரிகளில் சித் ஸ்ரீராம் பத்மலதா குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நேர்லே.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
9: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
11: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
10: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22. மேலும் விவரங்களுக்கு ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். ஏழு மணி 53 நிமிஷம் ஆயாச்சுங்க. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கலாமா? தமிழக அரசின் ஊழல் தடுப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான பதில் ஏ அருண் IPS அவர்கள் தாங்க ஊழல் தடுப்பு இயக்குநராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சவங்க உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ் போட்டுக்கோங்க. நெகளை இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனால் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இதுவரைக்கும் பண்பலையில் பங்கேற்று பேசினதில்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கலைங்க அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். சந்தோஷச்சாரல்ல நிறைவு பாடலா மான்ஸ்டர் திரைப்படத்திலிருந்து ஜஸ்டின் பிரபாகர் இசையில் கார்த்திக் நேத்தா பாடல் வரிகளில் சத்யபிரகாஷ் குரலில் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி தருமபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும் கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366306788. மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா, எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500-84820.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 8 மணி நேர்கள் இனி கேட்கலாம்

0: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட். தருமபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று மே 28 ஆகச்சிறந்த புத்தகங்களாக நாம் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய புத்தகங்களில் காணுகிற காட்சிகளை விடவும் ஒரு சின்னஞ்சிறிய கவிதைக்குள் அடங்கி இருக்கக்கூடிய காட்சி மிக பெரிதாக வருகிற அழகையும் நாம் பார்க்கிறோம். என் முன்னால் இருந்து என்னை தூண்டி இயக்குகிற உன்னத இலக்கிய புத்தகங்களில் ஒன்று கம்பராமாயணம். 12,000 பாடல்களுக்கு குறையாமல் இருக்கிற அந்த புத்தகத்தை எத்தனை முறை எடுத்து படித்திருப்பேன் என்று எனக்கே தெரியாது. படிக்க படிக்க மனதுக்குள் படிகிற உணர்வும் உண்மையும் அனுபவமும் எனக்குள்ளே நிரம்பி ததும்புகிற பொழுது எல்லா கவலைகளும் மறந்து விடுகின்றன, எல்லா துக்கங்களும் விலகிவிடுகின்றன. எங்கோ ஒரு புதிய

0: உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை அன்பை எனக்கு தந்து மனதை லேசாக பஞ்சு போல் மாற்றி விடுகிற அழகை அந்த காவியம் செய்து விடுகிறது. காவியம் என்றால் சும்மாவா என்று எண்ணி பார்க்கிற பொழுதே என் கண் முன்னால் இன்னொரு கவிதை புத்தகம் இருக்கிறது. பிரமிழ் என்கிற பெயருடைய கவிஞன் தருமு சிவராம் என்கிற மற்றொரு பெயரும் அவருக்கு உண்டு. இலங்கையில் பிறந்து தமிழகத்தில் வாழ்ந்து மறைந்த நுட்பமான புதுக்கவிதையின் முன்னோடி. இலக்கிய விமர்சகர், சிறுகதையாளர், ஓவியர் என்கிற பரிமாணம் எடுத்தாலும் அருப் சிவராம் என்கிற பெயரிலும் பானுச்சந்திரன் என்கிற பெயரிலும் எழுதியிருக்கக்கூடிய இந்த கவியன் பிரமிழ் என்கிற பெயரில் தான் பெரிதும் அறிமுகமானவர். அவருடைய கவிதையின் ஒரு தலைப்பு காவியம். தலைப்பு பார்த்தவுடன் பக்கம் பக்கமாய் நீடுகிற கவிதையின் வரிகளை கொண்டது இது என்று எண்ணிவிட வேண்டாம். ஐந்தே வரிகளில் ஒரு அற்புத சித்திரத்தை அந்த கவிதை தீட்டி தரும். சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. அவ்வளவுதான் இந்த கவிதை. சிறகு, இறகு என்கிற இரட்டை சொற்களின் மூலமாக ஒரு புதிய படிமத்தை நமக்குள்ளே இந்த கவிஞர் விடுகிறார். சிறகு என்பது வேறு, இறகு என்பது வேறு. பறவைக்கு இருபுறங்களிலும் கரங்களைப் போல விரிந்திருக்கக்கூடியது சிறகு. சிறகின் உள் அழகுதான் இறகு. எனவே அந்த சிறகில் இருந்து தானாகவோ உரித்துவிட்டோ பிரிந்திருக்கக்கூடிய ஒரு இறகு காற்றின் திசைகளில் அலைந்து கீழறங்குகிற பொழுது அது இறகாக தெரியவில்லை, சிறகாக தெரியவில்லை. ஒரு பறவையின் வாழ்க்கையை அருவமாக அந்த வெளியில் வரைந்து காட்டுகிற நுட்பத்தை ஒரு கவிஞன் இன்னொரு கற்பனை கடந்த ஒரு கண் கொண்டு காட்டி கண்டு சித்திரமாக தீர்த்தியவைதான் இந்த கவிதை. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று அது காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்கிற இந்த கவிதை வரி எனக்குள்ளே ஆழமாக இறங்கியதன் விளைவாக சென்னை கம்பன் கழகத்து கவியரங்கத்தில் சீதாயனம் என்கிற பொருண்மையில் நடந்த கவியரங்கத்தில் கவிதையின் வடிவமாக என்னிடத்திலிருந்து வெளிப்பட்டது. கவிஞர் வாலி அவர்களின் தலைமையில் நிகழ்ந்த அந்த கவிதையில் என் மென்கிளிக்கு யார் பெயர் ஈகேன் என்று சீதை ராமனிடத்தில் கேட்ட செய்தியை மையமாக வைத்து கவிதை வாசிக்க வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டது. தான் வளர்த்த கிளிக்கு யார் பெயர் வைக்க வேண்டும் என்று ராமனிடத்தில் சீதை கேட்கிறாள். அதற்கு ராமன் தன்னை வளர்த்த கைகையின் பெயரை வைக்க வேண்டும் என்று அந்த கதையில் சொல்லுகிறான். இந்த சம்பவம், இந்த காவியம் இரண்டும் இணைந்து கம்பராமாயணம் முழுவதையும் அந்த கிளியின் மூலமாகவே சொல்லுகிற வாய்ப்பை உருவாக்கி தந்தது. எனவே ஒரு பெரும் கவிதையிலிருந்து ஒற்றை சொல் பிரிந்து வருகிற போது நமக்குள் ஒரு புதிய கவிதையையும் காவியத்தையும் உருவாக்கி தர முடியும் என்கிற நுட்பத்தை இந்த சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று எனக்குள் எழுதி சென்ற அந்த காவிய வரிகளை நினைத்து பார்க்கிற பொழுது கவிதை என்பது எழுதிய கணத்திலேயே முடிந்து விடுகிற வரிகளுக்குள் அடங்கி விடுவதில்லை, காலகாலத்திற்கும் நின்று இயக்கக்கூடிய பெரும் சக்தி உடையது என்பதை மாபெரும் காவியமாக இருக்கிற கம்பராமாயணத்திலிருந்தும் தெரிந்து கொண்டேன். காவியம் என்கிற தலைப்பில் அடங்கிய இந்த குறுங்கவிதைக்குள்ளும் உணர்ந்து கொண்டேன். கவிதை என்பது நமக்குள்ளே இருக்கிறது, அதனை தொட்டு துலக்கி வெளிச்சமிட்டு காட்டுகிற அழகைத்தான் இந்த கவியர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது கவிதையின் சந்நிதியில் நாமும் ஒரு கவிஞராக இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த காலம் வழங்கி இருக்கிறது என்பதை அனுபவித்து பார்க்கிறேன். எனவே நண்பர்களே, இன்று ஒன்று நன்றி என்கிற முறையில் நீங்களும் ஒரு கவிஞராக பிறப்படுவதற்கு இந்த கணம் நல்ல கணமாகட்டும் என்று வாழ்த்துகிறேன், மகிழ்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:06. ஆமாங்க, இந்த பரபரப்பான காலை நேரத்தில் நம்ம வேலைகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அவசர அவசரமாக டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு எதை எடுத்தோம் எதை விட்டோம் அப்படின்னு கூட தெரியாமல் நம்ம கிளம்பிட்டு இருப்போம் இல்லையா? நம்ம ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் இல்லை எங்கேயாவது வேலைக்கு போனதுக்கப்புறம் ஐயோ இதை எடுக்காமல் வந்துட்டேன், செல்ஃபோன் எடுக்காமல் வந்துட்டேன், வாட்ச் கட்டாமல் வந்துட்டேன், இந்த மாதிரி நிறைய மறக்கிறது உண்டு நேர்களே. காலை நேரத்தில் நம்மளை ரொம்பவே இயல்பாக வச்சுக்கிறது அப்படின்னா நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதையாவது விட்டுட்டோம்னோ இல்லை அதை பணத்தை கூட விட்டுட்டு வந்துட்டா கூட வெடிப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னு

நண்பர்கள் சொல்றது நமக்கு ரொம்பவே ஆறுதலான விஷயம் அப்படின்டா இல்லையா? சரிங்க, அழகான இந்த காலை நேரத்துல கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இது பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இதுவரைக்கும் நான் பண்பலையில பேசினது இல்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நேர்களா இருந்தீங்கன்னா நீங்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 0-43-42-24-40-30 இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வைங்க. நீங்க அறிமுக நேரா மட்டும் இருக்கணுங்க.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: பொன்னியின் புது புனல்ல அறிமுகமாகறாங்க வாட்ஸ்அப் மூலமா. ஈரோட்ல இருந்து சத்யா இவங்க கேட்டிருக்காங்க பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்த ரோட், போச்சம்பள்ளி.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd and MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
5: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: RKG நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் RKG நெய்.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்த ரோட், போச்சம்பள்ளி.
0: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் OTP, தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை OB பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366-3607-88.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கி

0: மங்களன் மங்கள் அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: 8:18 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேரில். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இப்போ தொலைபேசி மூலமா நம்ம கூட அறிமுகமாகிற நேரை வரவேற்போம். வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அண்ணா நகர்ல இருந்து ராணி முருகன்.
1: ராணி முருகன்ங்களா?
2: முருகேசன்.
1: முருகேசன், சரிங்கய்யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: அப்படிங்களா?
1: சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? தொடர்ந்து பண்பலை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் குடுக்கறோம். உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் நாங்க ஒளிபரப்புறோம். சரிங்களா?
2: நன்றி. நன்றி. நைட் 10-11 மணி வரைக்கும்.
1: சரிங்க. நன்றி. நன்றிங்க.
2: நன்றி.

0: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
0: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
1: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
3: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
4: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
3: அப்படியா?
4: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
5: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: ஆஹா, செம்ம வாசனை.
8: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
13: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோட்டக்கலை பட்டய படிப்பு, டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 50. கல்வி தகுதி, கணிதம், அறிவியல், வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் +2 முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி tnau.ucanapply.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் 7358785872, மற்றொரு எண் 7200073122.
14: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
15: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
16: தொடர்புக்கு 9500848820.
17: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
18: இந்தியாவின் நம்பர்

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுங்க.
2: ஆஹா, சம்ம
3: வாசனை! அம்மா எங்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
5: ஆர்கேஜி நெய் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய் 90 இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய் 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களுக்காக ஒரு அறிவிப்பு. சேலம் விற்பனை குழு வேளாண் விளைபொருட்கள் விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருள் குவிண்டாலுக்கு மஞ்சள் அதிகபட்சமாக 15,012 ரூபாயும், குறைந்தபட்ச விலையாக 10,875 ரூபாயும், சராசரியாக 12,245 ரூபாயும் விலை போனது. ஆத்தூரில் எல் குவிண்டாலுக்கு 12,500 ரூபாயும் 11,700 ரூபாயும் சராசரியாக 12,200 ரூபாயும் விலை போனது. மக்காச்சோளம் 2,121 ரூபாயும் குறைந்தபட்ச விலையாக 2,000 ரூபாயும் சராசரியாக 2,050 ரூபாயும் விலை போனது. ராகி குவிண்டாலுக்கு அதிகபட்ச விலையாக 2,500 ரூபாயும் குறைந்தபட்ச விலையாக 2,200 ரூபாயும் சராசரியாக 2,300 ரூபாயும் விலை போனது. வரகு 1,950 அதிகபட்ச விலையாகவும் 1,800 குறைந்தபட்ச விலையாகவும் சராசரியாக 1,850 ரூபாயும் விலை போனது. தலைவாசல் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மக்காச்சோளம் அதிகபட்சமாக 2,180 ரூபாயும் குறைந்தபட்சமாக 2,050 ரூபாயும் சராசரியாக 2,100 ரூபாயும் விலை போனது. கருமந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தக்காளி குவிண்டாலுக்கு 3,000 ரூபாய் அதிகபட்சமாகவும் 2,900 ரூபாய் குறைந்தபட்சமாகவும் சராசரியாக 2,950 ரூபாயும் விலை போனது. நேரம் 8:30. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள்.
4: வணக்கம். 12 ஆழ்வார்களில் ஒருவர் திருமலிசை ஆழ்வார். அவர் காஞ்சியில் வந்து தங்கியிருந்தார். அவருக்கு பணிவிடை செய்த சீடன் பேர் கணிகந்தன். அவன் வந்து அவருக்கு எல்லா பணிவிடம் செய்வான், அரசாங்கத்திலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த அரசனாகிய பல்லவ மன்னன் கணிகனனை கூப்பிட்டு, உன்னுடைய குருநாதர் ரொம்ப புகழ்பெற்றவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் பேரில் ஒரு பாட்டு பாட சொல்ல பிடிக்கணும். உடனே அவன் சொன்னான், இல்லை என்னுடைய குருநாதர் வந்து மனிதர்களை பாடமாட்டார். கோவம் வந்துருச்சு மன்னனுக்கு. மனுஷங்களை பாடமாட்டார், நான் மன்னன், என்னை பாட வேண்டாமா? இல்லை பாடமாட்டார், அவர் பாடமாட்டாருங்கிற அப்படி சொல்லிவிட்டு என்னுடைய தேசத்தில் இருக்கலாமா? முதல்ல நீ என்னுடைய நாட்டை விட்டு வெளியே போ, காஞ்சிபுரத்தை விட்டு வெளியே போ அப்படிங்கிறார். அவன் வருத்தத்தோடு போனான். போன உடனே திருமலிசை ஆழ்வார் கேட்டார், சிஷியன் பார்த்து, என்னப்பா வருத்தமாக இருக்க, இப்படி என்னை நாடு கடத்திட்டாங்க, என்னை நாட்டை விட்டு போக சொல்கிறாங்க,

0: சரி நீ போகிற, நீயே போகிறப்ப நான் ஏன் பார்க்கணும், நானும் வர்றேன். அவருக்கு பெருமாளை மேலே ஒரு ரொம்ப ஈடுபாடு. யார்? திருமலைச்சியாழ்வார். அது நமக்கு தெரிஞ்சது தான். அவர் உடனே என்ன பண்ணார், அவன் பெருமாளை பார்த்து, என்னுடைய சீடன் போகிறான், அவனை பிரிய முடியல, நான் போகிறேன். பெருமாளை, நீ எங்களோட வர்றதுனா வரலாம், நீ ஒன்று செய்ய, உன்னுடைய அந்த படுத்திருக்கையில் பாம்பு படுக்க, அதையும் சுருட்டிக்கோ, எங்களோட வா. நம்ம எங்கே போகிறோமோ அங்கே போ, அந்த இடத்துல விரிச்சு நீ படுத்துக்கோ, நாங்கள் உனக்கு பணிவிட செய்கிறோம் அப்படின்னு. கணிகண்ணன் போகின்றான் காமறு பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா. துணிவுடனே சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீ முந்தன் பைனாக பாய் சுருட்டி கொள். உடனே பெருமாள் என்ன வரா, அந்த பாய சுருட்டி கையில் வச்சுக்கிட்டு பின்னாடி போயிட்டாரான். மன்னன் வந்து பார்த்தான் காலையில் கோயிலில் சாமியை காணோம், பதறிட்டான். என்னாச்சு? ரெண்டு பேரும் போனாங்க, அவர் பின்னாடி போயிட்டார். எங்கே போனாங்க தெரியுங்களா? காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஓரிக்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரு நாள் இருக்கை, ஒரு நாள் வந்து பெருமாள் தங்கியிருந்த இடம் ஓரிக்கை. அங்கே போயிட்டாங்க. மன்னன் அங்கே ஓடுனான், பார்த்து பெருமாளை வேண்டுதான், பெருமாளே வரணும். பெருமாள் சொன்னார், நான் வரணும்னா என்னுடைய சீடர் திருமலைச்சியாழ்வார் வரணும், அப்போ தான் நான் வருவேன். அவரை கேட்டாங்க, நான் வரணும்னா என் சீடர் கணிகண்ணன் வரணும். அவன் எல்லோரும் வாங்க ஐயா, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், வாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், யார் திருமலைச்சியாழ்வார் பெருமாள்கிட்ட பேசினார், கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமர் பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா. துணிவுடனே சென்னாப்புழவன் போக்கொழிந்தான், நீ முந்தன் பைனாக பாய் விரித்துக்கொள், உன்னுடைய பாயை சுருட்டிட்டு வா போவோம், பாய் விரித்துக்கொள், போய் வந்து வந்து அங்கே போய் படுத்துக்கொன்னார். பாய் சுருட்டிக்கொள், புறப்படுறனா புறப்படுறார் கடவுள், வான்னா வர்றாரு, ஈருன்னா இருக்கார். அதனால தான் அவருக்கு என்ன ஒரு பேர் என்ன தெரியுமா, யதோத்காரி. அப்படின்னா என்ன அர்த்தம், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். என்ன அழகான தமிழ் பாருங்கள். அவர் வைணவத்தினுடைய பெருமையோடு அந்த பாடல்களை கேட்டால் பின் சென்று வாருங்கிறதுக்கு, பைந்தமிழின் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே அப்படின்னு குமரகுருபரர் பாடுறாருங்க. சைவப்பெரியார் குமரகுருபரர் எம்பெருமானாகிய திருமாலை அவ்வளோ அழகாக தமிழ் மீது கொண்ட பற்றால் பின் செல்வாய் அப்படின்னு பாடுறார். இந்த பாட்டை நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சு போகும், கடவுளையே ஈர்க்கக்கூடிய தமிழ் பாடல்கள் நம்மகிட்ட இருக்குங்கிறதுக்கு இவை எடுத்துக்காட்டு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிக்ஸின் சிந்தனை சிறுகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி, தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு

0: அணுகவும் 6366360788.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
6: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
5: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: 8:38 ஆயிட்டிருக்கு. நேர்களே, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்பு நாள். இப்போ தொலைபேசி மூலமா நம்ம நிகழ்ச்சிக்கு அறிமுகமாகறாங்க, அவங்க யாருன்னு கேட்போம். வணக்கம்
8: மேடம்.
7: வணக்கம்ங்க, உங்க பேர் சொல்லுங்க.
8: செல்வம் டெய்லர், மதியம் பாளையம்.
7: மதிகன் பாளையத்துல இருந்து பேசுறீங்களா? செல்வம்.
8: செல்வம்
7: சொல்லுங்க, எவ்வளவு நாளா பண்பலை கேட்டு இருக்கீங்க செல்வம்?
8: ஒரு மாசமா கேட்டிருக்கேன்.
7: ஒரு மாசமா கேட்டு இருக்கீங்களா? யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க
8: மேடம்?
7: யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க?
8: மோகன்.
7: சரிங்க, சரிங்க, நன்றி. சரிங்க, உங்களுக்கு என்ன பாட்டு குடுக்கலாம்?
8: விஜய் படத்துல ஒரு சாங் போடுங்க.
7: ஒரு சாங் போட்டுடலாமா? சரிங்க, நன்றி செல்வம். தொடர்ந்து கேளுங்க, பண்பலை எல்லாம் கேளுங்க. உங்களுக்காக ஒரு அழகான பாட்டு கொடுத்துடலாம். நன்றி.

0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
0: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523333.

0: Viking Bunions and Briefs.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
9: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
10: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா,
11: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
12: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
13: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
14: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
13: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
14: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
13: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
15: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
16: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
15: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400001.

0: அறிவிப்பு. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 3000 கனஅடியாக உள்ளது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால் சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. மெதுவா கிட்டத்துல போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவரு சாவகாசமா நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார்.

0: ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால். சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: முகத்தில்
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
3: கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. மெதுவா கிட்டத்தில் போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாவகாசமா நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார் மணலில் வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்றைக்கி வசமாக நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னென்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில் தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தார். உடனே அதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்தார். அவங்களுக்கு அது தெரிஞ்சால் ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போகிறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களையெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில் உப்பருகையில் நின்றுட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமாக பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டுருக்கிறான். குரலில் ஒரு சந்தோஷம், நடையில் ஒரு மிடுக்கு. அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா அதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ளே அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்தை சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு விசாரித்தார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்னை பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக பாடிக்கிட்டு போறியே, அது எப்படி முடியுது உன்னால் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா அவன், அதுக்கு இல்லை, எனக்கு அரண்மனையில் எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்தில் உள்ள அறிஞர்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டால் தெரியும்னு நினச்சேன், அதனால தான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ வரமாட்டேன் விட்டியே அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையாக இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டால் நிம்மதி தேடிட்டு வந்துடும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்கள் சுகபோகத்துக்கு விலையாக தான் உங்கள் நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்கள், என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா. அவன் ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசாக கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானான். இதை நீங்கள் எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்தில் அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலேருந்து அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்கே இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால் போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதையை அந்த கடற்கரையில் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருந்தார அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடித்தோம். அவர் முகத்தில் ஒரு தெளிவு தெரிஞ்சுது. எங்களை நிமிந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமேல் இந்த பக்கம் வந்தால் உங்கள் கண்ணில் படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து

0: Viking Bunions and Briefs.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும் கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366-360-788.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: 8:54 இணைஞ்சிருக்கிற நேர்களே, இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி பொன்னையின் புதுப்பு நாள். இப்போ தொலைபேசி மூலமா அறிமுகமாகறாங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
7: பேர் வந்து மணி, மீசக்கார மணி.
6: சரி, உங்க ஊர்
7: ஒண்ணு எதிர்ல ஆவின் கடைகள் பேசுறாங்க மணி.
6: சரி சரி, உங்க பேர் ஊர் மட்டும் சொல்லுங்க போதும். சொல்லுங்க.
7: பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு நம்ம முஸ்லிம் மக்கள், இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும்
6: சரி
7: பக்ரீத் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
6: சரிங்க, வாழ்த்துக்கள். ஐயா, உங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் குடுக்கலாமா?
7: ஏதாவது ஒரு நல்ல புது பாட்டா கொடுங்க.
6: சரி, எவ்வளவு நாளா கேக்குறீங்க நம்ம எஃப்எம்லாம்?
7: எஃப்எம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கேக்குறேங்க, லைன் தான் கிடைக்கிறது இல்ல.
6: அப்படியா, இன்னைக்கு கிடைச்சிருச்சு, சந்தோஷமா?
7: ரொம்ப சந்தோஷங்க.
6: சரிங்க, என்ன வேலை பாக்குறீங்க?
7: தொடர்ந்து
6: கேளுங்க, நம்ம பண்பலையில உங்களுக்கான நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பா ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. சரியா?
7: நன்றி.
6: உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாம், கேளுங்க. நன்றி.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணை கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: திலகவதியார் என்ற அடியவர் 63 நாயன்மார்களில் திலகமாக போற்றக்கூடியவர். அவரது வாழ்க்கை ஒரு துறவு வாழ்க்கை. பெண்மைக்கும் துறவுண்டு என்பதன் அடையாளம் அவர். திருநாவுக்கரசரை உலகத்திற்கு செதுக்கித் தருகிறார். திருநாவுக்கரசி என்ற அவரது தம்பிக்கு அம்மையாக, அப்பனாக, ஐயனாக இருந்து வழிகாட்டுகிறார். திலகவதியாருக்கு திருமணம் நடைபெறவில்லை. மங்கள நான் அவர் கழுத்தில் பூட்டப்படவில்லை. ஆனால் அவர் துறவு வாழ்க்கையை யாருக்கு அர்ப்பணிக்கிறார்? அருமையாக சொல்வார் சேக்கிழார், அம் பொன்மணி நூல் தாங்காது, எல்லா உயிர்க்கும் அருள் தாங்கி வாழ்ந்தார்.

0: அந்த அம்மையார் பொன்மணி நூலை தாங்கவில்லை, மங்களநாணை சூட்டவில்லை. மங்களநான் எங்கே ஒட்டி உறவாடும்? உயிர் துடிப்போடு ஒட்டி உறவாடும். அந்த உயிர் துடிப்பு மங்களநானோடு உறவு கொள்கிறது தன்னுடைய தலைவனின் பெயரை உச்சரிப்பதற்காகவே, தன் கணவனின் பெயரை உச்சரிப்பதற்காகவே. அந்த மங்களநான் சூட்ட முடியாத நிலையில் இருக்கிற திலகவதியாருக்கு வாழ்க்கை யாருக்காக ஒப்படைக்கப்படுகிறது? பொன்மணி நூல் தாங்காது எல்லா உயிர்க்கும் அருள் தாங்கி வாழ்ந்தார். தன்னுடைய உயிர் துடிப்பு தன் தலைவன் கணவன் பெயரை உச்சரிக்காமல் உலக மக்களுக்கான வாழ்க்கையாக மாறிப்போனது, உலக மக்களின் நன்மைக்காக மாறிப்போனது. அதுதான் திலகவதியார் காட்டிய துறவு. அந்த துறவைத்தான் தன் தம்பி திருநாவுக்கரசரை செதுக்கி தருகிறார். திருநாவுக்கரசர் என்ற அடியவரை நமக்கு தருகிறார். திருநாவுக்கரசர் துறவின் உச்சத்திற்கு போகிறார், வாழ்க்கையின் நிறைவு பகுதி, முக்தி அடையப் போகிறார். திருப்புகளூர் தேவாலயத்திலே உளவார பணி செய்கிறார் திருநாவுக்கரசர். பொன்னும் மணியும் கொட்டுகிறது. பொன்னும் மணியும் வைரங்களும் கொட்டுகிற போது அவற்றையெல்லாம் கூழாங்கற்களைப் போல தூக்கி எறிந்தார். டெட்டாச் அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு பற்றற்ற பற்று. அந்த பற்றைத்தான் துறவு வாழ்க்கை உலகத்திற்கு அடையாளம் காட்டியது. திலகவதியாரும் திருநாவுக்கரசரும் சுவாமி விவேகானந்தரும் அப்படிப்பட்ட துறவு வாழ்க்கையைத்தான் நமக்கு அடையாளம் காட்டினார்கள். இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், துறந்தார் பெருமிதனை எண்ணிக்கூறி வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்று சொன்னார் திருவள்ளுவர். அந்த நிலையைத்தான் நம்முடைய 63 நாயன்மார்கள் அடியார் பெருமக்களும் இந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டினார்கள். தொண்டு வாழ்க்கைதான், தூய துறவு வாழ்க்கைதான், அப்பழுக்கற்ற அர்ப்பணிப்பு வாழ்க்கைதான் ஆன்மீகத்தடம் என்று அடையாளம் காட்டினார்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினோர். அவர்களுக்கு நன்மையும் ஒன்றுதான், தீமையும் ஒன்றுதான், உயர்வும் ஒன்றுதான், தாழ்வும் ஒன்றுதான், ஏற்றமும் ஒன்றுதான், இரக்கமும் ஒன்றுதான். அவர்களுக்கு நன்மையும் தீமையும் சமமாக பாவிக்கிற மனநிலை. வீடு வேறு கிடைத்தால் கூட, சொர்க்கம் கிடைத்தால் கூட வேண்டாம் என்று மறுதளித்துவிட்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்த அடியார் பெருமக்கள், தமக்கென வாழாமல் பிறர்க்கென யார் வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் தவசீதர்கள், அவர்கள்தான் நோன்பு நோற்பவர்கள் என்று இளம்பெரு எழுதி சொன்னதுதான் இன்றைக்கு நனவாக வேண்டும்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்சின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் பவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் வானொலியில் வசந்தம் இன் நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேலா.
0: இன்றைய வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரம் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பி அருள் பாண்டியன் அவர்களோடு நேரலை. நேயர்கள் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் ஒரு எண் 043-42-24-40-31. மேலும் 94-86-81-10-25 மற்றும் ஒரு எண் 94-86-65-20-25. சார் வணக்கம். சார்
2: வணக்கம். சார்
0: சார் தருமபுரி பண்பலை 102.5 உங்களை அன்போடு வரவேற்கிறதுங்க சார். இப்போ நம்ம பண்பலை பார்த்தீங்கன்னா தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க சார்? இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்ற தலைப்பில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்வாங்க. இப்போ கைத்தொழிலாக நீங்கள் என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க?
2: சார் வணக்கம். சார் நாம் வந்து இப்போ வந்து பாரத் பெட்ரோலியத்தில் வந்து டீலர்ஷிப் எடுத்து பெட்ரோல் பங்க் நடத்திட்டு இருக்கோம் சார்.

0: சரிங்க.
1: நம்ம பங்க் வந்து பழைய தரம்புரி சைடில் இருக்குங்க. இது வந்து டீலர்ஸோட டீலர்ஸ்க்காக தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஏ சைட் பி சைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக இருக்குது சார். இதில் ஏ சைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஏ சைட் எப்படி உருவாகுது அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக இருக்கும் சார்.
0: சரிங்க.
1: ஃபியூயல் அடிக்கிறதுலேருந்து டேங்க் வரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டடாக கொண்டாந்து பண்ணியிருக்காங்க கம்பெனி வந்து. இப்போ நீங்கள் வந்து நாசில் எடுத்து ஒரு லிட்டர் அடிச்சிங்கன்னா அதுவே நாசிலில் ஒரு லிட்டர் டேங்கில் குறையுதா, எங்கள் டேங்கில் குறையுதாங்கிற பார்க்கறது முதற்கொண்டு அதில் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டட் பண்ணி வச்சுருக்காங்க சார்.
0: இப்போ இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டட்னா இப்போ இங்கே நீங்கள் இங்கே என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கிறது அங்கே கம்பெனி வந்து கண்காணிக்க முடியுங்க.
1: நேரடியாக கம்பெனியோட பார்வையிலே தான் எல்லாமே இயங்குதுங்க சார்.
0: சரிங்க.
1: ஃபியூலோட டென்சிட்டி இருந்து அது எவ்வளோ லிட்டர் குறையுது ஏறுது எல்லா விஷயத்தையும் டே பை டே செகண்ட் பை செகண்ட் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களோட கண்ட்ரோல்லேருந்து.
0: சரி. இப்போ இந்த தொழில் எப்போ ஆரம்பிச்சிங்க சார்?
1: சார் இது வந்து 2009 ஆரம்பித்ததுங்க.
0: சரிங்க.
1: அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நல்லபடியாக ஒரு ஸ்மூத்தான நம்ம மக்களுக்கு வந்து புது விதமான அனுபவத்தை வந்து இந்த பெட்ரோல் பங்க்கில் நம்ம நிறைய கொடுத்துருக்கோங்க. எப்படி கொடுத்துரு எப்படி ஆரம்பித்தோம்னா முதல்ல வரும்போது வணக்கத்தை சொல்லி ஆரம்பித்த பங்க்கு தாங்க நம்ம தருமபுரிலேயே முதல் பங்க்காக நம்ம இதை பண்ணி ட்ரை பண்ணோங்க. இது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மாடலாக இருந்ததுங்க. ஏன்னா சர்வீஸுங்கிறது தான் மெயினுங்க. இதில் வந்து மெயின் சர்வீஸ் பண்ணுறதுனால மக்களுக்கு சர்வீஸ் எப்படி பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ண நிறுவனத்தில் இது ஒன்றுங்க.
0: நிச்சயமாக வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்முகத்தோடு வரவேற்கும் போது அவங்க மறுபடியும் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லைங்களா?
1: கண்டிப்பாங்க.
0: சரி. இப்போ இந்த தொழில் எத்தனையோ தொழில் இருக்கும்போது இந்த தொழில் குறிப்பாக வரதுக்கு என்ன காரணம், என்ன ஆர்வம் உங்களுக்கு?
1: சார் நம்ம சர்வீஸ் செக்டரில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். மீதியெல்லாம் வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட்டோட பிஸ்னஸோட இருக்குங்க எல்லாமே. இது ஒரு சர்வீஸாக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மோட்டிவேஷனில் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் இது ஓரியன்ட் தாங்க. மக்களுக்கு தேவையை எப்படி பூர்த்தி பண்ணுறோம், நம்ம எந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்தா எப்படி பெட்டர் பண்ணால் அவங்களுக்கு இன்முகத்தோடு ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லேருந்தே யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்றும் பண்ணது தானுங்க.
0: கிட்டத்தட்ட இந்த தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடு அதிகமாக தேவைப்படும் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக சார். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலேயும் தகுந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ரூரல் ஹர்பன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஹர்பனில் வந்து காஸ்ட்லியாக இருக்குங்க. ஏன்னா இடமும் கம்மியாக இருக்கும், சிட்டிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இடம் கம்மியாக இருக்கும். சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்கும்போது இடம் வந்து நிறைய தேவைப்படுதுங்க. அதனால் வெஹிக்கிள்ஸ் வந்து திரும்பி போகணும், அந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம ரெடி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இப்போ மல்டி ஆக்சல் வரைக்கும் வண்டி உள்ளே வரணும் அப்படிங்கிறதுனால நாம் இடம் அதிகமாக எடுக்கிறோம். இடம் அதிகமாக எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாத்தோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இடம் அதிகமாக பண்ணுறோம், அதை சுற்றியும் ஃப்ளவர் பேக் போடுறோம், காமன் வால் கட்டுறோம், அதுக்கப்புறம் அந்த திங்ஸு எம்பிடிங்கிறது அந்த பம்புங்க. அந்த பம்பு எத்தனை தேவைப்படுது, அந்த பில்டிங்கு, அதுக்கான பைப் லைன்ஸு, சேஃப்டி செக்யூர் மெஷரன்ஸு, இது எல்லாமே காசு வைஸ் அதிகமாகிறதுனால நம்ம டெபாசிட் அமௌண்ட்டும் அதிகமாக போகுதுங்க.
0: சரிங்க. இப்போ ஒரு நேயர் இருக்கார், அவருடைய சந்தேகத்தை கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டியிலேருந்து நவீன் பேசுகிறேன்.
0: கேளுங்க நவீன், உங்கள் சந்தேகங்களை கேளுங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: சார். அதாவது இப்போ வந்து பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது நிறைய டெய்லி வந்து தீர்மானம் பண்றாங்க, நீங்க ஒரு ஒரு நாள் விலை நிலவரம் சொல்லிட்டு.
1: ஆமா.
2: நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் அப்படிங்கறதுல டீலரோட ப்ராஃபிட்ங்கிறது எந்த மாதிரி இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கலால் வரின்னு ஒண்ணு போடுறாங்க, அதை பத்தி ஒரு தகவலோ. இன்னொரு கேள்வி வந்து இப்ப பெட்ரோல வந்து எத்தனை நாள் கலக்கிறதா சொல்றாங்க, கரும்புல அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ல இருந்து. இப்ப அது வந்து எந்த மாதிரி அதை எப்படி மிக்ஸ் பண்றாங்க, இப்ப எல்லா பெட்ரோலையுமே அதுக்கு மிக்ஸ் ஆகிதான் வருதா, அதை பத்தியும் ஒரு தகவல் சொன்னா நான் இருக்கேன்.
1: கண்டிப்பாக சார். எத்தனால் வந்து இப்போது முதல் வந்து 10% கலந்துட்டு இருந்தோம், இப்போ வந்து 20% வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க எனர்ஜி கிரஷ்டினால 20% கொடுத்துருக்காங்க. அந்த 20% தான் கலந்துட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் பெட்ரோலில் மட்டும் 20% எத்தனால் மிக்சடு தான் வந்துட்டுருக்குங்க.
0: சரிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீலருக்கு எத்தனை பர்சன்ட் கமிஷன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க.
1: டீலருக்கு வந்து நம்மளுக்கு வந்து 3.50 பெட்ரோலுக்கும் டீசலுக்கு வந்து 2.78 கிடைக்குங்க. இதுக்கு மேலே இருக்கிறதுல வந்து கலால் வரியும் டேக்ஸும் அதை பெனிஃபிட் பொறுத்து இப்போ இருக்கிற எனர்ஜியோட கூடுதல் ப்ரைஸ் வச்சு அந்த ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும்.
0: சரிங்க. இப்போது உங்களுக்கு உண்டான அந்த கமிஷன்

0: அதான் நீங்கள் இந்த கரண்ட் பில், இந்த பணியாளர்களுக்கு சம்பளம் இதெல்லாம் கொடுக்கணுங்களா?
1: கண்டிப்பாங்க, இதை வச்சு தான் நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா சேலரி கொடுக்கணும், கரண்ட் பில் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸுங்க, அதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் தேவைப்படுதுங்க. சேஃப்டி செக்யூருக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபயர் சிலிண்டர்லேருந்து எல்லாத்தையும் வந்து மாதம் மாதம் ரீசெக் பண்ணிகிட்டே இருக்கணும். 15 days ஒன்ஸ் வந்து அது ரீஃபில்லிங் கரெக்டாக இருக்கா இல்லையா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபயருங்கிற ஒரு சின்ன ஃபயர் கூட ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம பாடுபடணும் அப்படிங்கிறது அந்த பெட்ரோல் பங்க்கில் மக்களும் அதுக்கு உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நம்மளோட சேஃப்டியை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் யாரோ ஒருத்தர் செய்கிற தவறதுனால எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். அந்த அது கவனத்தை வந்து எல்லாரும் கொண்டு எல்லாரும் செயல்படுறாங்க, இது நல்லா இருக்குங்க.
0: சரிங்க, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசுறாங்க சார்.
2: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Tல வர்க் பண்றேன்.
4: நீங்க எங்க படிச்சீங்க?
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
7: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
8: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
10: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
11: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-533-367.
12: ஏசியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
13: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும்
14: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
15: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
16: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
17: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேளா.
18: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
9: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
3: அப்படியா?
9: ஆமாங்க, கலப்படம் இல்லாத

0: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
0: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்
2: மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
3: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக தொழில் முனைவோர் பி அருள் பாண்டியன் நம்மோடு இருக்கிறார், அவருடன் தொடர்ந்து பேசுவோம். சார், இப்ப பெட்ரோல் பங்க் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இதுக்கு முதலீடு எவ்வளவு தேவைப்படும்
6: சார்? அதுதான் நம்ம பேசினது என்ன, ரூரல் பற்றி பேசியிருந்தோம், ஹர்பன் பற்றி பேசியிருந்தோம். இதில் என்னென்னா, ரூரலுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டும் தேவைப்படும், ஹர்பனுக்கு தனியாக தேவைப்படும். ரூரலில் வந்து நம்ம 25 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சார். அதுவே ஹர்பனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் சார், 55 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் பண்ணலாம். இதுவே ஹைவேயில் நீங்கள் போகும்போது, அதுவே நம்ம 25 லட்சம்னு சொல்கிறது இல்லாமல் 1 கோடியிலிருந்து 10 கோடி ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணலாங்க. ஏன்னா நம்ம அந்த எவ்வளோ இடத்தை எடுக்கிறோம், எவ்வளோ ஸ்பேஸை எடுத்துக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டு அதிகமாகி போயிட்டுருக்கும். ஏன்னா அதுக்கான ஃப்ளவர் பேக்ஸு, காமௌண்டு, இது அது கேனபி, இதெல்லாம் நம்ம போடும்போது நம்மளோட காஸ்ட்டு வந்து 2x-3x மடங்காக மாதிரி.
7: சரிங்க, இப்போ இதுக்கு அந்த இதெல்லாம் செட்டப் நம்ம அமைக்கிறதுக்கு எல்லாமே நாமளே செலவு பண்ணுங்களா, இல்லை அந்த பங்க்லேருந்து நமக்கு கம்பெனிலேருந்து பண்ணி தருவாங்களா?
6: இதில் அதுதான் ரெண்டு இது இருக்குது சார், ஏ சைட் பி சைட்டுன்னு ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஏ சைட் வந்து கம்பெனி வந்து ஓனராக எடுத்து செஞ்சுருவாங்க, அவங்களே எடுத்து பண்ணுவாங்க, நாம் ஒரு சின்ன ஒரு மினிமம் டெபாசிட் கட்டினா போதும். அதுக்கப்புறம் பி சைட்டுங்கிறது வந்து கம்பெனி இவ்வளோக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணணும், நாம் தனியாக இவ்வளோ பண்ணணுங்கிறது நாம் ரெண்டு பேரும் ஷேரிங் பண்ணிக்குவோம். எப்படின்னா, நீங்கள் வந்து கம்பெனி வந்து பம்பும் அதுக்கான உபகரணமும் அதுக்கான டேங்க்ஸு செட்டப் மட்டும், ஏன்னா இது வந்து எந்த யாருக்கிட்டையும் இதுவரைக்கும் எந்த சைட்டில் இருந்தாலும் பம்ப்பும் டேங்க்கும் வந்து அவங்க கண்ட்ரோலில் மட்டும்தான் வச்சுக்குவாங்க. மீதி இருக்கிற எக்ஸ்டர்னலாக நம்ம செய்கிறது, இந்த ஃபேவர் பேக் போடுறது, மேலே கேனபி கட்டுறது, சேல்ஸ் ரூம் கட்டுறது, இபி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை மட்டும்தான் கம்பெனி வந்து டீலர்கிட்ட கையில் கொடுப்பாங்க. இப்போது அதனோட காசு தான் நம்ம டிஃபர் ஆகிட்டே போயிட்டுருக்கோங்க. ஆனால் மினிமம் டெபாசிட்டுங்கிறது கம்பெனிக்கு கட்டணும், அந்த டெபாசிட் வச்சு அவங்க பம்ப்பும் டேங்க்கும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சார்.
7: சரிங்க சார், இப்போ நம்ம எத்தனை பம்ப் வைக்கிறோங்களோ அதை பொறுத்து டெபாசிட் மாறுங்களா?
6: கண்டிப்பாக சார், இடத்தை பொறுத்து தான் அதனோட டெபாசிட் மாறுங்க. எப்படின்னா, அந்த இடத்துல வந்து கால்ஃபரில் வந்து ரெண்டு பேர் போட்டி, அதிகமான போட்டி இருக்கிறதுனால அந்த இடம் வந்து டிமாண்ட் ஆகும் சார். டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் அந்த இடத்தையும் அப்படியே மாறுங்க.
7: சரிங்க, இப்போது பங்க் வைக்கிறதுக்கு தோராயமாக எவ்வளோ இடம், அதாவது எத்தனை சென்ட் தேவைப்படும், இல்லை ஏக்கர் கணக்கில் தேவைப்படுங்களா
6: சார்? கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இப்போ ஹைவே ரூல் என்ன கேட்குறாங்கன்னா, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ரூல் கேட்குறாங்கன்னா, மினிமம் 35 மீட்டருக்கு 35 மீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இந்த இடம் இருந்தால் தான் என்ஓசி கிளியர் ஆகும் சார்.
7: சரி, 35 மீட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு 110 அடி வருங்களா?
6: 110 அடிகள் தான்,
7: 110 அடி இருக்கணும். இப்போ அந்த 110 அடி இருந்தால் எத்தனை பம்ப் வைக்க முடியும் சார்?
6: சார், நம்ம 110 இருந்ததுன்னா மினிமம் 2 பம்ப் வைக்கலாம் சார்.
7: சரிங்க,
6: மேக்ஸிமம் 3 வரைக்கும் வைக்கலாம் சார்.
7: 3 வரைக்கும் வைக்கலாம். இப்போது அந்த பெரிய லாரிகள்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய இடம் தேவைப்படும் இல்லைங்களா
6: சார்? அதுதான் ஹைவேட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து இப்போ நம்ம ரூரலுக்கு மினிமம் எவ்வளோ கேட்டோம், 35 மீட்டர் கேட்டோம். ஹைவேக்கு நீங்கள் போனீங்கனாவே மினிமம் 45 மீட்டர் கம்பல்சரி தேவைப்படுங்க.
7: சரிங்க,
6: 45 மீட்டர் இருந்தால் தான் மல்டி ஆக்சல் வெஹிக்கிள் உள்ளே வந்து திரும்பி போக முடியும் அப்படிங்கிறது.
7: சரிங்க சார், இப்போ நம்ம ஒரு பங்க் வைக்கணும்னா நமது இடம் வந்து சொந்தமாக இருக்கணுமா, இல்லை லீஸு கூட எடுக்கலாம், அதாவது வாடகை கூட குத்தகை அந்த மாதிரிலாம் எடுக்கலாமா?
6: கண்டிப்பாங்க, இதில் வந்து சொந்த இடம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க. கம்பெனி எங்கெங்கே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல எந்தெந்த லொக்கேஷனில்

0: கால்ஃபர் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு தெரிஞ்சவங்க இருந்து அங்கே லீஸ்க்கு நம்மளால் போட முடியும், அவங்களால இணக்கமாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் பயணிக்கலாம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போடலாங்க.
1: சரி சார், இப்போ எத்தனை வருஷம் அந்த லீஸ் பீரியட் கேட்பாங்க சார்?
0: சார் இப்போ முதல்ல வந்து 99 இயர்ஸ் அப்படிலாம் இருந்தது, வந்து இப்போ ரொம்ப ஷார்ட்டாக பண்ணிட்டாங்க, வெறும் 19 வருஷம் 11 மாதம்.
1: சரிங்க,
0: ஆல்மோஸ்ட் 20 வருஷம் மட்டும்தான் லீஸ் போடுறாங்க. மேக்ஸிமம் லீஸு இது இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கம்பெனி ஏற்றுக்குதுங்க.
1: சரிங்க சார், இப்போ அப்போ நம்ம லீஸ் போட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஷேரிங் மாதிரி கொடுக்குறதுங்களா இல்லை வாடகை மாதிரி கொடுக்குறதுங்களா, அது உங்களோட விருப்பங்களா?
0: சார் நாம் அவங்கள்ட்ட வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் தான் இப்போ போடுறோம். வாடகை ஒப்பந்தம் போடும்போது லீஸுங்கிறது வாடகை ஒப்பந்தம் தான்.
1: சரிங்க,
0: அதனால் அவங்களுக்கு என்ன வாடகையோ அது மட்டும்தான் கொடுக்குறோம்.
1: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்கார், அவரோட சந்தேகத்தை கேட்போம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: கேளுங்க சந்திரசேகர்.
2: ஐயா, முன்பெல்லாம் அந்த டீசல் விலைக்கும் பெட்ரோல் விலைக்கும் நிறைய வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும், 10-20 ரூபா கூட. இப்ப ரெண்டு பக்கத்து பக்கத்துல இருக்க டீசல் விலையும் ஏறி இருக்கு பெட்ரோல் விலைக்கு ஈக்குவலா, இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது?
0: முன்பு முதல்ல இருந்தது பெட்ரோலும் டீசலும் வேறு வேறு இதுன்னு நினைக்கிறீங்க, ரெண்டுமே வந்து ஒரே கச்சா எண்ணெயிலேருந்து தான் பிரித்து எடுக்கிறாங்க. அது ப்ராசஸ் வந்து தனித்தனியாக யூசேஜ் பொறுத்து தனித்தனியாக இருந்ததுங்க. இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பெட்ரோலை விட டீசல் விலை தான் அதிகமாக போகுது, ஃபியூச்சரில் பெட்ரோல் விலை குறைவாக இருக்க போகுது. ஏன்னா மேக்ஸிமம் யூசேஜ் எதில் அதிகமாக இருக்கோ அது மேலே டிமாண்ட் எது எது மேலே அதிகமாக வருதோ அதனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுங்க. அதனால் டீசல் விலை வந்து பெட்ரோலை விட அதிகமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. டேக்ஸ் டிஃப்ரென்ஸ்னாலையும் இந்த ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருந்ததுங்க. பெட்ரோல் மேலே டேக்ஸ் அதிகமாக இருந்ததுனால அதிக விலை மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போது டீசல் வந்து டேக்ஸ் கம்மியாக நிறையா சேல் ஆகிறதுனால அதுக்கு டேக்ஸ் குறைச்சி வச்சுருந்தாங்க, அதனால் கம்மியாக இருந்தது. இப்போது ஈக்குவலாக ரெண்டுக்கும் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் இல்லாமல் குறைச்சிட்டே வர்றதுனால இப்போது விலைகள் மாற்றம் அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க. ஈக்குவலாக இருந்தால் அடுத்தது பார்த்தீங்கன்னா டீசல் விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
1: சரிங்க சார், அடுத்தது ஒரு நேயர் இருக்கார், வணக்கம்.
3: சார் கேளுங்க மூர்த்தி பேர்.
1: கேளுங்க மூர்த்தி.
3: சார், அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து நம்ம போன ஒருத்தவ பாக்கெட் ஆயில் போறாங்க, ஒருத்தவ லூஸ ஊத்தி வச்சிருந்து அளந்து போறாங்க, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்
0: சார்? ரெண்டுமே வந்து கம்பெனி கொடுக்குற ஆயில் தான் போடுறாங்க. என்னென்னா லூஸில் யூஸ் பண்ணுறது எப்படின்னா அவங்க வந்து பேரலில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்க வந்து கேஸ் கணக்காக பேக்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. பவுச் வந்து எப்படின்னா 20 ml பவுச்சாக பேக் பண்ணி வருங்க. இப்போ லூஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா பேரலில் வாங்கினா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா 200 லிட்டர் பேரலாக வாங்கும்போது பேக்கேஜ் செலவு கம்மியாகுங்க, அதனால் விலை கம்மியாக கொடுக்கலாங்க.
1: பேக்கிங் பண்ணுற செலவு அது ஒரு ஆட்டோப்பட்டியில் பேக்கிங் பண்ணுவாங்க சார்,
0: அது ஒரு கார்பக்கில் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுனால நிறைய செலவுகள் அதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால விலை அதிக கூடுதலாக இருக்குது. இது விலை கம்மியாக இருக்குது, ஈஸியாக எடுத்தோன்னே நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது விலை கம்மியாக இருக்கிறதுனால இது ஒவ்வொரு கம்பெனி பொறுத்தும் ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் வாங்கிக்குவாங்க.
1: நிச்சயமாக அப்படி பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டீலரோ அந்த கம்பெனியில் தான் வாங்கணும் அப்படி தானே சார்?
0: கம்பல்சரி. இப்போ நாங்கள் பாரத்லேருந்து தான் மேக்கில் வாங்கணும், இந்தியன் ஆயில் இருந்தால் சர்வோவில் வாங்கணும், HPCL இருந்தால் பவரில் வாங்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்கவுங்க பிராண்ட் ஆத்தரைஸ் பண்ண ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்.
1: ஆனால் நீங்களாக பார்த்து ஓப்பன் மார்க்கெட்டில் வேலை எதுவும் வாங்கக்கூடாது அப்படி?
0: எந்த விதமான இதுவும் பண்ணக்கூடாதுங்க.
1: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்கார், வணக்கம்.
4: சார் வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: பண்பலை சித்தன், தாசனம் படி சார்.
1: சரிங்க சித்தன், கேளுங்க உங்க சந்தேகம்
4: என்ன? என் சந்தேகம் என்ன சார்னா, இப்ப இந்த டிவி பெட்டி தலை இருக்குது, பெட்ரோல் போடுறத டீசல் போட்டு வரணும் ஓட்ட முடியுமா
0: சார்? அது எப்படி சார் பண்ண முடியும்? நீங்கள் வண்டி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ண, பெட்ரோலுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணதில் நம்ம டீசல் போட்டு ஊற்றுனா அது வந்து அது தேவையில்லாத கார்பரேட்டரையும் இன்ஜினியும் பாதிக்கக்கூடிய விஷயந்தாங்க நடக்கும். அந்த மாதிரி தவறுதல் நடக்கவே கூடாது தான். அது தெரியாமல் நடந்தால் உடனே அதுக்கான மெக்கானிக்கை பார்த்து அணுகி அதை வந்து சரி செஞ்சு அதை மறுபடியும் பண்ணி தான், க்ளீன் பண்ணி தான் வண்டி ஓட்டணுங்க.
1: சரிங்க சார், இப்போ அடுத்த நேயரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் இடைவெளிங்க சார்.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: Intelligence and Data Science, BCom, BCom CA, BCA, BBA, MCom, MSc Microbiology, BEd and MEd in நிறைய courses இருக்கு.
1: இப்பொழுது admission நடைபெறுகிறது.
0: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
2: பரவச உலகம், Amusement Park, Salem. இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ. இன்றே வாருங்கள், பரவச உலகம், Amusement Park, மல்லூர், சேலம்.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கைராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
7: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
8: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
9: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
10: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேளா.

0: just awesome na.
1: No tension, babe.
2: The Kaveri Engineering College Autonomous
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
5: அயோத்தியாபட்டினம், சேலம்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
8: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ்.
7: சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
9: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. B.Pharm, D.Pharm, B.Sc Nursing, Diploma Nursing, DMLT, B.Ed போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்

0: பெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஒன்பது மணி 38 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் வானலையில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக நம்மோடு இணைந்து பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் பாரத் பெட்ரோலியத்தின் முகவர் பி அருள் பாண்டியன் அவர்கள். தொடர்ந்து அவரிடம் பேசுவோம். சிறப்பு, நம்ம நிறைய தகவல்கள் பேசிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ ஒரு நேயர் இருக்கார், அவருக்கு ஒரு சந்தேகம் கேட்டுருவோம். என்ன சந்தேகம்? வணக்கம்
2: சார. சேலம் மாவட்டத்திலிருந்து செந்தில்
1: பேசுறேன். கேளுங்க செந்தில்.
2: எனக்கு ஒரு டவுட், என்னன்னா பவர் பெட்ரோலுக்கும் நார்மல் பெட்ரோலுக்கும் என்ன வித்தியாசம்?
1: அதாவது ஸ்பீடு பெட்ரோலுக்கும் நார்மல் பெட்ரோலுக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறீங்க?
2: ஆமாங்க சார். யூஸ் பண்ணலாமா நார்மல் வண்டி?
3: சார், அது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சார். இப்போது இதில் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க சார். நம்மளோட பாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு இருக்குது, ஹெச்பிசியில் பவர்னு இருக்குது, சர்வோவில் வந்து சம் ப்ராடக்ட் பேர் மாற்றிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பேர்லேயும் ஒவ்வொரு இது இருக்குங்க. இது வந்து என்னென்னா நார்மல் பெட்ரோலோட வந்து ஆக்டேன் வேல்யூ அதிகமாக இருக்குங்க. ஆக்டேன் வந்து அதிகமாக இருக்கும்போது பிரத்யேகமாக சுத்திகரிக்கப்பட்டதுன்னு கணக்கு.
1: சரிங்க.
3: அப்புறம் பியூரிஃபிகேஷன் அதிகமாக பண்ணுறது, ஆக்டேன் எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு பெனிஃபிட். இது நார்மல் வெஹிக்கிள்லேருந்து 100 சிசிக்கு மேலே இருக்கிற எல்லா வெஹிக்கிள்லையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க.
1: சரி.
3: ஏன் யூஸ் பண்ணலான்னா உள்ளே வந்து கார்பன் வந்து இது பண்ணுங்க, கார்பன் டஸ்ட் ஃபார்ம் ஆகுங்க.
1: ஒவ்வொரு
3: இதில் நீங்கள் அடிக்கும்போது வந்து கிளியர் ஆகுங்க.
1: சரிங்க.
3: ஆட் ஆன் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற கார்பன் அந்த இதெல்லாம் வந்து அடைக்காமல் இருக்கிறதுக்கும், இல்லை இன்ஜெக்டரில் ஏற்படுற அந்த கார்பன் அந்த இது புகையை வந்து தடுக்கிறது வழியாகவும் எமிக்ஷனும் நிறையா குறைக்குங்க.
1: சரி.
3: நாட்டுக்கு இப்போ இருக்கிற போதெல்லாம் பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கார்பன் எமிக்ஷனை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். அதை குறைக்கிறதுக்கான மெயின் வேலையும் இந்த ஸ்பீட் பெட்ரோல் பண்ணுதுங்க.
1: சரி.
3: இதில் ரெண்டு விதமானதுங்க, வண்டியும் நம்ம சுத்தம் பண்ணிடலாம், நாட்டையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலாம்.
1: அதே மாதிரி நம்ம பொருளாதாரத்தையும் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் இல்லைங்களா. அடிக்கடி சர்வீஸ் பண்ண தேவையில்லை.
3: கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது ஒன்று அல்லது ரெண்டு மூணு தடவை அடிக்கும் போதே, ஒரு ரெண்டு டேங்க் ஃபுல் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து கண் கூட தெரியும், ஸ்மூத் டிரைவையும் அதனோட எஃபிஷியன்ட்டும் உங்களுக்கு நல்ல கண் கூடவே தெரியுங்க. நார்மலாக ஓடுற வண்டிக்கும் உங்களோட வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருங்க.
1: சரிங்க. இப்போது நார்மல் பெட்ரோல் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோங்க, திடீர்னு என்றைக்கோ ஒரு நாளைக்கு இந்த ஸ்பீட் பெட்ரோல் போட்டால் ஏன்னா வித்தியாசம் வருங்களா?
3: எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் ஆகாதுங்க. இது வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுற மாதிரி தானே. இப்போ நம்ம ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கிற இதில் வந்து இன்னொரு பவராக கொஞ்சம் யூஸ் பண்ணால் அதனால எந்த மாற்றமும் ஏற்படாதுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நார்மலோட ஸ்பீடையும் ஸ்பீடோட நார்மலையும் எப்போ மிக்ஸ் பண்ணிங்கனாலும் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாதுங்க, வண்டிக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது.
1: சரி.
3: நீங்கள் அதை அடிக்கடிக்க உங்களுக்கு பயன் தான் கிடைக்குமே தவிர எந்த இதுவும்.
1: சரி சார். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க, இந்த ஏரியாவில் பங்க் வேணும், விருப்பங்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு. நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் லெட்டர் கிடைச்ச பின்னாடி எத்தனை நாளில் நம்ம அந்த பங்கை நம்ம வந்து கட்டி முடிக்க முடியும்
3: சார்? இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ்ங்க. இதில் எப்படின்னா 5 டிபார்ட்மெண்ட்டை நம்ம பர்மிஷன் வாங்கணும், NOC கிளியரன்ஸ் வாங்கணும், நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கணும். இப்போ நம்ம இடத்துல ஸ்டார்ட் பண்ணோன்னே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை வாங்கணுங்க. ஹைவே நம்ம வெஹிக்கிள் வர்றதுனால ஹைவே டிபார்ட்மெண்ட்டை வாங்கணுங்க. சேஃப்டிக்காக ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை வாங்கணுங்க. இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் போய் அந்த டேபிள் கீழிருந்து எண்ட்லேருந்து மேலே டாப் லெவலில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து விசிட் பண்ணி அதை பார்த்து செக் பண்ணிட்டு தான் அதை கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ஃபியூச்சரில் இது வைக்கலாமா, மேலே இவியில் இருக்குதா, இவி பக்கத்தில் இருக்கா, கிணறு பக்கத்தில் இருக்கா, எல்லா விதமான இதையும் பார்ப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் இது எதுவும் ஆயிடக்கூடாது, எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிறது, இதனால் எந்த பாதிப்பும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயிடக்கூடாதுங்கிறதுல கவர்மெண்ட் பயங்கரமாக பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் கிளியரன்ஸ் பற்றி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம டைம் வந்து சொல்ல முடியாதுங்க. இது 5 டிபார்ட்மெண்ட்டும் கட்டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் டைம் எடுத்துக்கிறதுனால மினிமம் 6 மந்த்ஸ்க்குள்ளே பிளான் பண்ணலாங்க. மேக்ஸிமம் 1 இயருக்கு மேலே போடலாங்க.
1: இப்போது இந்த 5 டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்குறதும் உங்களோட வேலை தான். அதாவது ஒரு முகவர் யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட வேலை தான்.
3: கண்டிப்பாக அவங்களோட இது தாங்க. கம்பெனியிலேருந்து அவங்களுக்கு தேவையான ப்ளூ பிரிண்ட்ஸு, இந்த இடத்தோட டயா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க பண்ணிடுவாங்க.
1: சரிங்க. இப்போ இந்த பெட்ரோல் பங்க் வைக்கிறது வந்து இந்த ஒரு ராசியும் கூட ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் வச்சப்போ எத்தனை லிட்டர் இந்த பெட்ரோல் டீசல் சேல் ஆனதுங்க?
3: நம்ம வந்து தருமபுரி விட்டு அவுட்டரில் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் ஒரு 500-600 லிட்டரில் தான் ஃபஸ்ட்டு முதல்

0: எத்தனால் சேல் பண்ணும்போது 500 to 600 liters பெட்ரோல் சேலாச்சுங்க, டீசல் 1000 liters சேலாச்சுங்க. அதுக்கப்புறம் நாம் பண்ணுற படிப்படியான சர்வீஸுகளை ஒவ்வொன்றாக பண்ணிட்டு ஆட் பண்ணிகிட்டே போனோம். நம்ம அந்த சர்வீஸில் பெட்டர் கொடுக்க கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாக வந்து அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு அவங்க மனசில் தோணை. நாம் இப்போ வந்து பெட்ரோலில் வந்து 4000 liters பண்ணுறாங்க, டீசல் 5600 வரைக்கும் பண்ணிட்டுருக்கோங்க, ஸ்பீடு 1000 பக்கம்
1: பண்ணிட்டுருக்காங்க. இப்போ 2019 நீங்கள் பங்க் ஆரம்பிச்சிங்கிறீங்களா, அப்போ வந்து தருமபுரி அவுட்ரா வந்திருக்கும் அந்த இடம், இப்போ கொஞ்சம் மெயினாக தெரியுது இல்லைங்களா. இப்போ அப்போ நெகட்டிவாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல உங்களுக்கு,
0: அது சொல்கிறது தாங்க. அது நெகட்டிவ்னா, முதல்ல வந்து ரஷ் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவுட்டரில் இருக்கிறதுனால எல்லோரும் வருவாங்க, டக்குன்னு அடித்தா 3 நிமிஷம் வண்டி வந்து 30 seconds எங்கள் பங்கில் ஃபீல் பண்ணோம். அதுக்காக தான் எல்லா நாங்கள் 3 pedestals ஃபஸ்ட்டே உருவாக்கணும். ஒவ்வொரு pedestal-லையும் 3வது வண்டி நிற்க விடாமல் என்னென்ன பண்ணுமோ அதை ஃபுல்லாக நாங்கள் க்ரோத் த்ரூ பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா முதல் 2 வண்டி வந்து வெயிட் பண்ணுறது நாயங்க, 3வது வண்டி வெயிட் பண்ணுறதுக்கு காரணமே இல்லை. அதனால் அடுத்த பெடசலுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுல எங்களோட வேலை செய்யும் ஒவ்வொரு ஊழியர்களும் வந்து கூப்பிட்டு அடிப்பாங்க,
1: சரி
0: நீங்கள் இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு. அவங்க டைரக்ட் பண்ணுறதுல ஒரு நல்லதும் நடக்குது, எப்போ என்ன அங்கே கூப்பிட்றோம் இங்கே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் நடக்குதுங்க.
1: சரி, இப்போ ஒரு நேயர் இருக்காரு, பேசிடுவோம். வணக்கம். வணக்கம்
2: சார்,
0: இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ரூல்ஸ்ல எல்லா இடத்துலயும் ஒரே விதமான ஃபீல் தான் டெலிவரி ஆகுங்க. ஒரு இடத்துல இதாகவும் ஒரு இடத்துல இதாகவும் மாறாதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க, பெருசா வாய்ப்பு இருக்காதுங்க. ஏன்னா நிறுவனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொரு ரூல்ஸையும். அதனால் டிஃப்ரென்ஷியேஷன் வராத அளவுக்கு தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்கேஸ் அவங்களோட டெலிவரி பாயிண்ட் இடம் வேறு வேறு இதாக இருக்கலாங்க, எப்படின்னா டிப்போ வேறு வேறு இடத்துல இருந்துருக்கலாங்க, அவங்க பிக்கப் பண்ணுற இடம், அதனால் ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏதோ ஏற்பட்டுருக்காங்க. மற்றபடி வேறு எந்த பெரிய ரீசனும் ஆயிருக்க வாய்ப்பு இல்லைங்க.
1: சரிங்க, அடுத்தது ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
3: இருவருக்கும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
3: நான் இங்கே மதுகன்பாளையம் ராமகாயர் அருகிலிருந்து 1வது வந்து 7 லட்சம் பேசுகிறோங்க ஐயா.
1: சந்தேகங்களை கேளுங்க லக்ஷ்மணன் ஐயா.
3: ஐயா, இந்த 2-வீலரில் போக வருது, இந்த ஆட்டோவில் போக வருது, அது எது பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லைங்களா
0: ஐயா? இது கார்பன் எமிஷன்னால பாதிப்பு இருக்குது தாங்க ஐயா, உலகத்துக்கே பாதிப்புங்க ஐயா. அதனால் கார்பன் எவ்வளோ எவ்வளோ எமிஷன் ஆகுதோ அதுக்கு அவ்வளோ அவ்வளோ பாதிப்பும் ஏற்படுங்க ஐயா. இது அதை குறைக்கிறதுக்கான வழி தான் இப்போ வந்து நார்மல் பெட்ரோல்லேருந்து ஸ்பீட் பெட்ரோலில் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்பீடில் வந்து என்னாகும்னா எமிஷனை குறைக்க ட்ரை பண்ணுங்க ஐயா. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு வண்டி நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி 10% கார்பன் எமிஷன் ஆகுதுன்னா ஸ்பீடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து 5% குறைய ஆரம்பிக்குதுங்க. இப்போ நம்ம வந்து 1 லிட்டரில் பண்ண வேண்டிய விஷயத்த 2 லிட்டராக பண்ணுறோம், அப்போது நம்ம பாதிக்கு பாதி குறைக்கிறோம் இல்லைங்க. அதுதான் அடுத்தடுத்த இதில் கொண்டு போகும்.
1: அது மட்டும் இல்லாமல் நம்ம 2-stroke வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கூட ஆயில் கலந்து போடுவாங்க இல்லைங்களா, அந்த வண்டிகளில் கொஞ்சம் புகை வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லைங்களா?
0: அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம். நம்ம வந்து இப்போ 2-stroke வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணியும் பல விட ஆச்சுங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ புழக்கத்தில் மக்கள் புழக்கத்தில் வந்துட்டே தான் இருக்குது. 2-stroke இன்ஜினில் வந்து அதிகப்படியான கார்பன் எமிஷன் இருக்குதுங்க, டைரெக்டாக ஃபயர் ஆகி அப்படியே எக்ஸாக்ட் ஆகுதுங்க. அதனால் அதிகமான அதனால தான் அதுக்கு ஆடான ஆயிலெல்லாம் ஊற்றி அந்த ஃபிஸ்டனையெல்லாம் ஃப்ரீ பண்ணி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃபியூச்சர் ஆஃப் வந்து அது ரொம்ப கார்பன் எஃபிஷியன் கொடுக்கக்கூடிய பொருள் தான்.
1: நிச்சயமாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜினில் சவுண்ட் வருது, கொஞ்சம் ஆயில் சேர்த்தி போடுங்க அப்படின்னு பங்கில் சொல்லி நானே நிறைய தகவல் பார்த்துருக்கேன். அதாவது என்ஜினில் சவுண்ட் வருதுன்னா அது சர்வீஸ்க்கு உண்டான அறிகுறி, ஆனால் ஆயில் கொஞ்சம் சேர்த்தி போட்டால் ஸ்மூத்தாக ஓடும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 40 மில்லி போட வேண்டிய ஆயில் வந்து 60 மில்லியாக போடுவாங்க 1 லிட்டருக்கு, நான் நிறைய இடத்துல கவனிச்சிருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் பார்த்தா அந்த ஆயில் ஃபுல்லாகவே புகையாக தானுங்க வெளியே வரும்.
0: கண்டிப்பாக அது அது எல்லாமே வந்து புகையாக தான் வெளியே வரும், கார்பன் எஃபெக்ஷன் தான் அதிகமாக தோணும். நீங்கள் வந்து சைலன்ஸில் பேக் சைடில் உங்களுக்கே கண் கூட பார்க்க தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் எவ்வளோ ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றுறீங்களோ அது வந்து எக்ஸ்ட்ராக்ஸ் ஆகி வெளியே வர சைலன்ஸை சுற்றியும் அந்த ஆயில் வந்து படி ஆரம்பிச்சிருங்க. அப்போது அந்த இடத்துல படியும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், தேவையில்லாமல் ஓவராக நம்ம ஆயில் போட்டுருக்கோம் அப்படின்னு.
1: சரிங்க சார், இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசுவோம்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங்

0: காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: Electronics and Communication, Mechanical, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, M.E. Structural and Computer Science Engineering மற்றும் M.B.A. போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: ஒன்பது மணி 9:50, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் வானொலியில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக தொழில் முனைவர் பி அருள் பாண்டியன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசுவோம். சார், இப்ப நம்ம பாரத் பெட்ரோலியத்தில் இந்த யூ ஃபில் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. யூ ஃபில் அப்படின்னா என்ன? அது எதுக்காக கொண்டு வரப்பட்டது?
4: சார், இந்த யூ ஃபில் அப்படிங்கிறது நீங்களே ஃபில் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் கான்செப்டுங்க.
3: சரிங்க.
4: எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் கியூஆர் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறோம்.
3: சரிங்க.
4: இப்போது அங்கே நீங்கள் பங்க்குக்குள்ளே வந்து என்ட்ரி ஆனவனையுமே உங்களோட பங்குக்கு பக்கத்து நீங்கள் நிற்கிற இடத்துல எம்பிடியில் வந்து, எம்பிடிங்கிறது அந்த பம்புங்க சார், அந்த பம்பில் மேலே பார்த்தீங்கன்னா அது ஒரு கியூஆர் இருக்கும்.
3: சரிங்க.
4: அது வந்து பிரத்யேகமாக அதுக்குன்னு அந்த நாசிலுக்கு மட்டும் செட் பண்ண கியூஆர்.
3: சரிங்க.
4: அந்த கியூஆரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் விருப்பப்பட்ட அமௌண்ட்டு, இப்போ மினிமம் வந்து 50 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்குள்ள அதுக்குள்ள விருப்பப்பட்ட அமௌண்ட், நீங்க 1, 2, 3 கூட போட்டுருக்கலாம், இல்ல எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். விருப்பப்பட்ட அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிட்டு நீங்க அதுல ஓகே கொடுத்து செட்டில்மெண்ட் ஆன உடனே, பேமெண்ட் சென்ட் பண்ண உடனே அது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன அமௌண்ட் அனுப்பிச்சிங்களோ அது பம்பில் செட் ஆகிடும். இப்போது அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து, அங்கே ஊழியர்கள் யாருமே வந்து அந்த எந்த பட்டனையும் அமுத்தாமல் அவங்க டைரெக்டாக வந்து கன் எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். நீங்கள் என்ன அமௌண்ட் அனுப்பிச்சிங்களோ அந்த அமௌண்ட் செட் ஆயிரும், அது ஃபீலாக வந்து டெலிவரி ஆகிடும். இன்கேஸ் இப்போ நம்ம வந்து 100 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம், 200 ரூபாய்க்கு போட்டிருக்கோன்னு வைங்க, 100 ரூபாயில் ஃபுல்லாகிடுச்சு, இன்னும் 100 ரூபா வந்து ஐயோ திரும்பி வராதா அப்படின்னு, அப்படி இல்லை இல்லைங்க, நீங்கள் கன்னை வச்ச அடுத்த செகண்டே அதனோட ரீஃபேமெண்ட்டு அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் போயிருங்க. இப்போ என்னன்னா, நம்மளுக்கு வந்து 100% ஃபியூயில் மட்டும்தான், நீங்கள் கொடுத்த காசுக்கு ஃபியூயில் மட்டும் டெலிவரி ஆகுங்க. ஒரு இடையில் இருக்கிற யாருமே, இப்போது இங்கே பங்கில் இருக்கிற டீலர்ஸ்க்கு எந்த இது இல்லைங்க, உள்ளே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கும் எந்த இதுவும் இது இல்லைங்க, டைரெக்டாக நீங்கள் பிபிசிக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க, பிபிசி அந்த பம்பை நாசியில் ஒர்க் பண்ண வைக்கிதுங்க, டைரெக்டாக எடுத்து பண்ணுறோங்க. இப்போ நம்ம அப்ராட்லாம் போனோம்னா நாம்மளே ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளே எடுத்து அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுவோங்க. அதே சேம் ஃபார்மெட் தாங்க இப்போ யூ ஃபில் அந்த கான்செப்டில் கொண்டாந்துருக்காங்க. இப்போ நாமளே போகிறோம், நாமளே ஸ்கேன் பண்ணிக்கலாம், நாமளே கன்னை நம்மளே எடுத்து கூட நாமளே
3: ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு
4: நாமளே ஆப்ரேட் பண்ணிக்கலாம்.
3: ஆப்ரேட் பண்ண தெரியாதுன்றதுக்காக நம்ம ஒரு பணியாளர் வச்சிருக்கோங்க,
4: பணியாளர் வச்சிருக்கிறோம். இது கொஞ்சம் சேஃப்டி கன்செஷன் கூட பார்த்து பத்திரமா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்.
3: சரி, ஒரு நேயர் இருக்காரு, அவருடைய சந்தேகத்தை கேட்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம். சரிங்க, வைத்தியநாதன் கேளுங்க.
5: இப்ப பெட்ரோல் போது பாரத் பெட்ரோல் இருக்கு, இந்தியன் ஆயில் இருக்கு, ஹெச்பி இருக்கு. இப்ப ஒவ்வொரு பங்குல அடிக்கும் போது வித்தியாசம் வருதுங்க, மைலேஜ்ல வித்தியாசம் வருது.
3: சரிங்க.
5: குவாலிட்டி வைஸ்ல ஒண்ணுதானா இல்ல இந்த ஏதாவது அளவுல ஏதாவது மாற்றம் வருங்களா?
3: சரிங்க, உங்க சந்தேக விளக்கம் சொல்லுவாரு
4: சார். ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு இடத்துல வந்து இது இருக்குங்க, டிப்போ இருக்குங்க, அவங்களுக்கு வர்ற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்கலாமே தவிர, டென்சிட்டியில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குமே தவிர, மற்றபடி வேற எந்த பெரிய சேஞ்சஸும் இருக்காதுங்க. மூன்று நிறுவனங்களும் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பயங்கரமாக க்ரோத் பண்ணி ஃபாலோ பண்ணி தான் நடத்திட்டு இருக்காங்க.
3: சரிங்க சார். இப்போ இந்த டென்சிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க
4: இல்லைங்களா,
3: அந்த டென்சிட்டி எப்படி இந்த தினமும் எடுக்கணுங்களா, என்ன அளவு இருக்கணும் அது?
4: சார், இப்போ வந்து டென்சிட்டிங்கிறது வந்து அடர்த்தி, அது தமிழில் சொல்லும்போது.
3: சரிங்க.
4: அடர்த்தி எப்படின்னா, பெட்ரோலுங்கிறது 700க்கு மேலேயும் டீசலுங்கிறது 800க்கு மேலேயும் இருக்குங்க.
3: சரி.
4: இப்போ வாட்டர் லெவலில் கம்பேர் பண்ணும்போது அது வந்து 1000க்கு மேலே இருக்குங்க. இது வந்து பெட்ரோலுங்கிறது அதோட டீசல் அதோட கம்மியாக இருக்கும், பெட்ரோல் அதோட கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குங்க. 700ங்கிறது வந்து ஒரு செட் வேல்யூங்க. 700ல இருந்து 750, 800க்கு உள்ள வரைக்கும் இருக்கிறது வந்து பெட்ரோலாக கன்சிடர் பண்ணுவாங்க. அது எப்படி சுருங்கும் விரியும் அப்படின்னா, நாம் எடுக்கிற டிப்போவில் வந்து நாம் போய் எடுக்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து டெலிவரி ஆகிற வரைக்குமே அதில் 3 பாயிண்ட் டென்சிட்டி டிஃபர் ஆகலாமே தவிர மேக்ஸிமம் டிஃபர் ஆகாதுங்க. ஏன்னா டெம்பரேச்சர் மட்டும்தான் டிஃபர் ஆகும். எப்படின்னா, நம்ம வந்து 720 எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, இங்கே 721, 22 அது வரைக்கும் போகலாங்க. இந்த சைடு இப்போ 19, 18 வரைக்கும்

0: போகலாம், மேக்ஸிமம் அவ்வளோதான் போகணும், அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஏன் இது இப்படி இருக்குன்னா, நாம் எடுக்கிற இடத்துல 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும், இங்கே வந்து 32 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த டிகிரி செல்சியஸ் காரணமாக, வெப்பத்தின் அளவு காரணமாக தான் டென்சிட்டி டிஃபர் ஆகுமே தவிர, மித்தபடி எந்த ஒரு எக்காரணத்தை கொண்டும் அந்த ஒரு அளவை நாங்கள் கன்ஃபார்மாக பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் அந்த முன்னாடியே வந்து அளவு செக் பண்ணிடுவாங்க. அளவு கரெக்டா வருதா செக் பண்ணிட்டு அடுத்தது டென்சிட்டி செக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ணுவாங்க.
1: அது வந்து ஒரு போர்டில் வந்து நீங்க எழுதி வைக்குவீங்க பங்க்ல, வாடிக்கையாளர் கண்ணில் படுற மாதிரி
0: எவ்ரிடே அது கம்பல்சரி பண்ணிடுவோம். அது பண்ண உடனே அது டிஸ்பிளேல ரைட் பண்ணிடுவாங்க.
1: சரிங்க சார், இப்போது நீங்கள் அந்த மின்சார கட்டணத்தை குறைக்கிறதுக்கு அந்த சோலார் அந்த மாதிரி நிறைய பங்க்கில் பார்த்துருக்கோம், உங்கள் பங்க்கில் சோலார் இருக்குங்களா
0: சார்? இது வந்து சோலார் வந்து கவர்மெண்ட் வந்து இன்சியேட்டிவ் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, எல்லா பங்க்லேயும் கம்பல்சரி சோலார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சியேட்டிவ் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் கம்பல்சரி நீங்கள் எல்லா பங்க்லேயும் பார்த்தீங்கன்னா சோலார் கம்பல்சரி இருக்குங்க.
1: சோலார் இருக்குது. சரிங்க சார், இன்னும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன சர்வீஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டுருக்கீங்க
0: சார்? இப்போது நம்மளது வந்து Q&Q அப்படிங்கல, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, அது ரெண்டுலேயுமே பக்காவாக இருக்குங்க.
1: சரிங்க,
0: ஏன்னா நம்மளோட மெயின் தாரக மந்திரமே Q&Q அண்ட் சர்வீஸுங்க. வந்தவங்களை சிறப்பாக கவனிக்கணும், யாரையும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து மணியை விட டைம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுல நாங்கள் பயங்கரமாக இதில் இருக்கோம். அதனால் அவங்க எந்த பம்பில் வந்து நின்னாலும் அந்தந்த பம்பில் கம்பல்சரி ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு.
1: சரிங்க,
0: இப்போ நீங்கள் முன்னாடி வந்தால் டீசல் மட்டும்தான் இருக்கும், பின்னாடி போனால் பெட்ரோல் இருக்காது. இப்போ டீசல் எந்த பிரச்சனையில் நீங்கள் போனீங்கனாலும் பெட்ரோல் டீசல் எல்லா பம்ப்லேயும் இருக்குங்க, எல்லா பம்ப்லேயும் அடிச்சுட்டு போயிடலாம். அவங்க டைமை மிச்சம் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணுமோ அது ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
1: அது மாதிரி அந்த ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காற்று,
0: ஆமாங்க,
1: இதெல்லாம் 2-வீலர் 4-வீலர் எல்லோரும் பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்களா? அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நைட்ரஜன் கேஸ் மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லைங்களா?
0: கண்டிப்பாக இப்போ பங்க்களுக்கு கம்பல்சரி தேவைப்படுறது வந்து ஏருங்க. ஏர் ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ஏர் வந்து செட் பண்ணிங்கன்னா டயர் மைலேஜையும் காப்பாற்றலாங்க, எங்களோட மைலேஜிலையும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா டயர் வந்து அதிக அழுத்தம் இல்லாமல் கம்மியான அழுத்தத்திலோ வண்டி ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, வண்டி நிறைய எனர்ஜி லாஸ் பண்ணும். எனர்ஜி லாஸ் பண்ணுறதுனால மைலேஜ் ட்ராப் ஆகும். ஆனால் அவங்க நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்காங்களோ, டயருக்கு என்ன தேவையான காற்று எது தேவைப்படுதோ அந்த காற்றை அடிச்சுட்டு போனாங்கன்னா அவங்களோட வண்டி டயர் மைலேஜும் காப்பாற்றப்படும், எங்களோட இதுலேயும் மைலேஜ்லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபீல்
1: ஆகும்.
0: அதனால தான் கரெக்டாக காற்றை மெயின்டைன் பண்ணால் எனர்ஜி நிறைய கிடைக்கும், சேஃபாக போட்டலாங்க.
1: இப்போ இந்த வாடிக்கையாளருக்கு சேவைக்காக பார்த்தீங்கன்னா இந்த 4-வீலர்லாம் வந்து அந்த கண்ணாடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க இல்லைங்களா?
0: அது வந்து விண்ட்ஷீல்ட் க்ளீனிங். கண்ணாடியை வந்து நம்ம இது ஆரம்பத்துலேருந்து எங்களோட ட்ரேட்மார்க்கில் இதுவும் ஒன்றுங்க.
1: சரிங்க,
0: பங்க் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் விடாமல் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த விண்ட்ஷீல்ட் க்ளீன் மட்டும்தாங்க. விண்ட்ஷீல்ட் க்ளீன், ஏர், சர்வீஸ், இந்த மூணையும் பயங்கரமாக பிடிச்சதுனால தான் இவ்வளோ நாங்கள் எங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வளர்ச்சி கொஞ்சமாக மேலே ஏறிட்டே போகிறதுக்கு காரணம் இது தான் மெயின் ரீசனாக.
1: சரி, ஒரு நேயர் இருக்கார், அவரோட சந்தேகத்தை கேட்போம். வணக்கம்.
2: காலை இருவருக்கும்
1: வணக்கம்.
2: நான் ராணி பேசுறேங்க ஐயா.
1: ஆ, கேளுங்கம்மா, உங்க சந்தேகங்களை கேளுங்க.
2: இப்ப காருக்கு இப்ப லாரிக்கு எல்லாம் பெட்ரோல் அடிக்கிறாங்க, அதுல பாயிண்ட் மாதிரி ஒண்ணு வருது, அது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து, இப்ப வந்து பங்க்ல வந்து இவ்வளவு ரூபாய்க்கு இவ்வளவுன்னு ஆக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம ஜனங்கள் வந்து இந்த பெட்ரோல் பங்க்ல அடிச்சா 100 மில்லி கம்மியா இருக்கு, அந்த பெட்ரோல் பங்க்ல அடிச்சா அப்படி இருக்குது, அப்படிலாம் இல்ல. ஒரு சிலர் என்னன்றாங்க, 200 ரூபாய்க்கு அடிக்கிறது பதில் 209 ரூபாய்க்கு அடிங்க அப்படின்றாங்க. இது வந்து மூட நம்பிக்கையா இல்ல என்னன்னு எனக்கு தெரியுதுங்க ஐயா.
1: அதாவது சார், இப்போ அமௌண்ட் கிடைக்காம அந்த லிட்டர் கணக்கில் அடித்தாதான் கரெக்டான வால்யூம் வருதுன்றது ஒரு பேச்சு இருக்குங்க வெளியில், அது சரியா தவறான்னு கேட்குறாங்க. அது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ப்ளீட் கார்டுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதை பற்றி கேட்குறாங்க.
0: ஓகே, இதில் மேடம் அவங்க சொன்ன வரைக்கும் என்னென்னா, லிட்டர் பேஸில் அடித்தா அளவு கரெக்டாக வரும், இல்லை 101 ரூபா அடித்தா கரெக்டாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த எம்பிடியில் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு 100 வேல்யூ வந்து 100 ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட் கீயாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணால் டைரெக்டாக அந்த 100ங்கிறது வந்துடும், அவ்வளோதானே தவிர இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. நம்ம வந்து 101 ரூபாய்க்கு அடித்தா தான் கரெக்டாக வரும், 100 ரூபாய்க்கு அடித்தா கரெக்டாக வராது அப்படிங்கிறதுல. இது வந்து பல்சர் செட் மாடலுங்க. இப்போ வர வந்து அட்வான்ஸ் மிஷின்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்க 1 லிட்டர் அதுலேருந்து நீங்க அடிக்கும் போதும் ஒரு சொட்டு டிராப் ஒழுகும் போதும் அங்க கவுண்ட் ஆயிட்டே இருக்கீங்க. அதுல எப்போ ஃபீல் இல்லாம எம்டியா ஓடுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா எம்பிடியே ஸ்டாப் ஆயிருங்க, அதுல மீட்டரும் ரன் ஆகாதுங்க. இப்போ

0: அட்வான்ஸ் டெக்னாலஜியில் பயங்கரமாக இப்போ பம்பெல்லாம் நம்மளுக்கு நம்மளை மீறி போயிட்டு இருக்குதுங்க. அந்த நீ அவங்க எதிர்பார்க்குற மாதிரி 100 ரூபாய்க்கு 100, 50, 150, 200 ரவுண்ட் ஃபிகர் அடிக்காமல் எவ்வளோ மாற்றி அடித்தாலுமே உள்ளே இருக்கிற எம்ப்ளாயிஸ் உங்கள் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் அந்த பட்டனை மட்டும்தான் மாற்றி அமுத்துவாங்களே தவிர வர்றது என்னவோ என்ன செட் பண்ணமோ அது மட்டும்தான் டெலிவரி ஆகுங்க.
1: சரிங்க சார். அப்போ அடுத்து அந்த கார்டு பற்றி கேட்டிருக்கேங்க, ஸ்மார்ட் ஃபிளீட் கார்டுன்ட்டு.
0: ஆ, ஸ்மார்ட் ஃபிளீட் கார்டுங்கிறது வந்து பிபிசியோட இதுங்க. எப்படின்னா நம்ம 20,000-க்கு மேலே அடிக்கிற ஒவ்வொரு பெரிய கனரக வாகனமாக இருந்ததுன்னா ஸ்மார்ட் ஃப்ளீட் யூஸ் பண்ணலாங்க. 20,000-க்கு கீழே அடிக்கிற பப்ளிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா ஸ்மார்ட் டிரைவ்னு யூஸ் பண்ணலாங்க. இதில் என்னென்னா நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 40 பைசா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக அதுலேயே ஆட் ஆயிருங்க. இது வந்து ஒரு வேலட் மாதிரிங்க. நீங்கள் அதில் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, அது எப்பப்போ போகிறீங்களோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒரே பாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா பாரத்லேயும் நீங்கள் அந்த அந்த கார்டை யூஸ் பண்ணலாம். எல்லா பாரத்லேயும் கம்பல்சரி அது இருக்குதுங்க.
1: சரி சார். இப்போ இது இல்லாமல் நீங்கள் பி கஃபே அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அது எப்படிங்க சார்? அது நம்ம பாரத் பெட்ரோலியத்தோட ஏஜென்சிங்களாவா இல்லை?
0: இது வந்து பாரத் பெட்ரோலியத்தோட ஃப்ரான்சிசி மாடலுங்க.
1: சரி சார்.
0: எப்படின்னா பாரத்தே வந்து அவங்க ஓன் இதில் ஐடியாஸில் அவங்களோட புது இதில் தொடங்கப்பட்டது தான் இந்த பி கஃபே அப்படிங்கிறது. பி கஃபேங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் மாடலை கஃபே எப்படி இருக்குமோ அதை வந்து ஸ்டாண்டர்டாக இவங்க வச்சு பண்ணுறாங்க. இந்த கஃபேயில் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம தருமபுரிக்கு நம்ம சொல்லணும்னா காஃபி பீனை வந்து காஃபி பீன் எடுத்துங்க, எக்ஸ்ட்ரா அரைச்சி கிரைண்ட் பண்ணி அப்போவே காஃபி மிஷினில் போட்டு அப்போவே காஃபி எடுத்து கொடுக்குறாங்க.
1: சரி.
0: நாம் மித்த இடத்துல எல்லாம் வந்து சுக்ரி இதெல்லாம் ஆட் பண்ணி நிறைய இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கண்ணு முன்னாடியே அரைச்சி அவங்களுக்கு டெலிவரி பண்ணி தருவாங்க.
1: சரிங்க சார். இப்போ இந்த பேக் கஃபேல அது நம்ம காஃபி இல்லாமல் வேறு என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கும்?
0: நம்ம பீ கஃபேல வந்துங்க சாண்ட்விட்ச்சு, பர்கர், பீஸாஸ், அப்புறம் மொஜிட்டோஸ் அண்ட் இந்த மாதிரி கூலர்ஸு, டெசர்ட்ஸு எல்லாமே கிடைக்குங்க. அது வந்து ஒரு எப்படின்னா ஒரு கஃபேங்கிறது வந்து நார்மல் டீ ஷாப்போட கொஞ்சம் ப்ரைஸ் மட்டும்தான் ஹையாக இருக்கும். ஆனால் பட் அவங்களோட ரிலாக்ஸேஷனு அதுக்கான கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான இடமா.
1: சரிங்க சார். இப்போ பெட்ரோல் பங்க்னா 24 மணி நேரமும் செயல்படும், இந்த பே கஃபே எவ்வளோ நேரம் சார் இருக்கு?
0: சார், இப்போவும் அதை வந்து நாங்களும் 24 மணி நேரம் செயல்படுத்தணுங்கிறது தான் ஆசை.
1: சரிங்க.
0: பட் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி காரணத்துக்காக ஒரு 1 hour 2 hour ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோங்க. மற்றபடி மேக்ஸிமம் வந்து 24 hours அதுவும் ரன் பண்ணுற அளவுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோங்க.
1: சரிங்க சார். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டதால் வாடிக்கையாளர்கள்கிட்ட இல்லை பொதுமக்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க
0: சார்? எல்லாத்துட்டையும்
1: இப்போ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களா வாடிக்கையாளர். அவங்க இப்போ இதுக்கு மேலே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க?
0: ஆ சார், எல்லாத்துக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் முதற்கண் நன்றி.
1: சரிங்க.
0: இத்தனை நாள் ஆதரவு கொடுத்து எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்துனதுக்கும், எங்களோட குறை நிறைகள் எது இருந்தாலும் டைரெக்டாக எங்கள்கிட்டயே வந்து சொல்லி அது ஏப்பா இது நீயே பண்ணலப்பா, இது கரெக்டானு பாருப்பா, இந்த வேலைங்க பண்ணுறது பாருப்பா அப்படின்னு சொல்லி, ஆனால் மக்கள் வந்து டைரெக்டாக நம்மளை வந்து ரீச் பண்ணி அதை விஷயத்து எல்லாத்தையும் எல்லா இதையும் சொல்கிறதுனால ரொம்ப சந்தோஷமான ஒரு இது தாங்க. இது வரைக்கும் வாடிக்கையாளர் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி ஃபியூச்சரில் இனிமேல் வர வாடிக்கையாளரும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறவரும் நன்றி தெரிவிக்கும்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம பங்க் எங்கே இருக்கு அந்த முகவரி மட்டும் சொல்லிடுங்க, ஏன்னா சந்தேகம்னா உங்கள் தொலைபேசின்னு சொல்லிடுங்க, நம்ம நேயர்கள் கேட்பாங்க.
0: நம்ம பங்க் வந்துங்க சார், பேரே வந்து சூப்பர் மைலேஜ். நம்ம பாரத் பெட்ரோலியம் டீலர்ஷிப் எடுத்து வச்சிருக்கோம். நாம பழைய தருமபுரியிலிருந்து பாப்பரப்பட்டி போற ரோட்ல கேஎன் சவுலர் அந்த இடத்துல வந்து இருக்குங்க. என் தொலைபேசி எண் வந்து 95 00 30 555 2.
1: 95 00 30 55 52 இந்த எண்களில் தொடர்பு கொண்டால் பெட்ரோல் பங்க் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சார் சொல்லுவார். இவ்வளோ நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை செலவு பண்ணி நம்ம தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கும் பல்வேறு தகவல்களை சொன்னீங்க சார், மிக்க நன்றி.
0: நன்றிங்க
1: நேயர்கள். இதுவரை வானொலியில் வசந்தம் கேட்டீர்கள். இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக மலர்ந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பி அருள் பாண்டியன் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தார்கள். கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும் கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366306788.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
4: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம். TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
0: தொடர்புக்கு 9500848820.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடி பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
9: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தர்மபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, ECG, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
8: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவணியப்பன் அவர்கள்.
10: இன்றைக்கு எந்த கேள்வியும் கேட்காமல் என் எதிரே வந்து அமர்ந்தார் நண்பர் புகழ்மதி. ஆச்சரியமாக இருக்கிறதே, என்னங்க புகழ்மதி, எப்போதும் ஏதாவது ஒரு கேள்வியோடு வருகிற நீங்கள் இன்றைக்கு என்ன மௌனத்தோடு வந்து அமர்கிறீர்கள்? என்ன பிரச்சனை நான் கேட்டேன்? ஒன்றுமில்லை, பொழுது போகவில்லை, ஒரு வேளையும் இல்லை, ஒரு சிந்தனையும் இல்லை. உங்களிடம் வந்தால் ஏதாவது உப்புக்கு உதவாத விஷயத்தை கூட உன்னதமானது என சொல்லி கொஞ்சம் நேரத்தை போக்க உதவுவீர்கள், அதனால் வந்தேன். சொல்லுங்கள், என்ன செய்தி வைத்திருக்கிறீர்கள்? நண்பர் புகழ்மதி சொன்னார், நாட்டில் இப்படி நேரம் போகவில்லை என்று சொல்லி திரிபவர்கள் பலரை நீங்கள் அன்றாடம் சந்திக்கலாம். தங்களுக்கு நேரம் போகவில்லை என்பதற்காக அடுத்தவரை செல்பேசியில் அழைத்து அரை மணி நேரத்திற்கு மேலாக அவரது நேரத்தை வீணடிக்கும் ஆசாமிகள், அலுவலகத்தில் தன்னுடைய அறையில் வேலையில்லை என்பதற்காக அடுத்த நண்பரின் அறைக்கு போய் அரட்டையை தொடங்கி அவரது வேலையையும் நேரத்தையும் வீணடிக்கும் நண்பர்கள், அல்லது தொலைக்காட்சி முன் உட்கார்ந்து ரிமோட்டில் 1 முதல் 90 வரை அலைவரிசைகளை மாற்றி மாற்றி ஒரு சேனலுமே சரியில்லை, எல்லாமே போர் என அங்கலாய்க்கும் சோம்பேறிகள், இப்படி நேரம் போகாமல் தெரியும் நேர்த்தி மிக்க மனிதர்களும் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி நேரம் போகவில்லை என்று சொல்லி திரும்பியவர்களுக்கு கடிகாரங்கள் ஆயுள் தண்டனைகளாகவும் காலண்டர்கள் மரண தண்டனைகளாகவும் தெரியும். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள்

0: பரபரப்பின் சின்னங்கள். நேரம் போதவில்லை, நேரம் போதவில்லை என்று சலிப்போடு பேசுவதற்கே அவர்களின் நேரம் முழுமையையும் செலவழிப்பார்கள். வேலையை தொடங்குவதற்கு முன்னரேயே எப்போது முடிக்கப் போகிறோமோ என பற்றிக்கொள்ளும் பரபரப்பு அவர்களுடையது. நேரம் போகவில்லை என்போருக்கும் நேரம் போதவில்லை என்போருக்கும் கடவுள் சரிசமமான நேர வாய்ப்பையே அளித்திருக்கிறார். எல்லாருக்கும், ஏழை பணக்காரன், இளைஞர் முதியவர், வேலை பார்ப்பவர் வேலையில்லாதவர், உயர் பதவிக்காரர் கடனிலை ஊழியர், இல்லறத்தில் வாழ்பவர் இமயமலையில் வாழ்பவர் என எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. திட்டமிடத் தெரிந்தவர்கள், அறிவு நுட்பம் வாய்ந்தவர்கள், நேரத்தை பகிர்ந்து கொள்ள தெரிந்தவர்கள் பரபரப்பின்றி வாழ்கிறார்கள். வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த நுட்பம் புரியாதவர்களுக்கு சும்மா இருப்பது கூட பரபரப்பான விஷயம்தான். பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு புத்தக பிரியர் ஒரு புத்தக கடையும் நடத்தி வந்தார். ஒரு முறை அவருடைய கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒரு புத்தகத்தை எடுத்து இது என்ன விலை என்று விற்பனையாளரை கேட்டார். விற்பனையாளர், புத்தகத்திலேயே $1 என்று போட்டிருக்கிறது பாருங்கள் என்றார். அது எனக்கும் தெரியும், என்ன விலைக்கு குறைத்து கொடுப்பீர்கள் கேட்டார் வாடிக்கையாளர். $1 குறையாது என்றார் விற்பனையாளர். வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவுடன் கடை முதலாளியான பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன விஷயம் என கேட்டு அங்கே வந்தார். வாடிக்கையாளர் மீண்டும் என்ன விலை என்று புத்தகத்தை காட்டி ஆரம்பித்தார். பிராங்க்லின் அமைதியாக $1 என்றார். $1 பெருமளவுக்கு தகுதி இந்த புத்தகத்திற்கு இல்லை, அதனால் என்ன விலைக்கு தருவீர்கள் என்று வாடிக்கையாளர் கேட்டவுடன் அமைதி காத்தார் பிராங்க்லின். சரி, கடைசி முடிவாக என்ன விலை கேட்டார் வாடிக்கையாளர். $2 என்றார் பெஞ்சமின் பிராங்க்லின். பதறிப்போனார் ஒரு வாடிக்கையாளர். என்னங்க, போட்டிருக்கிற $1 இந்த புத்தகம் பெருமானம் இல்லை என்று நான் கூறுகிறேன், நீங்கள் என்ன இப்போ திடீர்னு $2 என்கிறீர்கள்? ஐயா, புத்தக விலை $1 தான், ஆனால் இப்போது நான் கூடுதலாக $1 கேட்பது என்னுடைய பொன்னான நேரத்தை நீங்கள் வீணடித்ததற்கு என்றார் பிராங்க்லின். ஒன்றும் பேசாமல் வெளியேறிவிட்டார் வாடிக்கையாளர். நேரம் என்பதை தங்கமாகவும் பணமாகவும் கருதுபவர்களே உலகின் உன்னத வெற்றியாளர்களாகும் தகுதி படைத்தவர்கள். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
10: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா.

0: நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: परवस उलगम अम्यूसमेंट पार्क सेलम இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
8: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி, தருமபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
9: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
10: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
11: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
10: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
11: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
13: ஆகாஷ்வாணி வீரப்பெருமகன் சாவர்கர், சாவர்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள்.
14: சுதந்திரம் என்பது ஒருபோதும் யாருக்கும் தட்டில் வைத்து பரிசாக தரப்படுவதில்லை. அதை நாம் தான் போராடி பெற வேண்டும் என்று வீர முழக்கமிட்டவர் வீர சாவர்கர் என்ற விநாயக சாவர்கர். மராட்டிய மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் பகூர் என்ற சிறிய

பெரிய கிராமத்தில் தாமோதர் பந்திற்கும் ராதாபாய்க்கும் 1883 ஆம் ஆண்டு மே 28ஆம் தேதி அன்று பிறந்தவர் வீர சாவர்கர். குழந்தை பருவத்திலிருந்தே கவிதைகளோடும் காவியங்களோடும் வளர்ந்து பழகிய வீர சாவர்கரின் தந்தையார் நல்ல புலமை வாய்ந்தவர், தாயார் தெய்வ நம்பிக்கை உடையவர். வீர சாவர்கர் வீட்டிலேயே மகாபாரதம், சுவதர்ம பிரதீப் என்ற மாத பத்திரிகை, பேஷ்வாக்களின் பழைய வரலாறு ஆகியவற்றை படித்து வளர்ந்தார். இந்த நூல்களை திரும்ப திரும்ப படித்து அவைகள் வீர சாவர்கருக்கு நெட்டுரு ஆகிவிட்டன. பேஷ்வாக்களின் பேச்சு எழுந்தால் சிறுவன் சாவர்கர் கவிதையிலேயே பேசுவார். வீர சாவர்கரை மிகவும் கவர்ந்தது வீர சிவாஜியின் வீர வரலாறு. தம் தோழர்களிடம் சிவாஜியின் கதையை பாட்டிலும் வசனத்திலும் சொல்லுவார், கற்பிப்பார். சிவாஜியை போன்ற வீரனாக வாழ வேண்டும் என்று சிறுவயதிலேயே சாவர்கர் கற்பனை புரிவது வழக்கம். தன் நாயகர்களையும் தியாகிகளையும் போற்றாத ஒரு நாடு வீழ்ச்சி அடைவது உறுதி என்று கூறிய வீர சாவர்கர் புனேவில் உள்ள ஃபெர்கூசன் கல்லூரியில் பயின்றபோது 1904 அபினவ் பாரத் என்ற புரட்சிகர குழுவை நிறுவினார். பின்னர் லண்டனில் சுதந்திர இந்திய சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி 1857 ஆம் ஆண்டு புரட்சியின் மறுவிளக்கமாக முதல் சுதந்திர போர் என்ற நூலை எழுதினார். இந்த காலகட்டத்தில்தான் சாவர்கர் அவருடைய புகழ்பெற்ற ஜயோஸ்துதே பாடலை எழுதினார். இன்றும் மராட்டிய மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளின் போது நாம் பாரதி பாடலை பாடுவது போல மராட்டியர்கள் இப்பாடலை பாடுகிறார்கள். 1905 வங்கப் பிரிவினை நடந்தபோது நாடு முழுவதும் அதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றன. பூனாவில் நடைபெற்ற வெளிநாட்டு துணி எரிப்பு போராட்டத்தை சாவர்கர் முன்னின்று நடத்தினார். கல்லூரி நிர்வாகம் அவரை மாணவர் விடுதியிலிருந்து விலக்கியது, 10 ரூபாய் அபராதம் விதித்தது. திலகர் கல்லூரி நிர்வாகத்தை எதிர்த்து கடுமையாக எழுதினார். கோழைகள் ஒருபோதும் வரலாற்றை உருவாக்கியதில்லை. தைரியமானவர்களே காலத்தின் பக்கங்களில் தங்கள் பெயர்களை பொறிக்கிறார்கள் என்ற வீர சவர்க்கரை திலகருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இந்த நேரத்தில் சாவர்கர் பிஏ தேர்வு எழுதி வெற்றியும் பெற்றார். மேலும் அதிகமான உற்சாகத்துடன் பிரச்சாரத் தொண்டிலும் ஈடுபட்டார். வீர சாவர்கரின் வீர உணர்ச்சி பொங்கும் கவிதைகள் அச்சமயம் மராட்டிய மக்களின் நாவில் நடமாடி உள்ளத்தில் உணர்ச்சி கனல் ஏற்றியது. அவர் போகும் இடங்களிலெல்லாம் கூட்டங்களும் சொற்பொழிவுகளும் நடத்தியதோடு இரகசிய சங்கங்களும் நிறுவிக்கொண்டிருந்தார் என்று அரசாங்க அறிக்கை கூறியது. எந்த நேரத்திலும் சாவர்கர் கைது செய்யப்படலாம் என்ற நிலைமை எழுந்தது. கைது உத்தரவை எதிர்பார்த்தபடியே 1906 ஆம் ஆண்டு சட்டம் படிக்க பம்பாய் சென்றார் வீர சாவர்கர். மனித வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் எந்த ஒரு எண்ணமும் செயலும் அறநெறி என்று அழைக்கப்படலாம் என்று கூறி வந்த சாவர்கர் இந்தியாவின் விதியை நிர்ணயிக்க தகுந்த இடம் லண்டன் தான் என்று முடிவுக்கு வந்தார். அப்போது லண்டனில் இருந்த சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்தியன் சோசலிஸ்ட் என்ற பத்திரிகையில் இங்கிலாந்துக்கு படிக்க வரும் இந்திய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்திருந்தார். சாவர்கர் அதற்கு விண்ணப்பம் செய்தார். பாலகங்காதர திலகரும் கால் பத்திரிகை ஆசிரியரும் சாவர்கருக்கு பரிந்துரை செய்தார்கள். சில நாட்களில் உதவித்தொகை கிடைக்க சாவர்கர் லண்டனுக்கு கப்பல் ஏறினார். லண்டனுக்கு புறப்படும் முன் தன் நண்பர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். நாம் உருவாக்கியிருக்கும் அபினவ பாரத்தின் குறிக்கோள் இந்திய விடுதலையே. இந்திய புரட்சி இயக்கத்தின் வரலாற்றில் அபினவ பாரத் சங்கத்திற்கு முக்கியமான இடம் உண்டு என்று உறுதிபட கூறினார். சாவர்கர் லண்டனுக்கு சென்ற கப்பலிலேயே தம் வேலையை தொடங்கிவிட்டார். சாவர்கர் அவரைப் போலவே படிப்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்களிடம் இந்திய நாட்டு விடுதலை பற்றி பேசினார். இங்கிலாந்தில் சாவர்கர் இருந்த
நான்கு ஆண்டு

காலம் முழுவதும் இரவும் பகலும் அபினவ பாரத் குழுவின் தலைவராக பல வேலைகளில் ஈடுபட்டார். சாவர்கர் இங்கிலாந்தில் இறங்கிய சில நாட்களுக்குள் அங்குள்ள இந்திய இளைஞர்களிடம் புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆங்கில அரசு சாவர்கரையும் இந்திய இளைஞர்களையும் மிகவும் விழிப்புடன் கண்காணிக்க தொடங்கியது. லண்டன் டைம்ஸ் இதழ் இளைஞரான சாவர்கரை தாக்கி தலையங்கமே எழுதியது. 1857 ஆண்டு நடந்த இந்திய விடுதலைப் போரின் 50வது ஆண்டு நிறைவு விழாவை 1907 ஆண்டு சாவர்கர் லண்டனில் கொண்டாடினார். வெளிப்படையாக சுதந்திர இந்திய சங்கம் என்ற பெயரில் பொதுக்கூட்டங்கள் நடந்தன. சாவர்கர் அந்த கூட்டங்களில் அரிய சொற்பொழிவுகள் ஆற்றி இளைஞர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி அளித்தார். சாவர்கர் பல நாட்டு இளைஞர்களுடன் பழகினார். ரஷ்யா, எகிப்து, அயர்லாந்து, துருக்கி, சீனா ஆகிய நாடுகளின் தேசபக்தர்கள் லண்டனுக்கு வந்தால் சாவர்கரை சந்திக்காமல் போக மாட்டார்கள். பல இதழ்களில் விநாயக் என்ற பெயரில் சாவர்கர் கட்டுரைகள் எழுதினார். சாவர்கர் தேசத்தொண்டில் மூழ்கியிருந்தாலும் படிப்பில் பின்தங்கிவிடவில்லை. 1909 ஆண்டு பாரிஸ்டர் தேர்வில் வெற்றி கண்டார். பாரிஸ்டர் பட்டம் வாங்கிக் கொண்டு இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் இந்தியாவிலிருந்து அபினவ பாரத்தின் நூல்களையும் பாடல்களையும் அச்சிட்டு வெளியிட்டதற்காக அவருடைய தமையனார் கணேஷ் பந்த் ஆங்கிலேய அரசால் ஆயுட்காலம் முடிய நாடு கடத்தப்பட்டதாய் செய்தி வந்தது. மேலும் 19 வயதான தம்பி நாராயண சாவர்கர் மின்டோ பிரபு மீது எரியப்பட்ட வெடிகுண்டு சம்பந்தமாய் கைதானதும் தெரிய வந்தது. இந்த அல்லல்களுக்கு இடையில் சாவர்கருக்கு பாரிஸ்டர் பட்டம் அளிப்பதா வேண்டாமா என்பதை பற்றி நீதிமன்ற நிர்வாகிகளுக்குள் விவாதங்கள் கிளம்பிவிட்டன. நிர்வாகிகளில் மார்லி பிரபுவும் மற்றும் பல ஆங்கிலேயர்களும் இருந்தார்கள். ராஜ துரோகம் செய்ய மாட்டேன் என்று எழுதி தந்தால் பட்டம் தரலாம் என்று நிர்வாகிகள் தீர்மானித்தார்கள். ஒருவரின் கொள்கை உறுதி அவர் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போதுதான் ஒளியென தெரிய வரும். தாய்நாடே, உனக்காக தியாகம் செய்வதே என் வாழ்க்கை, உன்னை விட்டு பிரிந்து வாழ்வது மரணத்திற்கு சமம் என்று முடிவெடுத்த வீர சாவர்கர் சுதந்திர போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை, பாரிஸ்டர் பட்டத்தை கை கழுவிவிட்டார். வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் என்ற கருத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார் சாவர்கர். சாவர்கர் பட்டத்தை துறந்த பிறகு இந்திய புரட்சிவாதிகளும் ஆங்கில அரசுக்கும் இடையில் பகைமை வளர்ந்தது. ஆங்கில காவல்துறையினர் இந்தியர்களை நிழல் போல தொடர்ந்தார்கள். மிக பிரபலமான பிரிட்டிஷ் இரகசிய காவல் பிரிவினராகிய ஸ்காட்லாண்ட் யார்டு இந்தியர்களை கடுமையாக கண்காணித்தது. சாவர்கரை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லும்படி நீதிபதி உத்தரவிட்டார். எந்த நாட்டு மண்ணிலும் சாவர்கர் இறங்குவதற்கு அனுமதிக்காமல் கடல் வழியாகவே இந்தியாவுக்கு அவரை அழைத்துச் செல்ல ஆங்கிலேய காவல்துறையினர் முடிவு செய்தார்கள். கப்பலில் கடும் காவலுக்கு இடையில் கைதியாகச் செல்லும் சாவர்கரின் உள்ளத்தில் எண்ணங்கள் கொந்தளித்தன. ஐரோப்பிய நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும்படியாக சாகச செயல் ஏதாவது புரிந்துவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. இந்நிலையில் பல்வேறு முயற்சிகளுக்குப் பிறகு ஆங்கில காவல்துறையினர் கண்களில் மண்ணை தூவி கழிப்பறை ஜன்னலுக்குள் புகுந்து கடலில் குதித்து விட்டார். கப்பலில் ஒரே கலவரமாகிவிட்டது. சாவர்கரை குண்டுகள் துரத்தின. இதற்குள் சாவர்கர் பிரெஞ்சின் கரையை தொட்டுவிட்டார். பிரெஞ்சு காவலாளியை பார்த்து, என்னை ஒரு நீதிபதியிடம் அழைத்துப் போ என்றார். துரத்தி வந்த ஆங்கிலேய காவலாளிகளிடமிருந்து தங்க நாணயத்தை பெற்றுக்கொண்டு பிரெஞ்சு காவலாளி சட்டத்தையும் நாகரிகத்தையும் மறந்து சாவர்கரை ஆங்கிலேயரிடம் தள்ளிவிட்டான். வரலாற்றில் வீரமிக்க வாழ்வு சாவர்கரின் வாழ்வு என்று டெல்லி நியூஸ் போன்ற ஆங்கில இதழ்கள் சாவர்கரை பாராட்டி எழுதின. இத்தாலியின் தேசபக்தரான மாஜினிக்கும்

0: கரிபால்டிக்கும் இங்கிலாந்து அடைக்கலம் அளித்தது நியாயமானால் பிரான்ஸ் சாவர்க்கருக்கு அடைக்கலம் அளிப்பதும் நியாயமே என்று அவை எழுதின. ஐரோப்பிய நாடுகள் எகிப்து, சீனா, அயர்லாந்து, அமெரிக்கா முதலிய நாட்டின் தினசரிகள் மற்றும் இதழ்கள் எல்லாம் சாவர்க்கரை மாஜினி, கரிபால்டி போன்ற தேசபக்தர்களுடன் ஒப்பிட்டு போற்றின. 1938 சாவர்க்கர் சத்தியாகிரகம் நடத்தினார். இந்துக்களுக்கு மத சுதந்திரம் அளிப்பதாய் அறிவித்தபின் சத்தியாகிரகம் கைவிடப்பட்டது. 1938 அகில பாரத மராட்டிய இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். இந்தியாவுக்கு இலக்கியக்காரர்கள் தேவையில்லை, வீரம் நிறைந்த இளைஞர்களே தேவை என்று சொற்பொழிவாற்றினார். சாவர்க்கர் தம் இறுதி காலத்தை அஞ்ஞாதவாசம் போலவே கழித்தார். சாவர்க்கரை மராட்டிய இலக்கிய சக்கரவர்த்தி என்று கூறலாம். அவருடைய அனல் தெரிக்கிற நடை படிப்பவர்களின் உள்ளத்தில் கிளர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. என்றைக்கும் இந்திய மக்களை நேசித்த வீர சாவர்க்கர் 1964 பிப்ரவரி மாதம் 26 நாள் இவ்வுலகிலிருந்து விடைபெற்றார். வீர சாவர்க்கர், நாம் வலிமையுடையவர்களாக இருந்தால்தான் உலகம் நம்மை மதிக்கும் என்றார். சாவர்க்கரை போன்ற வீரர்கள் இந்நாட்டுக்கு தேவை. உயிரை விட நாட்டின் மானம் பெரிதென கருதும் வீரர்கள் நாட்டுக்கு தேவை. 1992 தேச தீபங்கள் என்ற எனது கவிதை நூலில் சாவர்க்கரை பற்றி எழுதிய கவிதையின் நிறைவு வரிகள் இவை. உன்னால் நாங்கள் விடுதலை பெற்றோம், உன்னால் நாங்கள் சுதந்திரரானோம். இன்றோ 1000 பிரிவினைவாதம், எப்படி வந்தது, எவருடைய வினையோ? பிரிவினை இப்படி பெருகி வளர்ந்தால் பின்னால் வருவோர் எம்மை பார்த்து விரிந்த பாரதம் எங்கே என்றால் விடையன் சொல்வோம் வீர சாவர்க்கர். வீரரை வீரர் வணங்குவர், நாம் சாவர்க்கரை வணங்குவோம்.
1: வீரப்பெருமகன் சாவர்க்கர். சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
6: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: லட்சுமி
2: லட்சுமிநாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமிநாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: பத்து மணி 36 நிமிடம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை உங்களுடைய விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, உங்கள் குரல் பதிவாக நீங்கள் பதிவு பண்ணி அனுப்பி வச்சிருக்கிற உங்கள் வாய்ஸ் பைட்டோட உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் நீங்கள் கேட்கலாம். 0-43-42-24-40 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற தரப்பிடம், உங்கள் பேரும் உங்களோட ஊரோட பேரும் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் நீங்கள் கேட்கலாம், உங்கள் குரலையும் நீங்கள் கேட்கலாம். சரி, முதலாவதாக யாரோட குரல் பதிவு வருது அப்படின்னு கேட்போமா?
10: அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் ஜெயிக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் அமரன், பாட்டு மன்னனே. நன்றி, வணக்கம்.

0: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
7: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
8: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். TNGASA.in என்ற இணையதளம் மூலமாக May 29 வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதில் சிரமம் இருந்தால் மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்களை நாடலாம். 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் 126,959 சேர்க்கை இடங்கள் உள்ளன.
10: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி, தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
11: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
12: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
11: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
13: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
14: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
15: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
14: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
16: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5 திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 இன்னிசை சாரலாய் இசைமலை தூரலாய் இடைவிடாத இசைமலை அடுத்தடுத்த பாடல்கள் அமுத கானங்களாய்.

0: நேரம் 10:45. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101, மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம்.

மண்ணின் குரல் என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல்களும் அந்த தேன் தமிழை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த வானொலியும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமத்து வரப்புகளில் விளைந்த இசையை நகரத்து வீதிகளுக்கு கொண்டு வந்ததில் வானொலியின் பங்கு அளப்பரியது.

நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஏட்டு கல்வி அல்ல, அது அனுபவ கல்வி. உழைக்கும் மக்களின் களைப்பை தீர்க்கும் அருமருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். தாலாட்டில் தொடங்கி ஏச்சப்பாட்டு, நடுகை பாட்டு, கும்மி என வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இசை கலந்திருக்கிறது. அகில இந்திய வானொலியின் கிராமிய கலைகள் மற்றும் வயலும் வாழ்வும் போன்ற நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மேடையை அமைத்து கொடுத்தன.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா? முதலில் தோல்பாவை கூத்து கலைஞர் தோவாளை முத்துக்குமார் அவர்கள் பகிரும் கருத்துக்கள்.
1: கன்னியாகுமரி நேயர்களுக்கு நமது வானொலி நிலையத்தின் அனைத்து அதிகாரிகளின் சார்பாகவும் பணிவான முதற்கண் நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் பல முக்கிய செய்திகளையும் வேளாண்மை செய்திகளையும் உலக அனைத்து செய்திகளையும் சமய

0: குறிப்புகளும் இது போன்ற பல உன்னதமான ஒரு செய்திகளை தந்தது வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட வானொலி நிலையம் இன்று 90வது வருடம் எட்டுகின்றது. இந்த வெற்றி விழாவை முன்னிட்டு உங்கள் முன்பதாக அகில இந்திய வானொலியிடம் நாகர்கோயில் பற்றி ஒரு அருமையான கிராமிய பாடலோடு கலைமாமணி ஆர் முத்துக்குமார் தங்களை சந்திக்கிறேன்.
1: நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, நம்ம நாகரிகத்தின் முன்னோடியாய்.

கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி. நம்ம நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நம்ம நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி, நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி. நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி, நாம எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த நல்ல வானொலி. நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி, 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூர்ந்து நமக்கு தந்த வானொலி, 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூர்ந்து நமக்கு தந்த வானொலி. வேளாண்மை செய்தி தந்த நல்ல வானொலி, வேண்டிய மருத்துவங்கள் தந்ததொரு நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாக வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நலிவுற்ற நிலையில் இன்று தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்பாவை கூத்து கலை சுமார் 400-500 வருடங்களுக்கு முன்பதாக இக்கலை நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தோன்றப்பட்ட கலை. நாளையடைவில் தஞ்சாவூர் சரபோஜி மன்னனுடைய காலத்தில் சிவாஜிராவ் அரண்மனையில் ஆஸ்தான வித்வானாக, புலவர்களாக, கலைஞர்களாக விளங்கிய இந்த கலை நாளடைவில் கிராமம் கிராமமாக சென்று அக்காலத்திலேயே இராமாயணம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் புராணக்கலையை மக்களிடையே புகுத்தி வெகும் மதிப்பும் மரியாதையும் வரவேற்பு பெற்ற நல்லதொரு கலை இந்த தோல்பாவை கூத்து கலையாகும். இக்கலையை அந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு மழை வெயில் என்று பாராமல் ஊர் ஊராக சென்று கிராமங்களில் நிகழ்த்தி பல பாராட்டுகளை பெற்ற இந்த கலை இன்று நலிவுற்ற நிலையில் தள்ளப்பட்டு அழிந்து வரும் கலையில் இது ஒரு கலையாக விளங்குகின்றது. மேலும் நாகர்கோவில் வானொலி நிலையத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். ஓரிரு சமயங்கள் இந்த நிகழ்ச்சியினை நமது நாகர்கோவில் வானொலி நிலையத்தில் நாங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம், எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். அதை கேட்ட அனைத்து நேயர்களும் எங்களுக்கு போன் மூலமாக பேசியிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வானொலி நிலையம் இன்று 90வது வருடத்தை எட்டுகின்றது. பல செய்திகளை கேட்டு இன்று மகிழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

வயல்ல நாத்து நடும் போது இடுப்பு வலி தெரியாம இருக்க நடுகை பாட்டு, ஏரி தண்ணிய வயலுக்கு பாய்ச்சும் போது ஏச்ச பாட்டு, உச்சி வெயில்ல களைப்பு தெரியாம இருக்க அறுவடை பாட்டுன்னு மனுஷனோட உழைப்புக்கு கூடவே ஓடி வந்தது நம்ம இசைதான். அப்படிப்பட்ட மண்ணின் பாடல்களை இந்த மின்னணு பெட்டிக்குள்ள அடக்கி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நாம வானொலிக்கு மட்டும்தாங்க உண்டு.

0: அடுத்ததாக வானொலி பற்றிய கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி சிரமடம் பத்மநாபன் அவர்கள்.
1: விவசாயத்துல இன்னைக்கு எப்படி மழை இருக்குமா என்னன்னு கேட்போம். நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்தி அடக்கலாம், நடப்படலாம், இதுதான் இருக்கு. எல்லாமே ரேடியேஷன் கேட்டு நம்ம அனுபவம் தெரியும். மேகத்தை பார்ப்போம், விவசாயி வந்து மேகத்தை பார்ப்பான். கொஞ்சம் விஷயம் ரேடியோ இன்னைக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இது எங்களுக்கு தெரியும். ஆனா ரேடியோ நிகழ்ச்சி வச்சு தான் எல்லாமே இருக்கு சார். ரேடியோல வந்து நியூஸ் கேட்குது, அது வந்து எனக்கு வந்து முக்கியமான வந்து நான் விவசாயம் பார்க்கறது வந்து டைம் பார்த்து நியூஸ் கேட்கு, மணி ஏழை முக்கால் ஆச்சு, எட்டு ஆச்சு, இதே கணக்கு பண்ணியே போவோம். அதனால நிகழ்ச்சியில வந்து சூப்பர் இருக்கு. அந்த ரேடியேஷன் 90 சொன்னா ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் பல கோடி மக்களுக்கும் இன்னும் பல நூற்றாண்டு ஓடும் மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. ரேடியேஷன் வந்து வேலைஞ்சிட்டு கேட்டுட்டே இருக்கிறான். இப்போ டிவினா டிவினா சேர்லேருந்து உடஞ்சிட்டு இருக்கிறான். எப்பவும் இல்லை பாக்கிட்ட போட்டுட்டு நான் வேலைஞ்சிட்டு இருக்கேன். நான் கடையில் டெய்லர் வேறேன், டெய்லர் கடையில் நான் போயாச்சுன்னா எப்பவும் வந்தாச்சுன்னு சொல்லுவோம். தவிர நான் போனால் ரேடியோ போட, மற்ற ஆளுக்கு ரேடியோ போட சங்கடப்படுவேன். நான் போய் எப்பவும் வச்சுட்டு வந்து எல்லாரும் நம்ம காட்டுக்குள்ளே இருக்குமே இருக்கோம், உலகம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்குமே நான் வந்தாச்சுன்னா

எவ்வளவுதான் ஏழு மட்டும் வந்து அடிச்சுன்னு சொல்லுவாங்க இருக்கும். சில முன்னாடி டிவி பார்க்கணும்னா பெரிய பெரிய வீட்டில் போய் பார்க்கும். ரேடியோனா இப்போ எல்லா செல்போன்லேயே வந்தாச்சு, எந்த காட்டுலனாலும் கட்டினா கேட்டுகிட்டே இருக்கிறான். டிவி இருக்குது வேற, ரேடியோ இருக்கு வேற. ரேடியோ வந்து எல்லாரும் கையிலையும் நெய்யுது, எந்த நிகழ்ச்சியும் நம்ம கேட்டு கேட்டே இருக்கிறோம். காஞ்சி ஜெயந்தி ஒரு பாட்டு உண்டு, தேசிய பாட்டு, அதை கட்ட இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு ஆகி அந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் இந்த ரேடியோ வச்சு நான் என்னோட அனுபவம் வந்து ரேடியோ தான் எனக்கு வழிகாட்டி. இந்த ரேடியோனால நான் நல்ல பேர் வாங்கிட்டு நல்ல உலக அனுபவமே எனக்கு இருக்குது சார். எங்கள் ஊரில் இது நான் சொல்ல எங்கள் ஊருக்காரன் சொல்லுவான், அவன்கிட்ட எந்த சந்தேகம் கூட அதை அடிச்சு சொல்லுவான் அப்படின்னு அவன் நிறைய பேர் என்னை பாராட்டியிருக்கான். அதுல இந்த எப்பவும் எனக்கு கிடைச்ச உறவு சொல்லணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் இது எப்பவும் பேசுறதுக்கே இந்த எப்பவும் தான் எனக்கு வழிகாட்டி. நன்றி, வணக்கம் சார்.

0: மனம் சேர்த்துற.
1: நிறைவாக வானொலி பற்றிய தன் மனக்கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி நாகர்கோவில் லாலாஜி அவர்கள்.
2: அகில இந்திய வானொலி பணிகள் 90 ஆண்டுகளிலிருந்து நின்று சாதிப்பது நிற்கும்போது பெருமையாக உள்ளது. இது ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. இதற்காக இந்திய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளேன். எனக்கு 14 வயதிற்கும்போது 1968 எங்கள் வீட்டில் வானொலி பெட்டி வாங்கினார்கள். அப்போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் அருகில் போய் உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வோம். காலை முதலே பண்பலை நிகழ்ச்சி மூலம் பல்வேறு சுயான நிகழ்ச்சிகளை கேட்க முடிகிறது. அந்த நிகழ்ச்சிகளை கேட்க ஆரம்பித்தாலே அந்த இடத்தை நகர முடியாத அளவுக்கு எங்களை அதை இன்வால்வ் பண்ண வைத்து விட்டீர்கள். குறிப்பாக குமரி பண்பலை மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து வருகிறோம். குழந்தைகள், சிறுவர், பெரியவர், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்வாகவும் பிரயோஜனமாக அமையக்கூடிய நிகழ்ச்சிகள் டெய்லி ஒளிபரப்பப்பட்டு வரும். இதை தொகுத்து வளரும் திறமையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரிய அழகாக பேட்டி கண்டு அவருடைய அனுபவங்களையும் பகிரும் போது அது விவசாயிகளுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிரயோஜனம் அமைந்துள்ளது. இதுக்கு ஒரு பாராட்டு. மேலும் அன்றாட லோக்கல் நிகழ்வுகள், செய்திகள் போன்ற பயனுள்ள பல்வேறு அறிவிப்புகள் டெய்லி வரும். அதற்காக டெய்லி காத்து கொண்டிருப்பேன். 100% நம்ப முடியும். அகில இந்திய வானொலிக்கு மீண்டும் ஒரு பாராட்டை தெரிவித்து இந்த பணி இன்னமும் அநேக ஆண்டுகள் சுரக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.

மண்ணின் மனம் மாறாத கலை என்று எத்தனையோ கலைகளை குறிப்பிட்டாலும் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு பயணிக்கும் ஒரே கலை வடிவமாக திகழ்வது நாட்டுப்புற பாடல்கள்தான். பகல் முழுதும் சுட்டெரிக்கும் வெயிலில் ஏற்பூட்டி உழும் உழவனுக்கும் நாற்று நடும் பெண்ணுக்கும் கல்லுடைக்கும் தொழிலாளிக்கும் தங்களின் உடல் வலியை மறக்கடிக்க செய்தது இசைதான். மண்ணில் புதைந்து கிடந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு வான்வெளியில் சிறகுகளை கொடுத்தது வானொலி. அந்த இசையும் இந்த ஊடகமும் இருக்கும் வரை தமிழனின் தனித்துவமான வாழ்வியலும் பாரம்பரியமும் உலக அரங்கில் என்றும் அழியாமல் ஒளிரும்.

சிற்றூர் வரப்பில் சிதறி கிடந்த இசையை பெட்டிக்குள் சிறைபிடித்து பெருமகிழ்ச்சி தந்தது வானொலி. நாற்று நடும் பெண்ணின் நளினமான பாட்டு நாட்டு மக்கள் யாவருக்கும் நல்விருந்தானது அன்று. தொழில்நுட்ப காட்டில் தொலைந்து போனாலும் வானொலி திருப்புதலில் இன்னமும் வீசுகிறது கிராமத்து மண்வாசம். கேட்டது.

மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. தொடர்ந்து கேட்கலாம்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இது அறுசுவை சமையல் குறிப்புகளை அள்ளி வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. நாம இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில பருத்திப்பால் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். பருத்திப்பால் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? பச்சரிசி 100 கிராம், கருப்பு பருத்தி விதை 50 கிராம், தேங்காய் மூடி 1, தேங்காய் துருவல் விருப்பத்திற்கேற்ப உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். ஏலக்காய் 3, முந்திரி சிறிதளவு, சுக்கு சிறிதளவு, கருப்பட்டி 1 வட்டு, நல்லா பெருசா இருக்கிற 1 வட்டு கருப்பட்டி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நேரம் தண்ணில ஊற வச்ச பருத்தி விதையை எடுத்து மிக்சில போட்டு நல்லா அரைச்சு அதுல இருந்து பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். பச்சரிசியையும் மிக்சியில போட்டு பொடியா அரைச்சுக்கணும். அந்த பச்சரிசி வந்து ரவ பதத்துல இருக்கிறது நல்லது. இப்போ கருப்பட்டிக்கு வந்துடலாம். கருப்பட்டிய நல்லா பொடிசா உடச்சி அதுல தண்ணி விட்டு நல்லா கரையிற வர நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தேங்காய மிக்சியில போட்டு அதுல இருந்தும் பால் எடுத்து வச்சுக்கணும். இப்ப எல்லாத்தையும் தயார்படுத்திட்டோம். இனிமே நாம அடுப்பு ஆன் பண்ணி பருத்தி பாலை தயாரிச்சிட வேண்டியதுதான். அடுப்பு ஆன் பண்ணி அது மேல ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்துல 6 டம்ளர் தண்ணிய விட்டு கொதிக்க வைக்கணும். அதுல நம்ம பொடியா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, ரவ பதத்திற்கு அந்த அரிசிய போட்டு வேக விடணும். அரிசி வேகும் போது மட்டும் ஹை பிளேம்ல இருக்கணும். அரிசி வெந்ததும் நம்ம அடுப்ப லோ பிளேமுக்கு குறைச்சு வச்சுக்கலாம். இப்போ பருத்தி பாலை ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். பருத்தி பால் முழுவதும் லோ பிளேம்ல தான் கொதிக்கணும். பருத்தி பால்ல பச்சை வாசனை போன உடனே நம்ம கருப்பட்டி பாகு செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கருப்பட்டி பாகு அதோட சேர்த்துட்டு சுக்கு, ஏலக்காய், முந்திரி, தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து நல்லா கிளறணும். கடைசியா தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். கொஞ்ச நேரம் இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்தா சுவையான பருத்தி பால் தயாராயிரும். டீ காஃபிக்கு எவ்வளவு கிரேஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த பருத்தி பாலுக்கும் இருக்குங்க. பருத்தி பால வெறும் வயித்துல குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அல்சர் அப்புறம் உணவு பாதையில இருக்கிற புண்களை அது வந்து குணப்படுத்திரும். டயட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உணவு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என்ன இல்ல தரிசிகளே, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இப்பவே இதை செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பரிமாறி நல்ல பேர் வாங்கி அசத்துங்க.

0: என்ன நேயர்களே, தினம் தினமும் அறுசுவையா ரசிச்சு ரசிக்கணுமா? அப்ப மறக்காம நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சிய தினமும் கேளுங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்ட

0: சமையல் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
1: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11:05.
2: இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை வழங்குகிறார் கூடுவாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள்.
3: இறைவன் நம்மீது சாந்தியும் சமாதானமும் அருளட்டும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று அனைத்து உலகமும் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் அதன் கோட்பாடுகள் பற்றியும் விரிவாக பேசுவதை அறிகிறோம். பலர் இந்த மார்க்கத்தில் இணைவதையும் காண்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இப்பெரும் பிரபஞ்சத்தை படைத்ததிலிருந்து வெகு நேர்த்தியாக அனைத்து விஷயங்களையும் அழகாக செய்து வந்திருக்கிறார். மானுட குலத்தை படைத்து எப்படி வாழ வேண்டும் என்றும் கூறியிருக்கிறான். மக்கள் அதற்கேற்றவாறு இப்படித்தான் வாழணும் என்று அவ்வப்போது தூதுவர்கள் வாயிலாக கூறியும் வந்தான். இயல்பாகவே மனித ஜென்மம் இறைவரையும் அவன் காட்டிய வழிகளையும் மறந்து நிம்மதியற்று வாழ்வதையும் அறிகிறோம். இறுதியாக அவன் கூறி வந்ததை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு ஸல்லம் அவர்கள் வாயிலாக புனித குர்ஆன் வாயிலாகவும் கூறி முற்றுப்புள்ளியும் வைத்துவிட்டான். இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான நாகரிகம், கலாச்சாரம், மனித வாழ்வியல் அம்சங்கள் அனைத்தும் ஒன்றிணைத்து ஓர் உன்னத வாழ்க்கை நிறையாகும். உள்ளமும் உடலும் சீர்படவே இறைவன் நல்வழி காட்டியிருக்கிறான். இஸ்லாம் மார்க்கமும் எப்போதும் அமைதியையும் சமாதானத்தையும் மனித நேயத்தையும் விரும்புகின்றது. எடுத்துக்காட்டாக பக்ரீத் பண்டிகை, தியாக திருநாள், ஹஜ்ஜ பெருநாள் என ஆண்டுதோறும் இன்றைய நாளில் உலகம் கொண்டாடுகிறது. நான் வந்துவிட்டேன், ஐயமின்றி அனைத்து புகழ்களும் உனக்கே, எல்லா மேலாதிக்க உரையும் உனதே, உனக்கு இணை எவருமில்லை, நான் வந்துவிட்டேன் என்று ஹஜ் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். சவுதி அரேபியாவில் புனித மக்கா நகரம் மிகவும் பழமை வாய்ந்தது. சரித்திர வல்லுநர்கள் புனித குலத்தின் தோற்றுவாயே இங்கிருந்தான் என்று கூறுகிறார்கள். ஒன்றுமே இல்லாத பாலைவனத்தில் இறைவன் அருளால் முதல் ஆலயம் காபா இங்குதான் இருக்கிறது. ஜம்ஜம் நீரூற்றும் வற்றாமல் இங்குதான் இருக்கிறது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நிழற்படங்களில் கருநீல போர்வை போர்த்திய காபாவை கண்டிருப்பீர்கள். இவற்றையெல்லாம் காண லட்சக்கணக்கானவர்கள் வருகிறார்கள். இங்குதான் ஹஜ்ஜின் கடமை ஆரம்பமாகிறது. காபா ஆலத்தை தவாப் என்று வலம் வருவது, சொத்துக்கல்லான ஹஜருல் அஸ்வத்தை முத்தமிடுதல், மகாம் இப்ராஹிம் தரிசித்தல், வற்றாத சம்சம் நீரை பருகுதல், தலைமுடி நீக்குதல், இவை யாவும் ஹஜ் கடமைகளின் ஒன்றாக இருக்கின்றது. புனித மெக்காவை கடமைக்கு பொன் எந்த பாகுபாடுமின்றி ஹரம் ஷரீஃபில் தொழுது கொண்டும் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம், வானவர் கோன் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித குர்ஆனை நபி அவர்களுக்கு அருளிய ஹிராமலை பொதும்பு, ஜன்னத்துல் மாலா அடக்கஸ்தலம், பல நூற்றுகளாக வற்றாத சப்தம் நீரின் கிணறு மற்றும் சரித்திர பிரசித்தி பெற்ற இடங்களை அனைத்து மக்களோடு தரிசித்து கொண்டும் ஜில்லஜ் மாதம் 9 நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த நாள் அருகில் இருக்கும் மினா நகருக்கு செல்ல வேண்டும். அங்கு எங்கு பார்த்தாலும் டென்ட் மயம், லட்சக்கணக்கான ஹாஜிகள், தங்குவதற்கு தேவையான படுக்க வசதிகள், இயற்கை உபாதைகளை நிறைவேற்ற வசதிகள், குடிநீர் உணவு வசதிகள் என்றும் சவுதி அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது. இஸ்லாமிய இறுதி திங்களான ஜில்ஹஜ் மாதம் 9 நாள் அருகில் இருக்கும் அரபாத் மாநிலத்தில் மதியத்திற்கு பின் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் சில மணி நேரங்களுக்காக தவ்ஹீத் எனும் இறை இணைப்பும் ரிசாலத் எனும் இறை தூதுவரின் வழிமுறைகளையும் முன்வைத்து நாம் அனைவரும் உண்மையான இறை வழி நடப்பவர்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக அனைவரும் சங்கமிக்க வேண்டும். இந்த அரபாத் மைதானத்திற்கு என்ன சிறப்பு என்பதை சற்றே அறிந்து கொள்வோம். இறைவனான் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அவரது விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட முதல் பெண் ஹவ்வா அம்மையார் அவர்களும் இறைவனின் அறிவுரையை மீறி சாத்தானின் உந்துதலால் தவறிழைத்து சுவர்க்கத்திலிருந்து இருவரும் வெளியேற்றப்பட்டார்கள். இங்கு வந்தபின் இறைவனின் தண்டனையை உணர்ந்து இங்குள்ள ஜபல் ரஹமத் என்னும் இடத்தில் பல்லாண்டுகளாக இறைவனிடம் அழுதழுது பாவமன்னிப்பு கோரினார்கள். இறைவரும் அவர்களை மன்னித்து மனிதகுலம் தழைக்க அருள் புரிந்தார். ஒன்றுமிலிருந்துதான் புவியின் மீது மனிதகுலம் ஆர்வமாயிற்று. அதனால்தான் அர்ஃபாத் மைதானம்

சிறப்பும் புண்ணியமாகவும் நிறைந்திருப்பதால் இங்கு வரும் ஆதிகள் இறைவரிடம் பாவமன்னிப்புக்காக வாழ்வு சிறக்க வேண்டுகிறார்கள், வெற்றியும் அடைகிறார்கள். இன்று ஓரின கொள்கை உலகில் பரவுவதை பார்க்கிறோம். இப்பயணம் மூலமாக அனைவரும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு புத்துணர்வோடு இறை இன்பை தன்மைப்படுத்தியும் உலக மக்களின் இறைவுணர்வை செயல்படுத்தவும் முடிகிறது. இப்புனித பயணம் உலகில் எதிர்ப்பே இல்லாத சக்தியாகவும் இறை நம்பிக்கையும் மனிதநேயமும் மியங்குவதை காணலாம். தன் நல்வழி சுபட்சத்திற்காகவும் மனிதகுடன் சுபட்சத்திற்காகவும் இறைவனிடம் வேண்டுவார்கள் நிச்சயம் வெற்றி அடைகிறார்கள். இங்கு லட்சக்கணக்கான ஏற்றத்தாழ்வற்ற மக்கள் எளியவன் வலியவன் என்ற பாகுபாடு ஏதுமின்றி கனத்த மனத்துடன் இறைவனிடம் வேண்டும் போது இங்கு குழுமிய அனைவரும் அன்று பிறந்த பாலகனைப் போல் எந்த தீய எண்ணங்களும் இன்றி மனம் மாறுகின்றனர். இவர்களின் மனமே கூறிவிடும், இறை வழி செல்லுகிறோமோ அல்லது தான் ஒரு ஹாஜி என்ற பட்டம் வெளி உலகத்திற்கு காட்ட மட்டும்தானா என்று. ஹஜ் நிறைவேற்றிய பலனை அடைந்தோமா என்பதை அவர்கள் மனமே கூற வேண்டும். இறைவன் இதன் சக்தியையும் நமக்கு அளித்திருக்கிறான் என்பதே உண்மை. பொழுது சாயமுன் அரபாத்தில் விடைபெற்று உடனே முஸ்தலிஃபா என்னுமிடத்திற்கு சென்று இருவேளை தொழுகையை ஒரே நேரத்தில் தொழுது சாத்தான்கள் மேல் ஏறிய சிறு சிறு கற்களை அங்கேயே சேகரிக்க வேண்டும். ஒரு புறம் காற்று, ஒரு புறம் பனி, படுக்கை ஏதுமின்றி வசதிகள், உறக்கத்தை மறந்து சிரமங்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு முன்னோர்கள் செய்தவற்றைத்தான் நாமும் செய்கிறோம் என்பதை மனத்திற்கொண்டு இருக்க வேண்டும். விடியற்காலை மினாவுக்கு சென்று அங்கு சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். முதலில் மக்கா சென்று தவாப் செய்து மினா திரும்ப வேண்டும். தனக்காக நியமிக்க உயிர் பலி கொடுத்தாக விட்டதா என்பதை அறிய வேண்டும். பெரிய சைத்தான் மீது கல்லிருந்து தன் மனத்தில் உள்ள தீய எண்ணங்களை அகற்றி பின் முடியை களைய வேண்டும். குளித்துவிட்டு நம் ஆடைகளை உடைத்துக் கொள்ளலாம். அன்றைய கடமைகள் முடிந்தன. இன்றைய நாளில் பக்ரீத் என்றும் கொண்டாடுகிறோம். அது என்ன பண்டிகை என என்பதையும் அறிய வேண்டும். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்று நிகழ்வை அறிய வேண்டும். இறைவரை முழுமையாக அறிந்து அவன் சொற்படி வாழ்ந்தவர் இப்ராஹிம் கலீலுல்லா அவர்கள். அந்த காலத்திலேயே இறைவன் ஒருவன்தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று கூறியவர் அவர். குழந்தை இல்லாமல் இறைவனை வேண்டி குழந்தை பிறந்தது. மனைவியையும் குழந்தையையும் இறைவன் விருப்பப்படி மெக்காவின் வானாந்திரத்திற்கு அவர்களை அழைத்து சென்று தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். ஒரு புல் புண்டோ மனித சஞ்சாரமோ எதுவும் இல்லை. சஃபா மர்வா என இரு மலைகள் மட்டுமே இருந்தது. கொண்டு சென்ற சிறிது உணவும் தீர்த்ததும் ஏதுமறியாத தாயார் ஹாஜிரா அம்மையார் மலைகளின் மீது இங்குமும் ஓடி தண்ணீர் ஏதாவது கிடைக்குமா என அலைந்தார்கள். குழந்தை மணலில் உணவின்றி தவித்து கொண்டிருந்தது. இறைவன் அருள்படி குழந்தையின் குதிகளிலிருந்து நீர் சுருக்க ஆரம்பித்தது. அதுதான் இன்றைய ஜம்சம் நீர். நில் நில் என்று ஹாஜிமா கூறினார்கள். ஜம்சம் என்றால் நில் நில் என்று ஒரு பொருள். பொட்டல் மகளில் அனைத்தும் வர ஆரம்பித்தது. மனித சமூகமும் வளர்ந்தது. இறைவன் இப்ராஹிம் தன் மீது உண்மையான அன்பம் பற்றும் வைத்திருக்கிறாரா என்பதை அறிய உறக்கத்தில் 9 வயதான மகன் இஸ்மாயிலை தனக்கு பலியிடுங்கள் என கட்டளையிட்டார். மறுப்பு ஏதும் கூறாமல் மகனை மினா என்னும் இடத்திற்கு அழைத்து சென்று மலைகளுக்கு நடுவே மகனை கிடத்தி சிரத்தை வெட்ட அங்கு ஒரு ஆட்டை இறைவன் அருளி அது பலியாக்கப்பட்டது. இறைவனின் அன்பும் தியாகமும் நிரூபணமாயிற்று. இந்நிகழ்ச்சியை நினைவு கூறவேதான் இத்தியாகத்திருடால் பக்ரீத் என கொண்டாடுகிறோம். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றியதை விட்டோம் என மகிழ வேண்டும். அதே வேளையில் தான் ஒரு இஸ்லாமிய வாழ்வை நடத்துகிறோமா என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இவர் ஹாஜி என பாராட்டாமல் கர்வம் கொள்ளாமல் இருக்கிறார்களோ என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிய பின் புனித காபாவிலும் வெளிநீர் மல்க மக்கமா நகரிடமும் விடைபெற்று புனித மதீனா நகருக்கு செல்ல வேண்டும். மதீனா நகரம் ஒரு அருள் பெற்ற அருமையான நகரம். இங்கு முகமது நபி அவர்கள் முதலில் மதீனா வந்ததும் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். பிறகு அங்கு வாழும் மக்கள் அரைத்துதுவர் கூறுவற்றை ஓரிரை கொள்கையை முழுமையாக ஏற்றார்கள். அங்கு அடைந்ததும் முதல் விலையாக மஸ்ஜிதுன் நபவி பெரிய பள்ளி வாசலை அடைந்து அங்கு வாழும் இறை தூதுவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனப்பூர்வமாய் நெஞ்சம் நிறைய உளமாற உளம் கனிந்த சலாம்களை கூற வேண்டும். அருகிலேயே வசிக்கும் அபுபக்கர் சித்தீக் மற்றும் உமர் ஃபாரூக் ஆகியோருக்கும் சலாம் கூற வேண்டும். வெளியே வந்ததும் அருகிலேயே உள்ள ஜன்னத்துல் பகி என்னும் வெளியே பெரிய அடக்கஸ்தலத்திற்கு சென்று அங்கு வாழும் இறை நேசர்களுக்கும் பொதுவானவர்களுக்கும் 70,000 பேருக்கும் சலாம் கூற வேண்டும். புனித மக்காவிலும் மினா அரபாத்திலும் மதீனத்திலும் கண்டவற்றை ஒருவாறு புரிந்த பின் வாழ்வின் உண்மைகளையும் பாடங்களையும்

0: மனதிலிருந்து தன் வாழ்வில் கடைப்பிடிக்க முயல வேண்டும். அப்போதுதான் தான் கொண்ட பயணத்தின் பலனை பெற முடியும். உள்ளமும் உடலும் எப்படி சீர்பட்டிருக்கும் என்பதை நாம் உணரலாம். உலகில் ஒப்பற்ற அறிஞர்களில் ஒருவர் என கூறப்படும் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவரது நூலில், உலக மக்கள் அனைவரும் இஸ்லாமிய பண்புகளால் மாறாவிட்டாலும் கூட உலகம் எதிர்காலத்தில் இஸ்லாமிய சட்டத்திட்டப்படியும் அண்ணல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கும் வழியே வாழ இருக்கின்றது. இது ஒரு நூற்றாண்டுகளுக்குள் நிகழ இருக்கும் பெருமாற்றமும் ஆகும். அவ்வாறு இஸ்லாமிய வழிபடி மாறினால் ஒழியில இன்றைய மக்கள் நாடும் சமாதானம், சுபிட்சம், சகோதரத்துவம், அமைதியாகவும் எதுவும் அவர்களுக்கு கிட்டாது என்று ஆத்மார்த்தமாக கூறியிருக்கிறார். இத்தனைக்கும் அவர் இஸ்லாமியல் அல்ல. மனம் உண்டானால் மார்க்கமும் உண்டு என்பதை அறிவோம். இருக்கும் வரை நிஜ மனிதனாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என மனம் உறுதி கொண்டால் இறைவனும் அதற்குண்டான மார்க்கங்களை காட்டவே செய்கிறான். புனித மக்கா நகரில் காபா ஆலத்தை தவாப் என வலம் வருவது, சம்சம் நீர் அருந்துவது, மினாவில் குர்பானி என உயிர் பலி கொடுப்பது, மதினா நகரில் நிஜமனத்தால் அண்ணல் அவர்களை தரிசிப்பது, இப்பயணத்தில் வெளிநாட்டவரோடு புன்சிரிப்பது, அவர்களை அணைப்பது என ஹஜ் கடமையாக அனைத்தையும் நிறைவேற்றுவதால் அறிவார்த்தமாக என்ன இருக்கிறது என்று வியக்கலாம். அமைதியும் சமாதானமும் மனித நேயமும் சிறப்பான வாய்ப்பாக இருக்கின்றது. இத்தியாகத்திருநாளில் அனைவருக்கும் தியாகத்திருநாள், பக்ரீத், இது என வாழ்த்துக்கள்.
1: இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் கூடுவாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
6: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
8: உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மென்மையான சப்பாத்தி பூரி களி செய்யணுமா? அப்ப உடனே வாங்குங்க அங்காளம்மன் சக்கி ஆட்டா. சர்க்கரை நோய்க்கு சிறந்தது, கலபடம் இல்லாதது, தரமானது அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
12: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
11: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
13: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
14: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

தருமபுரி பைசுபள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுபள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இன்றைய பூவே பெண் பூவே நேயர் விருப்பமாக

0: லக்ஷ்மி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லக்ஷ்மி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு LNT ல ஒர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?

0: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சாமானியர்களையும் சாதனையாளராக்கும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், NAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி, தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பூவே பெண் பூவே இன்று பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற நீங்கள் விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 043-42-24-40-30 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இணையும் முதல் சகோதரியை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கங்க.
2: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க நிஷா, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
3: நாளெல்லாம் பௌர்ணமி படம்.
2: சரிங்க.
3: பூங்காத்தே பூங்காத்தே போன
2: விட பாட்டியா, அந்த பாடல் கேளுங்க. ரொம்ப நன்றி. சரி, இது வந்து நீங்க பாடல் அனைவருக்காகவும்.

0: ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
9: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
11: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
12: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
13: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
14: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு

0: அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
2: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
1: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
2: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
1: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: நேயர்கள், இதுவரை தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
5: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500-84-8820.
7: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. இணைப்பில் இனியும் அடுத்த சகோதரியை சந்திப்போம். வணக்கம்.
13: வணக்கம்.
4: வணக்கம். யார் அங்கிருந்து பேசுறீங்க?
13: சசிகலா, திருப்பூர் கணக்கம்பாளையத்திலிருந்து.
4: திருப்பூர் கணக்கம்பாளையம், சசிகலா. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
13: கோச்சரியன் படத்துல இருந்து காதல் கனவா உந்தன் கடம் விட மாட்டேன் பாடல்.
4: சரிம்மா, இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.
13: நன்றி.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823. எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறது விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
2: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
3: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.

0: குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ், ப்ரீ கேஜி 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: பரவச உலகம் அம்யூஸ்

0: பார்க் சேலம்.
1: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
2: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
1: அப்படியா?
2: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
3: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில், ஸ்பெயின்கர் ஓடிபி தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: 11:45 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பூவே பெண் பூவே. இன்று பாவையர் விருப்பமாக இணைப்பில் இணையும் அடுத்த சகோதரியை சந்திப்போம். வணக்கம். உங்க பெயர் மறுபடியும் சொல்லுங்க. சரிங்கம்மா, செல்விம்மா சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்? சரிங்கம்மா, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
7: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
8: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
9: வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
10: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
11: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
13: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
14: ஸ்ரீனி சார், நீங்களா?
13: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
15: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
13: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
16: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
17: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
18: 11:52 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் புதுவை பெண் புவே. இன்று பாவையர் விருப்பமாக இணைவில் இனியும் அடுத்த சகோதரியை சந்திப்போம். வணக்கம்.
19: வணக்கம்.
18: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிம்மா, என்ன பாடல் வேண்டும்?
19: கரகாட்டுக்காரன் படத்துல இருந்து குடகு மலை காட்டில் ஒரு பாட்டு.
18: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

இனியர்கள் இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாழையில் உர மேலாண்மை உரையினை வழங்குகிறார் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள். நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.

உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. இன்றைய பூவே பெண் பூவே பாவியர் விருப்பமாக மலர்ந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் மேச்சேரி நிஷா, கனக்கம்பாளையம் சசிகலா, பொம்மலம்பட்டி செல்வி, பெருமாள் கோவில் மேடு விஷாலி ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இனிப்பில் வந்த சகோதரிகளுக்கும் இனிப்பில் வர முயற்சித்த அத்துணை சகோதரிகளுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் இன்று வளம் வரும் நிகழ்ச்சி நிரல். இனியர்கள் இன்று நண்பகல் 12:10 மருத்துவ மலர். இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான எதிர்காலம், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் தீபக் அவர்களோடு நேர்முகம். இன்று பகல் 1:10 நேயர் விருப்பம். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாழையில் உர மேலாண்மை உரையினை வழங்குகிறார் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள். 2:30 பன்மொழி பாடல்கள். 3:00 கட்செவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதிகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இன்று மாலை 6:10 பாட்டுதான். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தர்மபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் கலக்கும் கால்நடை பண்ணை தர்மபுரி அதகப்பாடி விஜயலட்சுமி அவர்களோடு நேர்முகம். அதனைத் தொடர்ந்து தேனி உயிர்களின் ராணி தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எம் எஸ் வெண்ணிலா அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8:00 இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும்.

உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5 திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 இன்னிசை சாரலாய் இசைமலை தூரலாய் இடைவிடாத இசைமலை அடுத்தடுத்த பாடல்கள் அமுத கானங்களாய்.

இணையர்களை மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று நண்பகல் 12 மருத்துவ மலர். இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான எதிர்காலம், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் தீபக் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். இன்று பகல் 1 நேயர் விருப்பம், 2 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாழையில் உர மேலாண்மை உரையினை வழங்குகிறார் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள். 2:30 பன்மொழி பாடல்கள், 3 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 விடை தேடும் வினாக்கள். இன்று மாலை 6 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

0: President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi greeted the people on the occasion. In Norway chess, India's R. Pragyananda defeated the world number one Magnus Carlsen, gripping the contest to claim 3 full points in round 3 of the tournament. In contrast, world champion Diku Kesh suffered another setback after losing to Alireza Firouzia. And with that, we end this news bulletin.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 12:10.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
7: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில். ஸ்பெயின் கேர் OTP தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை OB பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
1: மருத்துவ மலர் இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான எதிர்காலம். பங்கேற்கிறார் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் தீபக் அவர்கள். உடன் சந்திக்கின்றார் அறிவிப்பாளர் செல்வராஜ்.
8: சார், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகள் ஆரம்ப காலம் முதல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தடுப்பூசி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக பங்கெடுத்து வருது இல்லைங்களா? அந்த மாதிரி தடுப்பூசி முறைகள் என்னவெல்லாம் இருக்குது?
9: இப்போ நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும். இப்போ சில பேர் வந்து அரசு மருத்துவமனையிலேயே நான் எல்லாம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுவும் நல்லது தான். ஏன்னா அரசு மருத்துவமனையில் 80% முக்கியமான ஊசிகள் போடப்பட்டுருது. பிறந்த நாள்லேயே நம்ம ஹெப்பாட்டிஸ் பி, பிசிஜின்னு சொல்லக்கூடியது, போலியோ ட்ராப்ஸ் போட்டுடுறாங்க. 1.5 மாசம் 2.5 மாசம் 3 மாசத்தில் அந்த முத்தடுப்பு ஊசின்னு சொல்லுவோம். அது நம்ம இப்போ 6 தடுப்பு ஊசின்னு சொல்லிக்கலாம். ஹெப்பாட்டிஸ் பி, இப்பு, இன்ஜெக்ஷன், போலியோ எல்லாமே சேர்ந்துருது. அது கூட நம்ம ரோட்டா வைரஸ்ன்னு பேதிக்கான போடுறதா நம்ம இருந்து, அப்புறம் சளிக்கான ஊசி GH ஒரு சில பிராண்ட்ஸ் போடுறாங்க. ப்ரைவேட்ல போடும்போதும் அதுக்கேற்ற மாதிரி அது நிறைய 2-3 பிராண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே அவங்க பேரண்ட்ஸோடைய சாய்ஸ் தான். அது இல்லாமல் சில விஷயங்கள், சில தடுப்பூசிகள் வந்து கண்டிப்பாக GH இது வரைக்கும் போடுறது இல்லை நம்ம இந்தியாவில். அதை வந்து நம்ம வலியுறுத்துறோம். சிலதெல்லாம் முக்கியமானது ஒரு 3-4 இருக்குமா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளூ வேக்சின், டைஃபாய்டு வேக்சின், இந்த மாதிரி சில வேக்சின்ஸ் நீங்கள் போட்டுக்கிறது காலத்துக்கு ஏற்ப. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பரவிட்டு வருதுன்னா இப்போ நீங்கள் போட்டுக்கிறது நல்லதுன்னு நாங்கள் வலியுறுத்துவோம். அதன்படி பேரண்ட்ஸை டிசைட் பண்ணலாம்.
8: சரிங்க சார. இப்போ வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெரியம்மை, சின்னம்மை அப்படின்ற ஒரு அம்மை நோய்கள்லாம் வந்து நிறைய வந்துட்டுருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இதுக்கு வந்து தடுப்பூசி முறைகள் ஏற்கனவே போட்டோம் இல்லைங்களா? அம்மை தடுப்பூசின்னு போட்டிருப்போம். விட வேறு ஏதாவது தடுப்பூசி மருந்துகள் இருக்குங்களா?
9: அதாவது இப்போ ரெண்டு வகையாக இப்போ பரவிட்டு வருது. மெயினாக மீசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தட்டம்மை பயிரம்மை தான் அதிகமாக பார்த்துட்ருக்கோம் இந்த சீசன்ல. அதுக்கான வேக்சின் வந்து நீங்க 9 மந்த்ஸ்ல ஒன்னு போடுவீங்க, MR சொல்லிட்டு GH போடுவீங்க. அதுக்கான பூஸ்டர் டோஸும் வந்து GH இன்னொரு தடவை போடுவாங்க. அது பிரைவேட்ல போடும்போது 2 பூஸ்டரா போடுவோம். அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு இருக்கும். இன்னொன்னு பிரைவேட்ல போடும்போது மம்ஸ் அப்படின்றது MMR, அந்த மம்ஸ்ங்கிறது தொண்டை மாரியமாக்கும் சேர்த்து நம்ம அதுல தடுப்பூசி பிரைவேட்ல அடைக்கிடும். சோ இது பேரண்ட்ஸ் சைஸ் தான் சொன்ன மாதிரி, அவங்களுக்கு எது வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பாக்ஸ்க்கு வேக்சின் GH இது வரைக்கும் யாரும் போடுறது இல்லை. அதனால அதுக்கு நம்ம போடணும் அப்படின்னா நம்ம பிரைவேட்ல வரணும். அது 1 வயசுக்கு அப்புறம் 1.5 வயசுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் பூஸ்டர் 6 மாசம் கழிச்சு போடுவோம். அதை நீங்கள் பிரைவேட் டாக்டர் கிட்ட போட்டுக்கலாம்.
8: சரி, அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்குங்களா சார்? வந்துருச்சு அந்த
9: பின்னாடி வந்துருச்சு அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நம்ம நம்பிக்கைன்னு சொல்கிறத நிறைய பேர் அதை ஒரு தப்பான புரிதலை உண்டாக்கியிருக்காங்க. அம்ம ஊசி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சரி, எனக்கு குழந்தைங்க அம்மா வந்துருச்சு, வந்து அம்மா ஊசி போட்டு விட்ருங்கன்னு. அது நிறைய பேர் சாதாரண ஊசியை அம்மா ஊசின்னு சொல்லி நிறைய பேர் மக்கள் மத்தியில் வந்து அதை சொன்னதுனால அந்த ஒரு புரிதல் இருக்குது. அதுக்கு தப்பான புரிதல், அதாவது அம்மா வந்துட்டதுக்கப்புறம் அது தடுப்பூசிலாம் கிடையாது. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி வேணால் போட்டுக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைக்கு அம்மா வந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டு குழந்தைக்கோ அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து போட்டுக்கலாம். இல்லை உங்கள் வேறு சிப்ளிங் இருக்காங்கன்னா அவங்க போட்டுக்கலாம். ஆனால் வந்தப்புறம் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சில ரொம்ப 90% வந்து சிக்கன் பாக்ஸும் சரி

0: பிஸ்னஸும் சரி, பெருசாக ஒன்றும் பெரிய விளைவுகளை உண்டாக்காது. நம்ம வீட்டிலே பார்த்துக்கலாம், இல்லை மருந்துகள் வாங்கிட்டு போகலாம். குறிப்பாக அந்த மீசல்ஸ் பயிரம்ப வந்து ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் சிவியராக வரும், அது கூடவே சில பாக்டீரியாவும் கூட்டிகிட்டு வரும், இருமல் ஜாஸ்தியாக இருக்கும், ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்கள மட்டும் அட்மிட் பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும்.
1: அதே போல் வந்து குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை தாண்டி வந்து மன ஆரோக்கியம் எவ்வாறு இருக்க வேண்டும் சார்?
0: ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் மன ஆரோக்கியம். அது நம்ம குழந்தையோட சின்ன வயசுலேருந்தே நம்ம அதை இது பண்ணணும். அதுதான் பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு முறைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நம்ம எஃப்எம் லைவ்லையும் சொல்லியிருக்கேன், எஃப்எம்ல அடிக்கடி சொல்கிற விஷயம் ஏபிசிடின்னு வரிசை போட்டு சொல்லுவேன். ஸோ பேரண்ட்ஸோட முக்கியமான பங்கு இருக்குது. ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த காலத்தில் இருந்து டீச்சர்ஸோடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. குழந்தைகள் நல்ல மருத்துவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. நான் என்கிட்ட வர குழந்தைகளுக்கு அந்த மனநலத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவேன். இப்போ அவங்க மனநலம் சரியாக இருந்தால் தான் பிற்காலத்தில் அவங்க ஒரு அடலசன்ட் ஏஜ் வரும்போது மனநலம், அதாவது மாறுதல்கள், வேற ஏதாவது ஒரு டெண்டன்சிக்கு போகாமல் அவங்களை காப்பாற்ற முடியும்.
1: சரிங்க சார், நிறைய விஷயங்கள் சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க சார். இப்போ குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகள் என்னவெல்லாம் இருக்கு, பெற்றோர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க சார்.
0: இது ரெண்டுமே தனித்தனியாகவும் நம்ம பேசணும். ஊட்டச்சத்து, குழந்தை வளர்ப்பு முறைகள். ஃபஸ்ட்டு ஊட்டச்சத்துக்கு வருவோம். 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்னு சொல்லியிருந்தேன். சில பேர் ரொம்ப முடியாத பட்சத்தில் 6வது மாதம் தொடங்கும் போதே ஆரம்பிக்கலாம் மற்ற உணவுகள். ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எளிதில் ஜீரணிக்கக்கூடிய புழுங்கரிசி கஞ்சி, அப்புறம் ராகிக்கூழ், அப்புறம் சத்துமாவு கஞ்சி. சத்துமாவுங்கிறதுனே நம்ம எல்லோரும் அந்த வெளியில் வாங்கித்தர வெல்த் மிக்ஸ் வேண்டாம், நம்ம வீட்லேயே அரிசி ராகி போட்டுக்கடலை எல்லாம் கலந்து ஒரு சத்துமாவு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆகும்போது நம்ம பருப்பு சோறு நல்லா நெய் போட்டு பிணைஞ்சி தரலாம். இடைப்பட்ட காலத்தில் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், ஆப்பிள் வேக வச்சு மசிச்சு, அப்புறம் ஸ்லோவாக மற்ற உணவுகள். இப்போ ஒரு 10 மாதம் 11 மாதம் ஆகும்போது நான்வெஜ் அசைவம் சேர்த்துக்கலாம், முட்டை சேர்த்துக்கலாம், ஈரல் சேர்த்துக்கலாம். 1 வயது ஆன பிறகு நாம் சாப்பிடும் எல்லா உணவுகளும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதில் வந்து என்னென்ன கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். பிஸ்கட், நொறுக்குத்தீனி, புட்டி பழக்கம், பாட்டில் இல்லாமல் தண்ணி கூட நம்ம டம்ளரில் தான் கொடுத்து பழகணும். இந்த 3 விஷயங்களும் இல்லாமல் மற்ற எல்லா சைவ அசைவ உணவுகளையும் நாம் கொடுக்கலாம்
1: சார். அதே போல் வந்து இந்த புட்டி பால்னு சொல்லியிருக்கீங்க, இந்த புட்டி பால் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பாதிப்புகள் வந்து என்னென்ன பாதிப்புகளாக ஏற்படும்?
0: இதில் 2 வகையாக பிடிக்கலாம். ஒன்று, புட்டி பால் கொடுக்கறதுனால டைரெக்டாக என்ன பிரச்சனை, இன்டைரக்டாக என்ன பிரச்சனை. டைரெக்டாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் சுத்தமாக, அது ஸ்டீல் புட்டி ஆகட்டும், பிளாஸ்டிக் புட்டி ஆகட்டும், எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக நம்ம ட்ரை பண்ணாலுமே அது நான் சுற்றி இருக்கிற அழுக்குகள் எல்லாம் கொண்டு போயிட்டு அந்த குழந்தையோட வாய்க்குள்ளே நாமளே செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று. அப்புறம் பாட்டில் ஃபீடிங், அதாவது புட்டி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஆய்வு பண்ணதில் இந்த வீசிங் ப்ராப்ளம், அப்புறம் மரபு வழியாக சில பிரச்சனைகள், அதாவது ஏற்கனவே அவங்க அப்பா அம்மாவுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தால் பாட்டில் ஃபீடிங் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது கண்டிப்பாக தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள், அதாவது ஒபிசிட்டி, பிற்காலத்தில் ஒபிசிட்டி, அது உடல் பருமன் அதிகமாகுது, இது எல்லாமே பாட்டில் ஃபீடிங் இருக்கிறவங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக இன்ஃபெக்ஷன், அது இன்டைரக்டாக என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்காமல் புட்டிப்பால் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து புட்டிக்கிட்ட அழகாக வந்து அதே எடுத்துக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அம்மா கிட்டே வந்து சப்பவே வராது. ஏன்னா அது கஷ்டப்பட்டு அதை ஏன் நம்ம இது பண்ணணும், நம்ம பாட்டில் ஃபீடிங்கே போயிடலான்ட்டு. ஸோ இன்டெரக்டாக என்னாகும், அம்மா கிட்டே வந்து சக் பண்ணுறது கம்மியாகும், அதனால் அவங்களுக்கு பால் கம்மியாகும், அப்புறம் டோட்டலாக அதை நிறுத்திட்டு புட்டிப்பாலுக்கே போயிடுவாங்க. ஸோ அந்த கெடுதலும் இருக்குது.
2: நான் வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். ஐயா, அந்த குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு அப்புறமா மார்ச்சளி ரெண்டும் வந்துச்சுன்னா பெற்றோர்கள் எப்படி பாதுகாக்கணும்? குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு அப்படிங்கறது காமனான ஒரு விஷயம் தானா? அது எவ்வளவு நாளுக்கு மேல போச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கணும் பெற்றோர்கள். இது எதனால ஏற்படுறது, இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: சரிங்க, இப்ப வயிற்றுப்போக்குங்கும் போது நிறைய பேருக்கு, அதுவும் குறிப்பா பிறந்த 1 மாதம் குழந்தைங்களுக்கு எல்லாம் நார்மலாவே ஒரு மஞ்சள் தண்ணி மாதிரி அப்பப்போ 4-5 தடவை போகும், அதெல்லாம் நார்மல் தான். சரி, அதுக்கு மேலே வயசான குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதாவது வைரல் வைரஸோ பாக்டீரியாவோ இல்லை அஜீரண பிரச்சனையோ வரும்போது ஒரு 2-3 தடவை 4 தடவை தண்ணியாக போகிறது கூட பிரச்சனை இல்லை, மஞ்சள் தன்மை கலந்து. ஆனால் எப்போ நம்ம வந்து டேஞ்சர் சைன்ஸ், அதாவது அறிகுறிகள் எதெல்லாம் இருந்தால் நம்ம உடனே டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, மோஷனில் ரத்தம் வருதுன்னா உடனடியாக நம்ம டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். இல்லை ரொம்ப சளியாக வருது, நம்ம எப்படி மூக்குச்சளி வருதோ அது மாதிரி மோஷனில் கலந்து வருது, அதுவும் ஒரு டேஞ்சர் சைன் தான். அதன் பிறகு டீஹைட்ரேஷன் சொல்லுவோம், அதாவது உங்கள் குழந்தை வந்து ஒரு 10 தடவை 15 தடவை மோஷன் போகிறதுனால கூடவே சப்போஸ் வாந்தியும் வருது அப்படின்னா, ரொம்ப வந்து சோர்ந்து போயிருக்கிறாங்க, எதுவும் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேன்றாங்க, நாக்கு வறண்டு போயிருக்கு, யூரின் கம்மியாக போகிறாங்க, இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாக்டரை அணுகணும். மார்பு சளி பற்றி சொல்லியிருந்தீங்க, முதல்ல மூக்கு சளி அப்படி இருந்தால் நீங்கள் எதுவுமே ஒரே பண்ண தேவையில்லை, சாதாரணமாகவே சரியாக போயிடும். ஒன்ஸ் அந்த உங்கள் குழந்தைகளுக்கு மார்பு சளி, இருமல் அதிகமாகுது, நெஞ்சில கருகிற சத்தம் வருது, அந்த மாதிரி

0: இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் வைத்தியம் எதுவும் செய்ய வேண்டாம். முதல்ல போய் டாக்டரை போய் அணுகுங்க, அவர் சொல்ற அறிவுரையை பின்பற்றுங்க.
1: சேலம் செம்மாண்டப்பட்டி காசிசனாதன் ஐயா, மருத்துவரையாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்
1: ஐயா. இது மாதிரி இந்த புட்டி பிள்ளை கொடுக்கறதுனால இந்த குழந்தைங்களுடைய வயிறு வந்து உப்பிக்கிட்டு வருது. அதனால வந்து சங்கடையில கொடுக்கறதுதான் சிறந்ததுன்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அது வந்து எப்படியா பண்ணலாம் நீங்க சொல்லுங்க.
0: இப்பதாங்க ஒரு சில விஷயங்கள் பேசுறேன், நான் இன்னும் விரிவா கூட சொல்றேன். இப்ப நம்ம புட்டி பல்லை கொடுக்கும் போது பல கெடுதல்கள் குழந்தைகளுக்கு இருக்கு. குறிப்பா வந்து இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அதாவது கிருமிகள். அதை நீங்க எவ்வளவுதான் சுத்தப்படுத்தினாலும் நம்ம சுத்தி இருக்கிற பாக்டீரியா வைரஸ் எல்லாம் நாமளே கொண்டு போயிட்டு குழந்தை வாயில செலுத்துற மாதிரி தான் இருக்கும். அதனால பல சைடு எஃபெக்ட்ஸ் வரும். நீங்க சொல்ற மாதிரி அந்த வயிறு புட்டுன்னு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த இன்ஃபெக்ஷன் போகும்போது அதனால வந்து செப்டிகிலியஸ் சொல்லுவோம், அதனால வயிறு அடைப்பு தன்மை அதிகமாகி கேஸும் அந்த கழிவுகளும் அடைஞ்சு போய் அந்த மாதிரி உப்புன்னு இருக்கும். அது இல்லாம ஜீரண பிரச்சனைகளும் வரும் புட்டி பால் கொடுக்கற குழந்தைங்களுக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த வயிறு நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு சிம்டம், அது ஒரு விஷயம் தான். அது இல்லாம நிறைய கெடுதல்கள் இருக்கு. அதனாலதான் பாலாடை ப்ரிஃபர் பண்றது. நிறைய பேர் வந்து பாலாடை கொடுத்தா கொஞ்சம் குறையிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால பிராக்டிஸ் தான், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா பாலாடையிலோ சிரஞ்சு டெக்னிக்லோ கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தை அழகாக குடிச்சிக்கும். பட் அதையெல்லாம் விட முக்கியமானது நம்ம என்ன சொல்கிறோம், அம்மா கிட்ட நேரடியாக கொடுக்கறத வந்து நீங்கள் ஒழுங்காக அதை உறுதிப்படுத்துனீங்கன்னா 2-1.5 வயசு வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே போயிடலாம். அப்புறம் ஸ்லோவாக டம்ளரில் பாலும் மற்ற விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம்.

0: சரிங்க சார். இப்போ வந்து கோடை காலம், இப்போ கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வருதுங்க சார்?
1: கோடைக்காலம்ல மெயினாக வந்து இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பளவு பாதிப்பு இருக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் பார்த்தீங்கன்னா தண்ணினால் பரவுற பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வாந்தி பேதி தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம முதல்ல தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள் வந்து இப்போது தண்ணி தகத்துக்கு என்ன பண்ணுவாங்க, எது கிடைக்கிறதோ குடிச்சுப்பாங்க. அது தண்ணி நல்லதாக இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க, பெரியவங்களும் அதை வாங்கி தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது சோடா, லெமன் சோடா, பன்னீர் சோடா இல்லை ஏதாவது ஜூஸாக அவங்க போட்டுட்ருப்பாங்க. அது சுத்தமாக செய்கிறாங்களா, பழசா புதுசன்னு கூட செக் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஜில்லுன்னு இருக்கணும், எடுத்து குடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மெயினாக வந்து வாந்தி பேதி போன்ற வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ தடுப்பு முறைகள் அதுதான். நீங்க தண்ணி வாட்டர் பாட்டில் நீங்களே வீட்டிலிருந்து எப்பயுமே கொண்டு போறது தான் சேஃப். இல்லை வெளியில் குடிச்சிங்கன்னா அது ஆரோ வாட்டரா பியூரிஃபைடு வாட்டரான்னு செக் பண்ணி குடிங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ இதை நீங்க கரெக்டாக பண்ணீங்கனாலே தடுக்கலாம். வந்தா என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டான வாந்தி பேதி அப்படின்னா ஓரளவுக்கு வெயிட் பண்ணலாம். வீட்லயே பேதி அதிகமாக டயர்டாகிறாங்க, வாந்தியும் கூட இருக்கு, பேதியில ரத்தம் வருதுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகணும்.
2: ஐயா வணக்கம். சேலம் மகாலிங்கம். குழந்தைகளுக்கு வந்து வயிற்று பூச்சி வருது இல்லைங்களா?
1: ஆமாங்க.
2: அது வந்து 6 மாசத்துக்கு எந்த டிராப்ஸும் கொடுக்கலான்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா வயிற்று பூச்சி வந்து ரொம்ப ஒரு மாதிரி அலை மாதிரி ஆரம்பிச்சு, நம்ம பார்த்தாலும் பூச்சி வெள்ளை வெள்ளை இருக்கு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது? பருப்பு சாப்பிட்டா வருது அப்படின்னு
1: சொல்றாங்க. இப்ப 6 மாதங்கிறது ஒரு நீங்க ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கலாம். அதாவது அவங்க குழந்தைக்கு பூச்சி தொல்லை அதிகமா இருக்கும்போது நீங்க வந்துட்டே இருக்குன்னா சில டைம் 2-3 மாசத்துக்கு அப்புறம் கூட கொடுக்கலாம். அதுல நம்ம செய்யற இன்னொரு தவறு என்னன்னா, ஒரு பூச்சி மருந்து 6 மாசத்துக்கு ஒரு கொடுக்கும் போது அன்னைக்கு கொடுத்துட்டு நிப்பாடிடுவோம். ஆக்சுவலா ஒரு ஃபுல் கோர்ஸ் எப்படின்னா அன்னைக்கு கொடுக்கணும், 2 வாரம் கழிச்சு செகண்ட் டோஸ் அதே டோஸை நீங்க ரிப்பீட் பண்ணணும். அப்பதான் அது முழுமையடையும். ஏன்னா அந்த புழுக்களுடைய முட்டை லார்வான்னு சொல்லுவோம், அதெல்லாம் அழியறதுக்கு கரெக்டா அந்த 2வது டோஸ் கொடுக்கும் போது தான் அது கிளியர் ஆகும். அது ஒண்ணு. ஏன் வருது புழுக்கள் அப்படின்னா, நம்ம திருப்பி திருப்பி இப்போ கூட நான் சொன்ன ஒரு நேருக்கு, நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குற ஐட்டம், அதாவது இப்போ நான் தண்ணி ஆகாரங்கள் சொன்னேன், அது இல்லாமல் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், வெளியில் நீங்கள் என்னெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களோ அது வந்து நம்ம சுத்தம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுதான் மெயின் காரணம். அதே மாதிரி வீட்டில் செய்யும் போது நீங்கள் உங்கள் சுத்தமான ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் நீங்கள் சமையல் அறையில் கடைபிடிக்கணும்.
0: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. அதே போல் வந்து குழந்தைகள் மத்தியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த உணவு முறைகள் வந்து பார்க்கறதுக்கு அழகாகவும் சுவையாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் தவிர்க்க வேண்டிய உணவு முறைகள் என்னென்ன இருக்கு, பெற்றோர்கள் அதை எப்படி கடைபிடிக்கணும்?
1: நீங்கள் உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கு. பார்க்க கலராகவும், ஸோ கலர்ஸ், சுவையை ஆட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்வீட்னர்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் சேர்ந்துருக்கு. இது நீங்கள் 2 விஷயம் நீங்கள் சொல்கிறதுலையே அதில் ஆன்சர் இருக்கு. அது ரெண்டுமே இருக்கும்போது அது முழுக்க முழுக்க கெட்டது தான். அது எப்போ வந்து ஒரு உணவு வந்து அதை கலர் கம்மியாக இருக்குது, சுவை வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்குன்னா தான் அந்த உணவு நல்ல உணவுனே அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், எப்பயுமே ஹோம் மேட். ஏன்னா நீங்கள் வெளியில் வாங்கி தரத நீங்கள் அளவுக்குள்ளே பண்ண முடியாது. அது கலர் நல்ல கலராக, கெமிக்கல் நல்ல கெமிக்கல்லாம் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் எந்த உணவாகட்டும், இப்போ ஸ்வீட்டே ஆகட்டும், ஒரு பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம், ஒரு கடலை உருண்டை, இது எல்லாமே நீங்கள் வீட்டில் செஞ்சு தரலாம். ஏன், நீங்கள் வந்து ஐஸ்கிரீமே இப்போல்லாம் வந்து வீட்டில் செஞ்சு தர அளவுக்கு அதுக்கான நீங்கள் சமையல் முறைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையும் உணவு முறைகள் வீட்டில் செஞ்சு தாங்க, சேஃபா கண்ணுக்கு முன்னாடி உங்க குழந்தைக்கு தரலாம்.
3: வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பால் இருந்து கோவிந்தசாமி.
1: வணக்கம்ங்க.
3: சரி, இப்போதைய குழந்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த செல்போனை காட்டி கேட்டு உணவு ஊட்டுறாங்க, தூங்க வைக்கிறாங்க, இது வந்து சாத்தியங்களா? இதை பத்தி சொல்லுங்க சார்.
1: இது ரொம்ப சாத்தியம்.

0: தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து கண்டிப்பா கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல். இது எல்லாம் ரொம்ப ஈஸியா போயிடுச்சுங்கிறதுனால தான் அவங்கவுங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு குழந்தைகிட்ட மொபைல கொடுத்துட்டு சாப்பிட்றதும் தூங்குறதும் ஸோ நம்மளோட வேலை கம்மியாயிருது இல்லைங்களா, அதனால தான் பண்றாங்க. அது வந்து கண்டிப்பா பண்ணக்கூடாது. இது வந்து செல்போனை வந்து நீங்க முழு நேரம் இல்லை, நான் வந்து என்ன சொல்றேன், ஒரு 5 நிமிடங்கள் கூட நீங்க குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், குழந்தைய வெளியில போய் விளையாட வைக்கலாம், இல்ல குழந்தை கூட உட்காந்து நீங்களும் ஜாலியா விளையாடலாம், பேசலாம், பாட புத்தகங்கள் நீங்களும் சேர்ந்து படிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணுங்க. செல்போனை மட்டும் கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். இது சிம்பிள். இதை வந்து நம்ம கால வரையறையெல்லாம் தேவையே இல்லை. சுத்தமா செல்போன் உங்க கைக்கே போகக்கூடாது. டிவி வேணா ஒரு அரை மணி நேரம் பாத்துக்கிட்டோம் தூரத்துல இருந்து. சோ இதை மட்டும் கடைபிடிங்க.
1: சரிங்க சார். இப்ப செல்போன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இந்த மருந்து உடல்நிலை சரியில்லைனா கூட மருந்து கொடுக்கணும்னா கூட செல்போனை காமிச்சுதான் வந்து பாத்தீங்களா மருந்து டானிக்கெல்லாம் விடுறாங்க இல்லைங்களா. இதை வந்து நாமளே வந்து வழிவகை செய்யறோம். இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்குங்களா?
0: அதாவது ரொம்ப ஊறி போயிடுச்சுன்னா திருப்பி மாற்று வழியை கொண்டு வரது கஷ்டம்தான். ஆரம்ப காலம்னா நம்ம ஈஸியாக இது பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு செல்போன் காமிச்சு நம்ம மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வேற என்ன முறைன்னு பார்க்கணும். ஒரு உதாரணத்தை சொல்லி, இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிற குழந்தை வந்து நான் செல்போன் காமிச்சு தான் சாப்பிடுங்கும்போது ஒரு ரெண்டு நாள் பட்டினி போடுங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு தடவையும் ஒரு ஐச்சேர் அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைக்கு ஒரு நல்லா பார்த்தாலே அவங்களுக்கு கலர் நான் கலர்னு சொல்றது வீட்டு ஹோம் மேட் ஃபுட்ஸ், அதாவது கலர் கலராக ஒரு பருப்பு சோறு, இந்த பக்கம் ஒரு கலர் கலராக வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி அந்த குழந்தைய அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஃபுட்ஸ் அந்த பிளேட்ல வச்சுட்டு அதை சாப்பிட்டா சாப்பிட்டு இல்லைன்னா விட்டுடுங்க. அது என்ன பண்ணும், முதல்ல பார்க்கும் செல்போன் இல்லையேன்னு அது ஏங்கும் பார்க்கும், ஒன்றும் பண்ணாது. ரெண்டாவது நாள் அந்த ஃபுட்டை டச் பண்ணும், மூணாவது நாள் மோந்து பார்க்கும், நாலாவது நாள் என்ன நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டுடும். இவ்வளோதான் விஷயம். நீங்க அந்த டச் பண்ணாம மூணு நாள் ரெண்டு நாள் நான் மூணு நாளுங்கிறது அதிகபட்சம் சொல்றேன், ஒரு நாள் அந்த குழந்தை மாறிடும். சோ இதே மாதிரி தான் மருந்தும். நீங்க மருந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு சின்ன அந்த டப்பால் அந்த ஒரு மூடி இருக்கும் அதில் கொண்டு போய் வச்சிருங்க. அது பார்க்கும், அது கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி நீங்க கட்டாயம் கூட படுத்த தேவையில்லை. அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது முதல்ல தட்டி விடும், அப்புறம் இது பண்ணும். சரி, எப்படி இருந்தாலும் செல்போன் கிடைக்கிறது இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மருந்தையாவது குடிச்சிக்கலாம்னு குடிச்சிக்கும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வீரியம் வந்து சில குழந்தைங்கள்லாம் போட்டு உடைக்கும் எதுவுமே செல்போன்
1: கொடுக்கலாம்.
0: ஆமா, அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா கொஞ்சம் திருப்பி வர்றது கஷ்டம் தான். அது வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அந்த தப்புக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது நீங்களும் கஷ்டப்பட்டு உருண்டு
1: ஆரோக்கியத்துல வந்து பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டிய கவனமாக பின்பற்ற வேண்டிய முறைகள் என்னவெல்லாம் இருக்கு சுருக்கமா சொல்லுங்க.
0: ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மூணு மிஸ்ஸிங் பீசஸ், அதாவது நீங்கள் வந்து குழந்தைக்கு சளிருமல் வந்தால் டாக்டர்கிட்ட கூட்டு போகிறது இல்லாமல் விபிஎன், அதாவது தடுப்பூசி, குழந்தை வளர்ப்பு முறைகள், ஊட்டச்சத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். இந்த மூணு விஷயங்களையும் அவங்கள பாதுகாப்பாக வச்சுட்டு நல்ல முறையில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் குழந்தையோட உடல்நலம், மனநலம், பிற்காலத்தில் சமூக நலம் எல்லாமே நல்லாயிருக்கும்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் திப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதி சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம்.

0: கொடுக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாகவும் விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப்பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்காக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய், யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி, யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில்

0: இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: ஆஹா,

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
6: என்ன ஜானு, சுற்றுலா போறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. தேவையான எல்லா ஏற்பாடையும் செய்யறதா நம்ம தோழிகிட்ட சொல்லிட்டு இருந்தியே, உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா?
7: எப்படி ஞாபகம் இல்லாம போகும், எந்நேரமும் சுற்றுலா போற நினைவுலயேதான் இருக்கேன். அதனால நம்ம செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் நல்லாவே ஞாபகம் இருக்கு சோனு.
6: எல்லா ஏற்பாடுகளையும் நல்லா செஞ்சிடலாம் ஜானோ. அதுல முக்கியமா சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளை சரிவர செய்யணும் இல்ல, ஏன்னா போற இடத்துல நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்ல.
8: நமக்கு சோறு தான் முக்கியம்.
7: ஆமா சோனு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்லா சமைச்சு எடுத்துக்கணும். முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னென்ன மாதிரியான சாப்பாடு செய்யலாம்னு கருத்து கேட்கணும் சோனு. அப்புறமா எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல அந்த சாப்பாடு பிடிக்கலன்னு பேசிட்டு இருக்க கூடாது.
6: ஆமா ஆமா, முன்னாடியே நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுத்துக்கணும்.
7: சரியா சொன்ன சோனு, நல்லா யோசிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கலந்து ஆலோசிச்சு சாப்பாட்டு விஷயத்த முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த முறை நம்ம மலை பிரதேசத்துக்கு சுற்றுலா போக போறோம். இதுவரைக்கும் நாம போனதெல்லாம் சமவெளி பகுதிகளுக்கு தான். ஆனா இந்த முறை மலைப்பகுதிக்கு போக போறோம். அதனால சாப்பாட்டை சரியான முறையில கொண்டு போகணும். 2 நாள் சுற்றுலாங்கிறதுனால தொடர்ந்து கடையிலேயே சாப்பிட முடியாது. நம்ம ஊர்ல இருந்து விடிய காலம் 5 மணிக்கு கிளம்புறதுனால நம்ம 3 மணிக்கு சமையலாளை வர சொல்லி சமைக்க தொடங்கிடலாம். அப்புறமா நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கணும் சோனு. ஒரு வாரமாகவே எனக்கு இந்த சாப்பாடு பேக் பண்ணுறதை நினச்சா ஒரே குழப்பமாக இருக்குது. எப்படி பேக் பண்ணலாம்? எல்லாருக்கும் மொத்தமாக பெரிய சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாமா, இல்லை தனித்தனியாக பேக் பண்ணலாமான்னு ஒரே யோசனை சோனு.
6: இதில் என்ன ஜானும் யோசனை இருக்குது? நீ இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிற. இப்போல்லாம் நிறைய பிளாஸ்டிக் பாக்ஸு, மலிவான விலையில அது அழக அழக பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதை வாங்கினமா பேக் பண்ணமா போயிட்டே இருக்க வேண்டியது தானே.
7: என்ன சொல்லணும், இவ்வளவு சாதாரணமா பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம்னு சொல்ற? இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கணும்னு எத்தனை டைம் சொன்னாலும் நாம எல்லாம் கேக்கிறதே இல்லை. பிளாஸ்டிக் பயன்படுத்தினா உடல் நலத்துக்கும் கேடு, சுற்றுப்புற சூழலுக்கும் கேடு. குறிப்பா சுற்றுலா போறவங்க சாப்பாட்டை பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணி கொண்டு வந்து சாப்பிட்டதும் கண்ட இடங்களில் தூக்கி போட்டுட்டு போகிறதால நம்ம பூமியோட இயற்கை அழகு கெட்டு போகிறதோட சூழல் ரொம்பவே மாசடையுது. முன்னெல்லாம் அழகான மரங்களையும் பூக்களையும் பார்த்து ரசிச்சுட்டு பயணம் பண்ணுவோம். இப்போ எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக், எல்லா இடங்கள்லையும் பிளாஸ்டிக் கொட்டி கிடக்கிறத பார்த்துட்டு பயணம் பண்ணும்போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பூமியில் இருக்க எல்லாருமே சுற்றுப்புற சூழல் மாசுபாடு பற்றி யோசிக்கிறதே இல்லை. இப்படியே போனால் இந்த பூமி சீக்கிரமாக சீரழிஞ்சிருமே. 6 அறிவு படைத்த மனிதர்கள் நல்லா சிந்திச்சு செயல்படலைன்னா எதிர்காலத்தில் மக்கள் மட்டும் இல்லை, எந்த உயிரினமுமே வாழ தகுதி இல்லாத இடமா இந்த பூமி மாறிடும். சுற்றுலா போறவங்க எல்லாரும் எங்க போனாலும் போற இடத்த அசுத்தப்படுத்தாம, முக்கியமா பிளாஸ்டிக்கை அங்கங்க வீசி மாசுபடுத்தாம இருக்கணும்.
6: என்ன ஜானோ, சாப்பிட்டு

0: பாடு பேக்கிங் பத்தி சின்னதா சொன்னதுக்கு இவ்ளோ பேசுற? கொஞ்சமா பேச சொன்னா நீ 1000 ரூபாய்க்கு பேசுவ போல. நம்ம கொண்டு போறதே ஒரு பிளாஸ்டிக் டப்பால, அதுல போய் என்ன வந்துட போகுது? இந்த பூமி மாசடைஞ்சிட போதா என்ன?
1: சோனு, நம்ம எல்லாருமே இப்படிதான் சின்ன விஷயம்னு நினைக்கிறோம். நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்துறத நிறுத்திட்டா இந்த பூமி நல்லா மாறிடுமான்னு எல்லாம் கேட்கறோம். ஒவ்வொரு தனி மனிதனும் அடுத்தவங்க பயன்படுத்துறத நிறுத்திட்டாங்களா அப்படின்னு பாக்குறத விட்டுட்டு நம்மளை நாம மாத்திக்கணும். மற்றவர்கள் மற்றவர்கள்னு சொல்லியே நாம ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணிட்டே இருக்க கூடாது. தனி மனித மாற்றம் சமூக மாற்றத்தோட அடிப்படைங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதனால நாம யாரையும் தப்பு சொல்லாம நம்ம நல்ல விஷயங்களை செய்யலாம். அதனால நம்ம யாரையும் தப்பு சொல்லாம நல்ல விஷயங்களை நாம செய்யலாம். ஓகேவா?
0: ஓகே ஜானு, இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை அறவே தவிர்த்திடலாம்.
1: சூப்பர் சோனு. முக்கியமா நம்ம சுற்றுலா போறப்போ சாப்பாட்டை வாழை இலையில வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இயற்கையை கண்டு ரசிக்கிறதுக்காக சுற்றுலா போற எல்லாரும் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த செயலையும் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தாலே இந்த பூமி ரொம்ப அழகானதா மாசற்றதா மாறி போகும். அழகான சுத்தமான பூமியை அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்க வேண்டியது நம்ம எல்லோரோட கடமை. சிந்திப்போம், செயல்படுவோம், சூழல் காப்போம்.
0: சுற்றுச்சூழலை காப்போம், இது சூழல் காப்போம்.

0: தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Valsa Williams.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:10.

இந்த நண்பகல் நேரத்தில் நமக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க வேண்டும் என்றால் நேயர்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு பிடித்த படம் பாடல் என்பதை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி 6368 07 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை இந்த நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். தர்மபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டிருக்காங்க குண்டலப்பட்டி ராஜேஸ்வரி அவர்கள். மனோ சுஜாதா குரலில், சிற்பி இசையில், வைரமுத்து வரிகளில், நாட்டாமை திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: முதல்
4: பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி,
5: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
7: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
6: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
7: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
6: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க பாலக்கோடு அன்பு டைலர். கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் தபால்காரன் தங்கை என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லதுதானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: நண்பகல் நேரத்துல கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, நேயர் விருப்ப நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் 1:25. தருமபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. சிந்தலப்பாடி சி ராஜேந்திரன் அவர்கள், ரவிசங்கர் வரிகளில், சிற்பி இசையில், உன்னிமேனன் குரல் வண்ணத்தில், வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி தருமபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும் கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788. சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
5: நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம் நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இந்த நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த படம் பாடலை கேட்க வேண்டுமா என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அஞ்சல் அட்டையில் உங்கள் பெயர் முகவரியை எழுதி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி 6368 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க கூத்தப்பாடியிலிருந்து வெங்கடேசன் அவர்கள். இளையராஜா இசையில் வாலி பிரைசூடன் வரிகளில் உமா ராமன் கே ஜே யேசுதாஸ் குரல் வண்ணத்தில் அரங்கேற்ற வேளை திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: சரி சரி
5: அண்ணா, 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
6: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
5: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
6: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
7: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
8: நண்பகல் நேரம் 1:39 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேயர் விருப்பம், நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. ஈரோடு விசயமங்கலம் பகுதியில் இருந்து குணசீலன் அவர்கள். இளையராஜா இசையில், வைரமுத்து வரிகளில், மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில். முதல் மரியாதை திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

தருமபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல் வழங்கிய மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மண். இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். டெல்லி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்.

0: வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினரின் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள காவல்துறையினர் தயாராக இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், குடிமக்களை மையமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றும், பெண்கள், ஏழை எளியோர், குழந்தைகளிடம் காவல்துறையினர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் பேரிடர்களை சமாளிப்பதிலும் காவல்துறையினரின் பங்கை அவர் எடுத்துரைத்தார். சிறந்த சேவை, ஒழுக்கம், தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக வழங்கப்படும் மிக உயரிய கௌரவ விருதான குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் விருதை பெறும் நாட்டின் 15 மாநிலமாகவும், வடகிழக்கு பகுதியில் 3 மாநிலமாகவும் சிக்கிம் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் வெளிப்படைத் தன்மையுடன் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிப்பீட்டு முறையில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை என்றார். எந்தவொரு மாணவரின் சந்தேகமும் தீர்வு காணாமல் விடுபடக்கூடாது என்பதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்வுகள் தொடர்பான முரண்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட கல்வி அமைச்சர், இதுபோன்ற விவகாரங்கள் வரும் காலங்களில் சரி செய்யப்படும் என்றார். வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய திரை வழி மதிப்பீட்டு முறைகளை சிபிஎஸ்இ அறிமுகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். 40 கோடி ஸ்கேன் செய்யப்பட்ட தேர்வு தாள்கள் திரை வழி மதிப்பீட்டு முறைக்கு முதல் முறையாக உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இம்முறை நடைமுறைக்கு வந்துள்ளதன் மூலம் மாணாக்கர் தங்களது ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்களின் பிரதிகள் மற்றும் மதிப்பெண்களை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்றார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் மக்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். கரீப் பருவத்திற்கான தேசிய வேளாண் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலங்கள் எதிர்கொள்ளும் எத்தகைய இடர்பாடுகள் அல்லது பிரச்சினைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் விரிவான கலந்தாலோசனை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். விவசாயிகளின் கடின உழைப்பு, மத்திய அரசின் திட்டங்கள், பிரதமரின் தொலைநோக்கு பார்வை, கொள்கைகள், நமது விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய விதை இனங்கள், மாநிலங்களின் அயராத முயற்சிகள் ஆகியவற்றின் விளைவாக விவசாய உற்பத்தியில் முந்தைய சாதனைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், அன்பு, சமூக நல்லிணக்கத்தை இந்நாள் கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், சகோதரத்துவமும் மகிழ்ச்சியும் சமூகத்தில் தழைத்தோங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். இத்தினத்தையொட்டி உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா, நெல்லை, தூத்துக்குடி காயல்பட்டினம், ராமநாதபுரம், கோவை, திருப்பூர், வாணியம்பாடி, தர்மபுரி, ராணிப்பேட்டை, திருச்சி உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தென்காசியில் நடைபெற்ற தொழுகை குறித்து எமது செய்தியாளர்.
1: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை. ஏராளமான பொதுமக்கள் அமைதியான முறையில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக புத்தாடை அணிந்து வந்து பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென்காசி, புளியன்குடி, சங்கரன் கோவில், செங்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணியில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இந்தியா சீனா எல்லை பாதுகாப்பு நிலவரம் திருப்திகரமாக இருப்பதாக இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. எல்லை பாதுகாப்பு தொடர்பான 35 கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிலையில் கிழக்காசியாவிற்கான இணைச் செயலர் தலைமையிலான இந்திய பிரதிநிதிக் குழு இக்கூட்டத்தில் பங்கேற்றது. இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட விவாதங்கள் பயனுள்ள வகையில் அமைந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநில

0: முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பொறுப்பேற்க உள்ளதாக அம்மாநில அரசின் சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹெச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா இல்லத்தில் இன்று காலை விருந்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு சித்தராமையா தனது ராஜினாமா கடிதத்தை இன்று பிற்பகல் ஆளுநர் மாளிகையில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். காங்கிரஸ் மேலிட உத்தரவிற்கு ஏற்ப இந்நடவடிக்கை என்றார். முன்னதாக திரு சித்தராமையா இல்லத்தில் நடைபெற்ற விருந்தில் துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், மாநில அமைச்சர்கள் பங்கேற்றார். மத்திய பல்கலைக்கழகங்களின் இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதி மற்றும் அடுத்த மாதம் 6-7ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முன்னதாக இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் பக்ரீத் பண்டிகை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம்

0: திரு சித்தராமையா இல்லத்தில் நடைபெற்ற விருந்தில் துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர். மத்திய பல்கலைக்கழகங்களின் இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதி மற்றும் அடுத்த மாதம் 6-7ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முன்னதாக இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் பக்ரீத் பண்டிகை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை நேற்று சந்தித்த முதலமைச்சர் தமிழக மீனவர் பிரச்சினை, மேகதாது அணை, தமிழ்தாய் வாழ்த்து உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் திலக், வரும் 11ஆம் தேதி நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் புதுதில்லி வரும்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்ட காணொலி பதிவில் மாநிலம் முழுவதும் விரைவு தொழில் மண்டலம் அமைக்கப்படும் என்றும், அடுத்த தலைமுறையினருக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் இன்று தாவியக்காவில் இணைந்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் வெற்றி பெற்ற 3 வாரங்களுக்குள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்திருக்கும் சூழலில் திரு வெல்லமண்டி நடராஜன் தற்போது இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் அனைவரும் வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ள நிலையில், திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் கமல் தற்காப்பு வழிமுறைகள் குறித்து எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில்,
2: வணக்கம், நான் டாக்டர் கமல், அஸ்துமாலஜி மற்றும் முதியோர் நல மருத்துவர். பல உள் உறுப்புகள் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமா இருக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர் இழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வெளியில போறோம் அப்படின்னா வந்து அந்த நேரத்துல கண்டிப்பா வந்து ஒரு தொடை பிடித்துக்கிட்டு போறது நல்லது. டைரக்டா வந்து சன்லைட்ல எக்ஸ்போஷர் ஆகாம, அதாவது ஒரு 11 மணிலிருந்து 4-4.5 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வெப்ப அலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். டைரக்ட் எக்ஸ்போஷரை வந்து குறைக்கிறது நல்லது. அது மாதிரி தண்ணி குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது 3-3.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். நமக்கு வரக்கூடியது ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்லை ஹீட் வேவின் பாதிப்புகளா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உயிரிழப்புகளையோ இதனால் வரக்கூடிய அசௌகரியங்களையோ நம்மளால் தவிர்க்க முடியும்.
0: ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்ட 1900 கன அடி தண்ணீர் இன்று மாலைக்குள் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆரன்புதூர் பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து 6 கிலோ போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டெக்கேரி யூசுகி இணை சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்துவும் ஆடவர் பிரிவில் லக்ஷ்யா சென்னும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினர் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவாக திருவண்ணாமலை மாவட்டத்தில், குறிப்பாக கீழ்பெண்ணாத்தூர் கிராமத்தில் 81.1 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 41.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தர்மபுரியில் 23.0 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளான உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.

0: விவசாயி.
1: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.
0: கடவுள் என்னும்

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

நேயர்களின் கனிவான கவனத்திற்கு பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் வாழையில் உர மேலாண்மை உரையினை வழங்குகிறார் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெயகணேஷ் அவர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.

0: விவசாய அரங்கம்.
1: என்னப்பா ராஜேஷு, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நல்லா இருக்கியா?
2: சொல்லுங்க சுரேஷு, நல்லா இருக்கேன். நான்
1: எப்படி விவசாயம்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன போட்டிருக்கீங்க?
2: அதுவா, நாங்கள் வாழை போட்டிருக்கோம்பா. வாழை போட்டு தண்ணியெல்லாம் விட்டுருக்கேன், ஆனால் என்ன உரம் போடணும்னு தெரியல சரியா.

0: ஓ அப்படியா?
1: ஆ
0: எப்படி வாழையெல்லாம் வளர்ந்துருக்கா இல்லை ரொம்ப தண்ணியால் ரொம்ப வாடி போயிருக்கா?
1: இந்த தண்ணியெல்லாம் இருக்குது, அதுக்கு சரியான உரம் போடுறதுக்கு எனக்கு தெரியல, யார்கிட்ட கேட்கணும்னு சரியான வழிமுறையும் தெரியல. அதான் யோசிச்சுட்ருக்கேன்ப்பா என்ன பண்ணலாம்.
0: ராஜேஷ், நம்ம தர்மபுரி எஃப்எம்ல இன்னைக்கு 2 மணிக்கு விவசாய அரங்கத்தில் வாழையில் உரத்தை வந்து எப்படிலாம் போடணும் வாழைக்கு அப்படின்னு வாழை உர மேலாண்மையை குறித்து ஒரு பேராசிரியர் ஒருத்தர் வந்து பேசுகிறாருப்பா.
1: அப்படிங்களா? பேர் அவர் யார்?
0: அவரா? அவர் வந்து வாழையில் உர மேலாண்மை குறித்த அந்த உரையினை வழங்குபவர் அம்மா சமுத்திரத்தை சார்ந்த நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெயகணேசுப்பா.
1: அப்படியாப்பா, நல்லது நல்லது. அதை நான் கேட்டுட்டு அதை நான் ஃபாலோ பண்ணி உரத்தை நல்லா போட்டு நான் வாழையை நல்லா விளைவிச்சுக்கிறேன்.
0: ஆமாம் ராஜேஷ், நீ கேட்டதோடு மட்டும் இல்லாமல் உன் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணுற எல்லாருக்கும், குறிப்பாக அந்த வாழை விவசாயம் பண்ணுற எல்லாருக்கும் நீ இந்த தகவலை சொல்லு.
1: கண்டிப்பாக்கா, கண்டிப்பாக.
0: ஆமாம், நிறைய மகசூல் எடுக்கலாம்ப்பா, உரத்தை குறித்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறாரு, நீ கேட்டுட்டு எனக்கு தகவல் சொல்லுப்பா.
1: சரிப்பா, நல்லது, ரொம்ப நன்றி.
0: அன்பிற்கினிய நேயர்களே, இனிய வணக்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் வாழையில் உர மேலாண்மை உரையினை வழங்குகிறார் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெயகணேஷ் அவர்கள்.
2: வாழை விவசாயிகளுக்கு அன்பு வணக்கங்கள். வாழைக்கு எப்படி உரம் போட்டுட்ருக்கீங்கிறது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, முதல் அடி உரம் இடுவீங்க, அப்புறம் 45 நாள், அப்புறம் 90 நாள், அப்புறம் 135 நாள், 180 நாள். இது எல்லா நாள்லையும் நைட்ரஜனும் பொட்டாசும் இடலாம். ஆனால் வாழையில் வேர் முழுவதும் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது அடி உரமாகிய பாஸ்பரஸ், யூரியா, சூப்பர் பாஸ்பேட், மியூரேட்டா, பொட்டாஸ். ஒரு மரத்துக்கு அந்த மண்ணின் தன்மையை பொறுத்து, மண்ணின் அமிலக்காரத்தன்மை, மண்ணில் இருக்கக்கூடிய யூரியா, பாஸ்பரஸ், பொட்டாஸுடைய தன்மையை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் ஒரு மரத்துக்கு 200 கிராம் யூரியா, 100 கிராம் பாஸ்பரஸ், 300 கிராம் பொட்டாஷ் என்ற அளவில் சொல்லுவாங்க, பிரிச்சிட சொல்லுவாங்க. பொதுவான சத்து சம்மந்தப்பட்டது எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. போரான்ங்கிறது நுனிக்கருகள் நோயை வருவதை தவிர்க்கும். ரெண்டாவது போரான் என்ன செய்யணும்னா, பழங்களோ அல்லது குறும்பு விழுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி விழுதை தடுக்கும். வாழையில் மெக்னீஷியம், ஜிங்கு, போரான், இரும்பு, காப்பர், இது எல்லாத்தையும் கலந்து பனானா சக்தின்னு சொல்லுவாங்க. வாழை சம்பந்தப்பட்ட தோட்டக்கலை விவசாயிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நுண்ணூட்டச்சத்து கலவை தான் வாழை சக்தின்னு சொல்லக்கூடியது. இது எங்கே கிடைக்கும்னா, தேசிய ஆராய்ச்சி நிலையம் திருச்சிராப்பள்ளியிலும் கிடைக்குது, மற்றும் கேவிகேன்னு சொல்லக்கூடிய வேளாண் பயிற்சி நிலையங்கள்னு சொல்லுவாங்க, கிருஷி விகேன் கேந்திரான்னு சொல்லக்கூடிய மத்திய வேளாண் அலுவலகங்களையும் கிடைக்குது. இந்த பானாசக்தி எப்படி பயன்படுத்தணும்னா, 2 கிலோ பாக்கெட் பானாசக்தி பவுடரை ஒரு பிளாஸ்டிக்கில், எப்பயுமே பூச்சிக்கொல்லியோ களைக்கொல்லியோ பூசணக்கொல்லியோ எந்த ஒரு வேதியியல் சம்பந்தப்பட்ட பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் வாளியை பயன்படுத்துவது நல்லதுங்க. இரும்பு வாளிகளை தயவு செய்து பயன்படுத்துவதை தவிருங்கள். 20 லிட்டர் தண்ணீர் கூடிய பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கிறோம், அதில் வாழை சக்தின்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை கரைக்கிறீங்க. 5 எலுமிச்சம்பழ சாத்தை புளிஞ்சு வைக்கிறீங்க, நன்றாக ஊற வைக்க வேண்டும். அப்படியே 2 நாள் அப்படியே விட்டுருங்க. 3 நாள் பார்த்தீங்கன்னா, அந்த தெளிஞ்ச நீரை மட்டும் தனியாக எடுத்து வைக்கணும். அடியில் தங்கியிருக்கூடிய கசடு மாதிரி இருக்குங்களே, அதை வளர்ச்சி குன்றி ஏதாவது வாழை இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு அந்த இதை இட்டுருங்க, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த 20 லிட்டர் தண்ணீரை சொல்யூஷன் சொல்லக்கூடிய திரவம் மாதிரி இருக்குல்ல, இந்த வாழை சக்தியுடைய இதப்பட்ட திரவம், இந்த திரவத்தை 80 லிட்டர் தண்ணீருடன் கலந்து வாழைக்கு தெளிக்கும் பொழுது வாழையில் சம்மந்தப்பட்ட அனைத்து நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளும் நிவர்த்தி ஆகும். எனவே இந்த வாழை சக்தி என்ற நுண்ணூட்டச்சத்து கலவையை தயவு செய்து பயன்படுத்தாமல் இருக்காதீர்கள். இதை பயன்படுத்தும் பொழுது வாழையுடைய பூ மற்றும் மகசூல் அனைத்தும் அதிகரிக்கிறது, அறிவியல் பூர்வமாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது மிகச்சிறந்த நுண்ணூட்டச்சத்து கலவை. நான் அடுத்தது சொல்கிறது அர்கா பனானா ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இது எங்கே கிடைக்குதுன்னா, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூரில் கிடைக்கும். இதை எப்படி வாங்கலாம்? ஒன்று, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை நம்ம தொடர்பு பண்ணி வாங்கலாம், அல்லது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிருஷி விகேன் கேந்திரா என்று சொல்லக்கூடிய வேளாண் பயிற்சி நிலையங்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் அவர்கள் தகுந்த வழி காட்டுவார்கள். அர்கா பானா ஸ்பெஷல், இதுலேயும் துத்தநாகம் இருக்குது, போரான் இருக்குது, இரும்பு இருக்குது, மெக்னீஷியம், காப்பர், இந்த மாதிரியான நுண்ணூட்டச்சத்துக்குடைய கலவையாக காணப்படுது. இது நீரில் எளிதில் கரையக்கூடியது. இதை தெளிப்பதன் மூலம் வாழையுடைய பூ மற்றும் காய் எல்லாமே பெருசாகும். இந்த அர்கா பனானா ஸ்பெஷலுங்கிற இந்த நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு மூன்று முதல் ஐந்து கிராம் வரைக்கும் கூட, அஞ்சாவது மாசம் ஆறாவது மாசம் ஏழாவது மாசம் தெளிக்கலாங்க. எவ்வளவு கான்சன்ட்ரேஷன், 10 லிட்டர் தண்ணி 20 கிராமுக்கு மேல கூட போக வேண்டாங்க, 50 கிராம் வரைக்கும் கூட விவசாயிகள் தெளிக்கிறாங்க.

கிராம் முதல் 50 கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய அர்கா பனானா ஸ்பெஷல் என்ற சொல்லக்கூடிய நுண்ணூட்டு சத்துல கலவையை நம்ம தெளிப்பதன் மூலம் நுண்ணூட்டு சத்து குறைபாடுகளை தவிர்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொட்டாஷ் அதிகமாக, அதாவது 300 கிராம் ஒரு மரத்துக்கு அப்ளை பண்ணுறப்ப நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும். வாழையில் பூச்சி நோய் நூற்புழு தாக்குதல் மற்றும் வறண்ட நிலை தாக்குதல், வறண்ட நிலைனா வறட்சி காலங்களை தாங்க, இது அத்தனைக்குமே பொட்டாஷ் வரும். இந்த செடிக்குன்னு சொல்ல எல்லா செடிகளுக்கும் பொட்டாஷ் அதிகமாக இடுதல் வேண்டும். அதிகமாக இடணுங்கிற வார்த்தை என்னென்னா, அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவில் இருக்கக்கூடிய பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். நைட்ரஜனை எக்காரத்தை கொண்டும் வாழைக்குன்னு சொல்லலை, எந்த உரங்களுக்கு அதிகமாக போட்டாலும் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக வரத்தான் செய்யும். ஒவ்வொரு முறையும் நெல் விவசாயிக்கு சொல்லுவாங்க, அரை மூட்டை யூரியாவுக்கு மேலே ஒரு தடவை போடாதீங்க, 1.5 மூட்டை யூரியா போட்டிங்கன்னா கூட வெவ்வேறு நிலையில் மிக முக்கியமான காலங்களில் போடுங்க, ஆனால் ஒரு தடவை போடுறப்ப 1.5 மூட்டை யூரியா போடாதீங்க, 22.5 கிலோன்னா அதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே வாழைக்கு இதே நிலைமை தான். இந்த நுண்ணூட்டச்சத்து கலவையை விவசாயிகள் யாருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அலுவலரோ தோட்டக்கலை அலுவலரோ தோட்டக்கலை இணை இயக்குனர் துணை இயக்குனர் இவருடைய அறிவுரை இல்லாமல் கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்காமல் அங்கீகரிக்கப்பட்ட இவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையைப்படி பயன்படுத்தி பயன்பெறுங்க. ஒரு சில நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பற்றி மட்டும் பார்ப்போம். நைட்ரஜன் சத்து குறைபாடு, தலைச்சத்து குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதிர்ந்த இலையில் இலை மஞ்சளாகும். அதை விட மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த ரோசிட்டின்னு சொல்லுவாங்க, பூங்கொத்து கொடுப்பாங்க தெரியுங்களா, அது மாதிரி வாழையுடைய கொலைகள் எல்லாமே கொலைத்தல்ற அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பகுதி அது எல்லாமே வி ஷேப்பில் தொடர்ந்து இருக்குங்க. இந்த மாதிரி வாழையுடைய தண்டு பகுதியிலேருந்து இதாகக்கூடிய வாழை இலைகள் எல்லாமே தொடர்ந்து பூங்கொத்து மாதிரி நிற்கும், மேலே எழும்பி வளராது. இது வைரஸ் தாக்குதல் இல்லைங்க. அந்த வாழை இலையிலேருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு தண்டு பகுதிக்கு நடுவில் உள்ள பகுதி இடைவெளி விட்டால் தானே குளத்தல்றதுக்கு வசதியாக இருக்கும். இந்த குளத்தல்வதற்கே வசதியே இல்லாமல் போயிருங்க. தெரிஞ்சுக்கோங்க, வாழை இலையில இலைகள் மஞ்சளாகுது. அது மட்டும் இல்லாமல் வாழையுடைய தண்டு பகுதியிலேருந்து வாழை மட்டை விரியுது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் எந்த ஒரு இடைவெளியுமே இருக்காது, பார்ப்பதற்கு அனைத்தும் ஒன்று போல் வி ஷேப்ல வச்ச மாதிரியே இருக்கும். அப்படின்னா நடுவுல இடைவெளி இருந்தால் தானே தண்டு வளரும். இதுதான் தலைச்சத்து குறைபாடு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நம்மளுடைய மண்ணில் பொறுத்த வரைக்கும் தலைச்சத்து குறைபாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது மணிச்சத்து குறைபாடுனா என்ன, பாஸ்பரஸ். அடி உரமா பாஸ்பரஸ் போடணும்னு சொன்ன பார்த்தீங்களா, பாஸ்பரஸ் எப்பயுமே வேருக்கு நல்லது. வேர்கள் நன்றாக வளர்ச்சி அடைவதற்கு கண்டிப்பாக சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டோ டையமோனியம் பாஸ்பேட்டோ, டையமோனியம்னாலே அதுலேயும் நைட்ரஜன் சத்து இருக்குங்க உங்களுக்கு தெரியும், இதில் ஏதாவது உரங்களை நம்ம போடணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் மணிச்சத்து குறைபாடு என்ன ஆகும், வேர்களுடைய வளர்ச்சி குறையும். வாழை இலை காற்றுல எப்படியும் கிழிஞ்சிருதுங்க. அதிகமான மணிச்சத்து குறைபாட்டினால தான் இலைகளுக்கு நடுவில் நிறையா விரிசலாகி இலை ஃபுல்லாக கிழிந்து காணப்படும். இதை கவனத்தில் கொள்ளுங்க, இது மணிச்சத்து. அடுத்தது பொட்டாசியம் சத்து குறைபாடு. பொட்டாசியம் சத்து குறைபாடு எப்போ வரும்னா, மேல் பகுதியில் உள்ள இலைகள் மஞ்சளாகாது, முதிர்ந்த இலைகள் அனைத்தும் மஞ்சளாகும். மஞ்சளாகி கடைசி வரைக்கும் வாழையில் இருக்கக்கூடிய வாட நோய் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்காது. என்ன ஆகும்னா, இந்த மஞ்சள் இலைகள் எல்லாமே பழுப்பு நிறமாகி பழுப்பு கடைசியில் கருகியது போன்று காட்சி அளிக்கும். இந்த கருகியது போன்று காட்சி அளித்து தொங்கும், அதில் பூசண தாக்குதல் அதிகமாக உண்டாகும். அந்த பூசண தாக்குதலால் மரம் ஒருவேளை இறப்பு நிலையை அடைவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. இதைத்தான் விவசாயிகள் எதோடு ஒப்பிட்டுக் கொள்வார்கள் என்றால், மட்டை காய்ச்சல் நோய் சிக்கோட்டக நோய் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. மட்டை காய்ச்சல் நோய் ஒரு பூசண நோய், இது சாம்பல் சத்து குறைபாடு. மட்டை காய்ச்சலில் சின்னோண்டு புள்ளி உருவாகி கடைசியில் எல்லா புள்ளிகளும் ஒன்றிணைந்து தான் மட்டை காய்ச்சலாக நோயாக இருக்கும். இந்த புள்ளி உருவாகாது, ஃபுல்லாகவே முதல்ல மஞ்சளாகுது, அப்புறம் பழுப்பாகுது, அப்புறம் ஃபுல்லாகவே கருகிறது. சாம்பல் சத்தையும் சிக்கோட்டக்காய் இலைப்புள்ளி நோயும் தயவு செய்து குழப்பி கொள்ள வேண்டாம். அடுத்தது மற்ற சத்தத்தை பற்றி சொல்கிறாங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துங்க. இந்த கால்சியம் சத்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, இலைகள்லாம் சிறுத்துறோம், செடி தளர்ந்து வளராது, ஒவ்வொரு இலையும் சின்ன சின்ன இலையாக இருக்கும். இது பார்க்கறதற்கு முடிக்கொத்து நோய் போன்று காட்சி அளிக்கும். முடிக்கொத்து நோயினுடைய தாக்குதலை எளிதில் கண்டுவிடலாம். ஏனென்றால் இலைகள் வளர்ச்சி மட்டும் கிடையாது, செடி முழுவதுமாக தடைப்பட்டு காணப்படும். ஆனால் இலை ஃபுல்லாக ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, செடி ரொம்ப உயர்வாக வளர மாட்டேங்குதுன்னா அது கால்சியம் சத்து குறைபாடு. மறந்துடாதீங்க, நம்மளுக்கு தெரியாது இல்லை, கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி 12 முதல் 15 சொல்கிறாங்க இலைகள் இருக்கணும்னு. கொலை தள்ளினதுக்கப்புறம் 10 வாழை இலை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நல்லா பெரிய பழமாக நல்ல சாகுபடியோடு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதாங்க அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடியது. அதாவது கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி 12 முதல் 15 இலைகள் இருக்கணும், கொலை தள்ளினதுக்கப்புறம் குறைந்தது 10 இலைகளாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இது அத்தனைக்குமே பனானா சக்திங்களோ இல்லை அர்கா பனானா

ஸ்பெஷல்னு சொல்லணும் பார்த்தீங்களா, இந்த இதை வாங்கி நம்ம போட்டாலே போதும் இந்த கால்சியம் சத்து குறைஞ்சிரும். அடுத்து கந்தக சத்து குறைபாடு, சல்ஃபர்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா, வாழையுடைய இலை கலர் பச்சையாக இருக்கும், ஆனால் எங்கர் இலைன்னு சொல்லக்கூடிய இளமையான இலைகள் எல்லாமே பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி வரும், பின்னாடி அது நல்ல இதாயிரும். வாழையுடைய முத இலைக்கு என்ன பேர்னா சிகார் இலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இலை வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், வாழை இலத்துடைய பச்சையாக மாறிடும். ஆனால் கடைசி வரைக்கும் கந்தகச்சத்து குறைபாட்டினால் இருக்கக்கூடிய வாழையுடைய இலைகள் வந்து அந்த பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, குறைந்த பச்சையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கந்தகச்சத்து குறைபாடு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து மெக்னீசியம் சத்து குறைபாடு, மெக்னீசியம் சத்து குறைபாடுலையும் பாஸ்பரஸ் சத்துக்கு சொன்ன மாதிரி அதிகமாக இலை கிளியும், இலையுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து மஞ்சளாகும். அது எப்படி இருக்குன்னா கோடு கோடாக நிற்கும், நடுநரம்பு தவிர மற்ற பகுதிகள் எல்லாமே இந்த மாதிரி மாற்றம் அடையும். சாம்பல் சத்து இலையில கீழ்ப்பகுதியிலேருந்து முழுமையாக மஞ்சள் நிறமாற்றம் அடையும். இது அப்படி இல்லை, வாழை இலையில நடுநரம்பு பெரிய நரம்பாக இருக்கும், அப்புறமா ஒவ்வொரு நரம்பு சின்ன சின்ன நரம்பு இருக்கும். இந்த நரம்புகளுக்கு இணையாக மஞ்சள் நிற கோடுகளும் வாழை இலையில முழுவதுமாக கிழிந்து காணப்படுவதும் மெக்னீசிய சத்து குறைபாடு. இதெல்லாம் தனியாலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஒரு மரத்துக்குன்னா 200 கிராம் மெக்னீசியம் சல்ஃபேட் கீழே விடணும் அப்படின்னு நம்ம பார்ப்பதை விட ஒரு 300 சத்து கலவையாக இந்திய அரசு ஆராய்ச்சி நிலையங்கிருந்து பெறப்பட்ட உரங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் இந்த 300 சத்து குறைபாடை நாம் தவிர்க்கலாம். அடுத்தங்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா போரான் சத்து. இந்த போரானுடைய சத்து குறைபாடு எப்படி இருக்கும்னா, மேல் பகுதியில் இருக்கக்கூடிய நடுநரம்பு பகுதி நல்லா வளர்ந்துருக்கும், ஆனால் பக்கத்தில் கூடிய வாழையுடைய இலப்பரப்பளவு குறைந்து காணப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். போரான்ங்கிறது தென்னைக்கு எலுமிச்சைக்கு போடுற மாதிரி இதுலேயும் கலந்துருக்கும், இந்த பானா சக்தியிலேயோ இல்லை பானா ஸ்பெஷல்னு சொல்லக்கூடிய இதுலேயோ. அடுத்து தாமிர சத்து குறைபாடு, தாமிர சத்து குறைபாடு பொறுத்த வரைக்கும் இலைகள் முழுவதும் வாடியது போன்று காட்சி அளிக்கும். அதாவது வாழை முதல்ல எமர்ஜி ஆகிறப்ப இப்படி இருக்கும், அப்புறமா இப்படி எப்பையும் போல அப்படி சாஞ்ச மாதிரி நிற்கும். ஆனால் எப்பயுமே வாழையில தோன்ற ஆரம்பிக்கிற பட்சத்திலேயே வாடியது போன்று காட்சி அளித்தால் அது தாமிர சத்து குறைபாடு, சரிங்களா. அடுத்து இரும்பு சத்து குறைபாடு, பொதுவாக இந்த உவர் நலம் அதிகமாக உப்புத்தன்மை உடைய நிலங்களில் தான் இரும்பு சத்து குறைபாடு அதிகமாக காணப்படும். ஒவ்வொன்றுக்கும் மெக்னீசியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சத்து குறைபாடுக்கு இரும்பு சத்துக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிறத விட நம்ம பனனா சக்தி அல்லது அர்கா பனனா ஸ்பெஷல் என்ற 300 சத்து கலவையை பயன்படுத்துவதன் மூலம் நாம் இந்த 300 சத்து குறைபாடுகளை தவிர்க்கலாம். பனானா சக்தியாக இருக்கட்டும் அல்லது அர்கா பனானா ஸ்பெஷலாக இருக்கட்டும், இது ரெண்டு 300 சத்து கலவைகளுக்கும் எந்த விஷத்தன்மையும் கிடையாது. இப்பொழுது கடைசியாக கூறுவது என்னவென்றால், வாழைக்கு அடிவுரத்திலிருந்து மேலுரம் வரை உங்களுடைய மண் பரிசோதனை செய்துவிட்டு ஒரு மரத்திற்கு இவ்வளவுன்னு என்று தீர்மானிப்பார்கள். 200 கிராம் யூரியா, 60-100 கிராம் வரைக்கும் பாஸ்பரஸ் போவாங்க, 300 கிராம் வரைக்கும் பொட்டாஷ் போவாங்க, பிரித்து போட சொல்லுவாங்க. அதை வேளாண் அலுவலர்கள், தோட்ட அலுவலர்கள் மற்றும் இணை இயக்குனர், துணை இயக்குனர், வேளாண் தோட்டக்கலை அலுவலர்களை கேட்காமல் நாம் உரக்கடைகளை சார்ந்து வாழ்வதை தவிர்த்துவிட்டு முழுவதுமாக இவர்களுடைய அறிவுரைகளை கேட்டே முழுமையாக பயன்பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அர்கா பனானா ஸ்பெஷல் மற்றும் பனானா சக்தி இந்திய அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து வெளியிடக்கூடிய ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு அறிவுரையாகும். இதை ரெண்டுமே நீங்கள் உங்களுடைய மாவட்ட கிருஷி விகேன் கேந்திரா என்ற அலுவலகங்களில் போய் பெற்றுக்கொள்ளலாம். விலையின் அளவு மாறுதலுக்கு உட்பட்டது, ஆனால் இந்த பவுடர் போன்ற பாக்கெட்டுகளோ இல்லை திரவப் பொருட்களோ பக்கத்தில் உள்ள மாவட்ட அலுவலகங்களை இது பண்ணுறப்ப அவங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டியாகவும் தொலைபேசி எண்ணையும் கொடுத்து அவங்க இருந்து வர செய்வாங்க, உங்களுக்கு இதாகும். அதனால் எக்காரத்தை கொண்டு 300 சத்து கலவையோ உரம் போடுறப்ப மட்டும் அதிகமாக போடாமல் அறிவிக்கப்பட்ட அறிவுரைகளை பயன்படுத்துமாறு வாழை விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன்.

இன்னைக்கு முதலாவதா தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, போன்சாய் மரம் வளர்ப்பை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன போன்சாய் மரம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க இன்னைக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மரங்கள் வந்து இயற்கையோட வரங்கள் தான் சொல்லணும். பெரிய அளவில் வளரும் மரங்களை வீட்டுக்குள்ள சிறிதாக வளர்த்து அதனுடைய அழகை ரசிக்க உருவான ஒரு கலை தான் இந்த போன்சாய். சீனாவில் பென்சிங் என்ற பெயரில் சுமாராக 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி பின்னர் ஜப்பானுக்கு இந்த கலை பரவியதான். ஆதிகாலத்தில் மருத்துவ மூலிகைகளை பாதுகாக்கவும் அழகுக்காகவும் சிறிய தட்டுகளில் வளர்க்கப்பட்டுதான் பிரபலமடைந்தது இந்த போன்சாய் செடி வளர்ப்பு. சரி, நான் போன்சாய் போன்சாய்னு சொல்றேன், அதனோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சீன மொழிகளில் போன் என்றால் தொட்டி அல்லது தட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாய் என்றால் மரம் அல்லது செடி என்று அர்த்தமா. இதுதான் கால வாக்கில் உலகம் முழுவதும் போன்சாய் என்ற பெயரில் பரவிட்டான். சரி, இப்போ பேரோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தமிழகத்துக்கு ஏற்ற போன்சாய் மரங்கள் என்னென்ன இருக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக போன்சாய் மரங்களுக்கு சிறிய இலையும் வடிவமைக்க எளிதான தண்டு பாகும் உடைய மரங்கள் தான் தேவைப்படுமா. நம்முடைய தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப ஆல், அரசு, வாகை, வேம்பு, புங்கம், புளி, கொன்றை, நாவல், சப்போட்டா

தாக்கங்களும் ஜப்பானிய மேபில் போனிடெயில் பாம் போன்ற வெளிநாட்டு ரகங்களும் வளர்க்க ஏற்றதான். இந்த போன்சாய் வளர்ப்பு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன்சாய் வளர்ப்பில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரித்தல் மற்றும் வடிவு அமைத்தல் தான் இதனுடைய முக்கியமான தொழில்நுட்பமா. பெரிய மரத்தை சிறிய தொட்டியில் சிறிய தோற்றத்தில் வளர்ப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயமாங்க. இதுக்கு வந்து நிறைய பொறுமையும் அடிப்படையான அறிவும் பராமரிப்பும் தெரிந்தால் மட்டும்தான் இதை வளர்க்க முடியுமா. இப்போ இதுக்கான வளர்ப்பு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய தொட்டியில் முதல்ல வந்து ஒரு செங்கல் துண்டு, அது கூட மக்கிய சாணத்தை உரமிடணும். அதில் வந்து வேர்கள் கத்தரிக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்திய சிறிய தாவரங்கள் நட்டு அதனை பராமரிக்கணும். தேவைக்கு ஏற்ப தான் இதுக்கு வந்து நீர் விடணும். நீரை வந்து எக்காரணம் கொண்டும் அதில் தேங்க விடாமல் பார்த்துக்கணும். இது பெரிதாக வளராமல் அடிக்கடி நம்ம அதை வந்து கத்தரித்தும் வேர்களை அப்புறப்படுத்தியும் பராமரிக்கணும். இது வீடுகளில் வந்து உட்புற அலங்காரத்திற்காக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 100 முதல் 200 வயதான மரங்களையே செடிகளையோ இதில் வளர்க்கலாம். வயது கூட கூட இதனுடைய மதிப்பானது உயர்ந்து கொண்டே போகுமா. சரி, இவ்வளோ நேரம் இந்த போன்சாய் மரங்கள் வளர்க்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடுகளில் இயற்கை வனம் போன்ற அமைப்பை உருவாக்குமா, நேர்மறை ஆற்றலை உருவாக்குதான். அதே மாதிரி இன்டோர் டெக்கரேஷனுக்கு இது ரொம்பவும் ஏற்றதான். தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, ரோஜா செடி பூத்து குலுங்க என்ன செய்யணும், அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ரோஜானாலே ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய வீடுகளில் பார்த்துருக்கோம், நிறைய பேர் தொட்டியில் கலர் கலரான ரோஜா பூவெல்லாம் வளர்த்துட்டு தான் வர்றாங்க. நம்மளும் வாங்கி வளர்ப்போம். சில நேரம் அது சில வீட்டில் நல்லா பூக்கும், சில இடங்களில் அதோட பூக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அந்த ரோஸ் செடியில் நம்ம வேற ஏதாவது உரம் போட்டோ எப்படியாவது பூ பூத்துறாதா அப்படின்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து தான் அதை வளர்த்துட்ருப்போம். அவங்களுக்கான செய்தி தான் இன்னைக்கு, பூக்களின் ராஜா வந்து ரோஜா. இந்த செடியை வந்து வீடுகளில் தொட்டிகளையும் வைக்கலாம், இல்லைன்னா சிறிய தோட்டங்களை நம்ம மண்பகுதிகளை கூட வச்சு வளர்க்கலாம். சரியான வடிகால் வசதியும் ஊட்டச்சத்தும் இருந்தால்தான் இது நல்லா வளரும். இந்த ரெண்டும் சரியாக செடிக்கு கிடைக்கலன்னா இலைகள் வந்து பழுத்து மஞ்சள் நிறமாக மாறி பூ பூப்பது கூட குறைஞ்சிருமா. இதனுடைய நறுமணமும் பூக்களின் அழகும் நம்முடைய மனத்தை வந்து எப்பொழுதுமே ரம்யமாக வச்சுருக்கோம். ரோஜாவில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. நம்ம நாட்டு ரகங்கள், அதேமாதிரி ஹைப்ரிட்ஸு, எல்லா வகைகளுமே இருக்குது. மஞ்சள், ஆரஞ்சு, ரெட் ரோஸு, லைட் ரோஸு, ஒயிட் ரோஸுன்னு நிறைய கலர் இருக்குது. சரி, இப்போ ரோஜா செடி பூத்து குலுங்கணும், அதுக்கு என்ன செய்யலாம்னா, இயற்கையான முறையில் எளிதாக செய்யக்கூடிய வழிமுறைகள் தான். அதாவது நன்கு பழுத்த நாட்டு வாழைப்பழத்தை அதனுடன் 2 தேக்கரண்டி மரசாம்பல், இதுக்கு தேவையான அளவு புளித்த மோர், கொஞ்சம் போல நாட்டு சர்க்கரை, இதையெல்லாம் சேர்த்து 1 லிட்டர் தண்ணீரில் கலக்கணும். இதை அப்படியே 24 நேரம் வச்சிருந்து காலை அல்லது மாலை நேரத்தில் செடிகளின் தூரில் வந்து நல்ல நனையும்படி அதை அப்படியே ஊற்றிடணும். இந்த உரக்கரைசல் இலைகளின் மீது தெளிக்கக்கூடாது. கவனமாக நோட் பண்ணிக்கோங்க, செடியோட தூரில் தான் தெளிக்கணும். இவை ரோஜா செடிகளின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து கரைசலாம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகளின் வேர்பாகத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும். செடிகளின் வளர்ச்சி குன்றிய நிலையில் இருந்தால் 19:19:19 உரத்தை நீரில் கரைத்து தெளிக்கலாம். ரோஜா செடிகள் ஓரளவு தான் சூரிய ஒளியில் இருந்தால் போதுமானது, அப்போதான் நல்ல பூக்கும். நிழலிலும் இருக்கக்கூடாது. பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் மருந்தை தெளிக்கலாம். இது மாதிரியாக செஞ்சு வந்தாலே போதும், பூ பூத்து குலுங்க ஆரம்பிச்சிடும். பூக்காத செடிகள் கூட பூக்க வைக்குது இந்த எளிய குறிப்பு. அதனால நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி உங்கள் ரோஜா செடியை நல்லா பூக்க வைங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற செய்தி என்னன்னா, அழிந்து வரும் அழுங்கு, அதாவது எறும்பு தின்னியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். காட்டின் காவலாளிகள் அல்லது இயற்கையின் பூச்சிக்கொல்லின்னா இதை சொல்லுவாங்களாம். இவை வந்து பாலூட்டி இனமா, பார்ப்பதற்கு பூனை அளவில் இருக்குமா. இந்த அரிய விலங்கு ஆபத்தை உணர்ந்தால் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க தன்னை ஒரு இரும்பு கூண்டு போல சுருண்டு கொள்ளும் இயல்புடையதான் இந்த எறும்பு தின்னி. உலகில் இதுவரை 8 வகையான அழுங்குகள் உள்ளனவா. ஆசியாவில் மட்டும் 4 இனங்கள் இருக்கிறதாம். அவைகளில் இந்தியாவில் காணப்படுவது இந்திய அழுங்கு என்பதாம். இவை இந்தியா, இலங்கை, நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகளில் சமவெளி மற்றும் மலைகள் போன்ற இடங்களில் காணப்படுதாம். இவை வந்து வறண்ட புதற்காடுகள், வெப்பமண்டல காடுகளிலும் வாழ்கிறதாம். எறும்பு தின்னியின் அமைப்பு எப்படி இருக்குன்னா, இதோட தலையே தவிர அனைத்து உறுப்புகளும் கடினமாக

செதில்கள் போன்ற தோள்களால் மூடப்பட்டிருக்குமா. நீண்ட வால் மற்றும் உறுதியான செதில்கள் போர்த்திய வண்ணம் காணப்படுமா. ஆண் எறும்பு திண்ணியை விட பெண் எறும்பு திண்ணிகள் அளவில் ரொம்ப சிறியதான். இவை வந்து 15 முதல் 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழுமா. இவற்றின் நீண்ட நாக்கு மூலமாக எறும்புகளையும் பூச்சிகளையும் தூரத்திலிருந்தே பிடித்து உண்ணக்கூடியவையாம். இதற்கு பார்வை திறன்கிறது ரொம்பவே குறைவான். ஆனால் மோப்ப சக்திங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குமா. நீரில் நீந்தும் ஆற்றல் கொண்டவையாம். ஒரு சில வகைகள் மரங்கூட ஏறுமா. தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவை மட்டும் இல்லை என்றால் கரையான்களின் எண்ணிக்கை கட்டுப்பாடு இன்றி பெருகி காடுகளில் அழிவை கூட ஏற்படுத்துமா. அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே உயிரினமாக உள்ளது இந்த எறும்பு தின்னி என்ற அழுங்குகளாம். இந்த எறும்பு தின்னியை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமையும் கூட.

0: என்ன ராஜேஷ், செய்தியெல்லாம் கேட்டியா?
1: ஆ, சொல்லுங்க சுரேஷே.
0: எப்படி இருந்தது?
1: ரொம்ப நல்லது. எனக்கு ஒரு தெளிவு இல்லாம இருந்தேன் நான். அது எப்படி வாழை இலையை உரம் போட்டு வளர்க்குறதுன்னு தெரியல. அதை தெளிவாக ஒரு சாரு சொல்லி புரிய வச்சுட்டாரு. ரொம்ப நன்றிங்க சுரேஷே.
0: சரி ராஜேஷ், சரி பார்ப்போம்.
1: நன்றிங்க, நன்றிங்க,
0: நன்றிங்க. நேயர்கள், இதுவரை இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் வாழையில் உர மேலாண்மை குறித்து அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெயகணேஷ் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி.

0: எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோத்தநெல்லி ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:32.

நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். மொழி என்பது மனிதர்கள் தங்கள் எண்ணங்களை, உணர்வுகளை மற்றும் கருத்துக்களை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பயன்படும் ஒரு ஒப்பற்ற தகவல் சாதனம். இது வெறும் கருவி மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் வரலாறு, பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் வெளிப்பாடு. அந்த வகையில் இன்றைய பிற்பகல் நேரத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உட்பட பல மொழிகளில் கேட்க இருக்கிறோம் பன்மொழி பாடல்களை. முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், ஆர் தனிக்கோடி மகாலிங்கம் வரிகளில், வி எம் மகாலிங்கம் ஆனந்த் குரல்வனத்தில். கொம்பன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

பிற்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. பன்மொழி பாடல்கள், பன்மொழி பாடல்களில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது மலையாளம் மொழியிலிருந்து. தாமஸ் சுராஜ் வெஞ்சரோடு மற்றும் அனுராஜ் மனோகர் இசையில் கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. ஆடு பொன்மையிலே திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்களில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஆர்.ஆர். துருவன், ஸ்ரேயா கோஷல் பாடல் வரிகளில் தெலுங்கு மொழியில் இஷா த்ரிகுன் திரைப்படத்திலிருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

பிற்பகல் நேரத்தில் பல மொழிகளில் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது அஞ்சி ஸ்ரீகாந்த் அவிகா கோ சுரேஷ் போலி பாடல் வரிகளில் கருட வேகா திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: Thank you so much, brother. Thank you.
1: ஒரு மனிதனின் கருவியாகவும் அடையாளமாகவும் பண்பாட்டின் கண்ணாடியாகவும் விளங்குவது மொழி. மக்களின் வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள் அனைத்தும் மொழியினுள் புதைந்துள்ளன. அந்த வகையில் இன்றைய பன்மொழி பாடல்கள் வரிசையில் பல மொழி பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஹிந்தி மொழியிலிருந்து விஷால் மிஸ்ரா இசையில் ஜானம் திரைப்படத்திலிருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
2: सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI powered पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा।

பன்மொழி பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. பன்மொழி பாடலில் இறுதி பாடலாக ஒழிக்க வருகிறது கன்னட மொழியிலிருந்து நானாக நீனு திரைப்படத்திலிருந்து ரக்ஷிதா சுரேஷ் விஜய் பிரகாஷ் குரலில். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
1: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், உம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள் இன் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. கட்செவியில் கலக்கல் பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் எனப்படும் கட்செவியில் இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் அந்த பாடல் இடம்பெற திரைப்படம் உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து எங்களுக்கு 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். உங்களின் விருப்ப பாடல் உங்களை நாடி வரும் காற்று.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: 3:09 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் ஒழிக்க நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் எனப்படும் கட்சவியில் இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து எங்களுக்கு 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பசும்பொன் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு 2 நேயர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். முதலாவதாக நாமக்கல்லில் இருந்து ராஜா என்ற நேயரும், அதனைத் தொடர்ந்து திருப்பூர் கணக்கம்பாளையத்தில் இருந்து சசிகலா என்ற நேயரும் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். இதோ அந்த இனிய பாடல் அவர்களுக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள்.

0: திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
2: ஸ்ரீனி சார், நீங்களா?
1: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
3: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
1: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிடலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
4: சேலம் சண்முக ஹாஸ்பிடல்,
5: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள் இன் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.

3:17 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் தொடரும் பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் கட்சவி வாயிலாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஏற்காட்டில் இருந்து சாந்தகுமார். இதோ சாந்தகுமார் கேட்ட பாடல் அவருக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சிகே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: கலக்கல் பாடல்கள் தொடரும். பாடல் ஒரு விட்டு ஒரு வந்து என்ற திரைப்படத்திலிருந்து.

உருவிட்டு ஊறுவந்து என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடலை கேட்டு ரசித்தோம். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தாய் மனசு என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஓமலூர் முத்துநாயக்கன்பட்டி பாலக்கூட்டப்பட்டி பிரபாகரன் கோமதி. இதோ இனி பாடல் அவர்களுக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
4: தருமபுரி.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
7: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
9: கட்சவியல் கலக்கல் பாடல்கள்.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சங்கர் குரு என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் கட்சேவி வாயிலாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மாரண்டள்ளி சிவா. இதோ இனிய பாடல் அவருக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்.

0: வணக்கம். திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
6: கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் எனப்படும் கட்செவியில் இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து எங்களுக்கு 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். உங்களின் விருப்ப பாடல் உங்களை நாடி வரும் காற்றலையின் வழியே. தொடரும் பாடல் மணிரத்னம் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கடத்தூரில் இருந்து பழனி டெய்லர். இதோ பழனி டெய்லர் கேட்ட பாடல் அவருக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி, தருமபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366-360-788. பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: மணி 45 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். தொடரும் பாடல் காக்கி சட்டை என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தருமபுரி மோகனா. பாடல் அவருக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
8: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
7: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
10: 3:51 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் தொடரும் பாடல் மறுமலர்ச்சி என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கள்ளியம்புதூர் சரிதா திரு

0: முடிஞ்சு.
1: எது முடிஞ்சது?
2: ஸ்ரீனி சார், நீங்களா?
1: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
3: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?
1: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
4: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
5: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
7: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாளருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: கற்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு 2 நேயர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். முதலாவதாக பாலக்கோடு கோமதி முருகன் மற்றும் நத்தமேடு சிவகுமார் ஆகியோர் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள்.

0: நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது.
1: தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்செவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: இன்றைய கட்செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் திருப்பூர் கணக்கம்பாளையம் சசிகலா, நாமக்கல் ராஜா, ஏற்காடு சாந்தகுமார், பாலகோட்டப்பட்டி பிரபாகரன், மாரண்டஹள்ளி சிவா, கடத்தூர் பழனி டெய்லர், தருமபுரி மோகனா, கள்ளியம்புதூர் சரிதா திரு, பாலக்கோடு கோமதி முருகன் மற்றும் நத்தமேடு சிவக்குமார் ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
8: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
9: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
10: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
11: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
12: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
11: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
12: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
13: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
0: நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள். விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் வினாவிற்கேற்ற குறிப்புகள் இடம்பெறும். நேயர்கள் குறிப்புகளை தொடர்புபடுத்தி குறிப்புகளுக்கு ஏற்ற விடையை சொல்லலாம். மாலை வணக்கம் லட்சுமணன்.
14: வணக்கம் செல்வராஜ்.
0: நல்லது ஒரு மாலை வேலையில் பார்த்தீங்கன்னா விடை தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம்.
14: ஆமாம்,
0: அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குறிப்புகளோடு இணைஞ்சிருக்கோம்.
14: குறிப்புகளோடு இணைஞ்சிருக்கோம்.
0: கண்டிப்பாக நேர்களும் ஆர்வமாக இருப்பாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா விடை தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 04342 என்ற முன்னணிப்போடு, 24 40 30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு, 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். சரிங்க லக்ஷ்மணன்,
14: சொல்லுங்க செல்வராஜ்.
0: குறிப்புகளோட ஆவலோட இருக்கீங்க.
14: ஆமாம்,
0: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக
14: இருக்குது.
0: சரிங்களா, இந்த அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் குளுமையான ஒரு பகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பகுதி சொல்லலாம்?
14: ஊட்டி, ஏற்காடு, குன்னூர், இந்த மாதிரியான இந்த மலைப்பிரதேசங்கள் அதிகமாக குளிர்ச்சியாக இருக்கும். குறிப்பாக நம்ம தருமபுரி பகுதியில் நம்ம பாப்பர்ட்டி

0: பட்டி அந்த சுற்று வட்டாரத்தில் அதிகமான குழுமைகள் நம்ம மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
1: நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கீங்க, அண்டை மாநிலம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம்?
0: இமாச்சல பிரதேஷ். நம்ம இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது,
1: நிறைய இடங்கள் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப தூரம் போயிட்டீங்க. அண்டை மாநிலம்னா கேரளா, பெங்களூர்.
0: கேரளாவில் அதிகமான குளிர்ச்சி இருக்கும்.
1: அந்த மைசூர் அப்படின்ற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வாய்ந்த இடம்னு கூட சொல்லலாம், இல்லைங்களா?
0: ஆமாம், அது கர்நாடகா.
1: நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
0: வருக வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர், நீங்க தயாரா இருக்கீங்களா பதில் சொல்ல?
2: தயாரா இருக்கேன், ரொம்ப அவலா இருக்கேன். முதல் மூணு குறிப்பு கொடுத்துருங்க.
0: சரிங்க. இவர் வந்து ஒரு எழுத்தாளருங்க.
2: ஒரு எழுத்தாளர்,
0: ஒரு இசையமைப்பாளர்.
2: ஓ, இசையமைப்பாளர். ஓகே.
0: நல்ல பாடலை பாடக்கூடிய திறன் பெற்றவர்.
2: பாடலையும் பாடுவாரா?
0: ஆமாங்க.
2: டி ராஜேந்திரன் அவர்கள்.
0: நல்ல முயற்சிங்க. அவரு சரி.
1: இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
3: வணக்கம
1: வணக்கம் வணக்கம். யாருங்கிறது?
3: ஐயா, தருமபுரி மாவட்டம் மும்படி பக்கம் திருப்பி சந்தோஷ் டெய்லர்.
1: சந்தோஷ், நிகழ்ச்சியில முத்தான மூன்று குறிப்புகள் கேட்டீங்களா?
3: கேட்டேன் கேட்டேன்.
1: பதில் சொல்லாங்களா, குறிப்பு வேணுங்களா?
3: ஐயா, எந்த காலகட்டம்?
0: இவருடைய காலகட்டம் வந்து ரொம்ப முன்னாடிங்க.
3: முன்னாடி வருஷம் சொல்லுங்க ஐயா.
0: இவர் 1860 மேல பிறந்தவர், 1960 வாழ்ந்தவர்.
3: சங்கர் கணேஷ்.
1: சங்கர் கணேஷ்.
0: இவர் கிட்டத்தட்ட 96 வாழ்ந்திருக்கிறாருங்க.
1: அதாவது
0: நல்ல முயற்சிங்க.
1: இரண்டு பதில் கொடுத்துருக்கீங்க, இரண்டு பதிலும் தவறான பதில்ங்க. முயற்சிக்கு நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க.
4: வாழ்க வளத்துடன் கேள்வி. ஜெயசீலன் கொரமாட்டப்பட்டீங்களா?
0: சரிங்க ஜெயசீலன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
1: கண்டசாலா. இல்லைங்கய்யா, தவறான பதில்ங்கய்யா. முயற்சிக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.
1: இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
5: சார் வணக்கம.
1: வணக்கம். யாருங்கிறது?
5: நான் பண்பலை சித்தன் தாசன்படி சார்.
1: சித்தன் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
5: குறிப்பு கேட்டுதான் சார். எனக்கு மூணு மேத்தா சார்.
1: மூணு மேத்தா.
0: அவர் வந்து அவர் ஆசிரியர், பேராசிரியர், கவிஞர், நல்ல சிறப்பா பாடல்களை எழுதக்கூடியவர். இசையமைப்பாளர் இல்லைங்களே. நல்ல முயற்சிங்க. நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா இளங்கோவன்.
0: கவிதா இளங்கோவன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
6: கேட்டங்க. இன்னொரு குறிப்பு கொடுங்க பார்க்கலாம்.
0: அப்படிங்களா.
1: இவர் வந்து பாத்தீங்களா 200 மேற்பட்ட கீர்த்தனைகளை பாடியிருக்காரு.
6: ஐயா சொல்றேன், டி ஆர் மகாலிங்கம்.
0: நல்ல முயற்சிங்க. நல்ல முயற்சி, ஆனா தவறான பதில்.
1: தவறான பதில். முயற்சிக்கு
6: நன்றி. நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
7: மாலை இனி வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க.
7: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: சாமல்பட்டி கோபால் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
7: ஆன்லைன்ல கேட்டேன் சார், எனக்கு சொல்லுங்க சார்.
0: அப்படிங்க,
1: குறிப்புகள் கேட்டிருப்பீங்களா ஐயா நீங்க?
0: சரிங்க. இவர் வந்து ஒரு படைப்பாளருங்க, ஒரு இசையமைப்பாளர், ஒரு பாடல் ஆசிரியர். அதையும் சொல்லிட்டோம்.
1: இல்லைங்கய்யா, தவறான பதில்.
7: நன்றி
1: நன்றி. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
8: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
11: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதநெல்லி ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
13: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
14: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரீயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள்

0: நலம் பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை, பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
1: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
6: மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா. எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
7: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 9 ounce HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
6: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில். ஸ்பெயின் கேர் OTP தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை OB பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
8: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, விடை தேடும் வினாக்கள். விடை தினம் வினாக்களில் பங்கு கொள்ள விரும்பும் நேயர்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 0 43 42 முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்கும் வினாக்களுக்கு சரியான பதிலை தந்து உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5,
10: ஏற்காடு பண்பலை 103.7.
9: சொல்லுங்க செல்வராஜ்.
10: கண்டிப்பா நிறைய வந்து குறிப்புகள் கொடுத்தீங்க, நேயர்களும் முயற்சித்து வண்ணம் வந்து இருக்காங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
9: வருக வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
10: வணக்கம். யாருங்கிருந்து?
11: நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கனையா.
10: ரங்கனையா
9: ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
11: நீங்க
9: சொல்லுங்க. இவரு பல கீர்த்தனைகளை பாடி இருக்கிறாருங்க, குறிப்பா ஒரு இசை உலகின் மேதை அப்படின்னு இவரை சொல்றாங்க. சொல்லுங்க. சிறப்பா சொல்றீங்களே, பரவாயில்ல, சொல்லுங்க பாப்போம்.
11: மைசூர் வாசுதேவ ஆச்சாரியார் அப்படின்னு நீங்க சொல்ற குறிப்பு வச்சு எனக்கு தெரியலையா.
9: சரிங்க, சிறப்பான பதில் சொன்னீங்க,
11: பயன்படுத்தி
9: நல்ல முயற்சி எடுத்துருக்கீங்க. சிறப்பு சிறப்புங்க. சரிங்க, நன்றி நன்றிங்க.
11: எனக்கு பழைய பாடல் தான் தேவை, அதை நான் கேட்டுக்கலாமா? பழைய பாடல் கொடுக்கலாமா? இப்ப
9: சொல்லுங்க சொல்லுங்க.
11: கை பிறந்தால் வழி பிறக்குங்கிற ஒரு படம்.
9: சரிங்க.
11: மண்ணுக்கு மரம் பாரமா அப்படிங்கிற ஒரு பாடல் எனக்கு பிடிக்கும்.
10: சிறப்பான ஒரு பாடல் வந்து

0: கொடுக்கலாங்க ஐயா.
1: மண்ணுக்கு மரம் பிறந்தால் பாரமா.
0: ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா மிடில் சங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா இந்த மாலை வேலையில.
1: செல்வராஜ், ஆமா
0: மேலும் அவரை பத்தி குறிப்புகள் இருக்குங்களா?
1: நிறைய இருக்கு, கொடுத்துருவோம்.
0: கொடுத்துருங்களேன்.
1: அவர் சொன்ன மாதிரி இன்று வந்து மைசூர் வாசு தேவாச்சார் அவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை வந்து சிறப்பிக்கும் பொருட்டு அவரை பற்றியான கேள்விகள் கேட்கப்பட்டது. அவர் வந்து ஒரு கலைஞர், புகழ்பெற்ற இசையமைப்பாளர், பாடலாசிரியர், தியாகராஜரின் பரம்பரை கலைஞர்களில் ஒருவர், பல கீர்த்தனைகளை பாடியவர், குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். கர்நாடக இசை உலகின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர். அவருடைய ஆசிரியர்கள் வீணை பத்மநாபய்யா, குறிப்பாக அவர் மைசூர் அரண்மனை இசைக்கலைஞராக பணியாற்றியவர்.
0: அவருடைய பட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து பத்மபூஷன் விருதும் வந்து பெற்றிருக்காரு, சங்கீத கலாநிதி விருதும் வந்து பெற்றிருக்காரு.
1: அவருடைய பிறப்பு May 28, 1865 மைசூரில் பிறந்திருக்கிறாரு. அவருடைய இறப்பு May 17, 1961 இறந்திருக்கிறாரு. குறிப்பாக 96 வாழ்ந்த சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தெலுங்குலையும் சமஸ்கிருதத்திலையும் 200க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை பாடியிருக்கிறாரு. காகளி நீ என்னும் புதிய ராகங்களையும் அவர் பாடியிருக்கிறாரு. 1936 ருக்மணி தேவி அருண்டேல் அழைப்பின் பேரில் சென்னை கலாஷேத்ராவில் முதன்மை இசைக்கலைஞராக இவர் பணியாற்றியிருக்கிறாரு.
0: அதே போல் பார்த்தீங்கன்னா ராமாயணம் இசை வடிவமைப்பில் வந்து பங்களித்த ஒரு மகன் கூட சொல்லலாம்.
1: ஆமாங்களா? ஆமாம். அவருடைய நூல்களை நினைவுகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், ஆனால் அவருடைய அந்த கன்னடத்தில் நினப்புகள் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அது சுயசரிதை கன்னடத்திலையும் வந்திருக்குது. அவர் சந்தித்த இசைக்கலைஞர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. கர்நாடக இசையில் புதிய ராகங்களை பிரபலப்படுத்தியவர் அப்படின்னு மைசூர் வாசுதேவாச்சார சொல்லலாம். எளிமையான துறவர வாழ்க்கையை மேற்கொண்டவர், இசை மற்றும் சமஸ்கிருத படிப்பில் முழுமையாக ஈடுபட்டவர். இவ்வளவு சிறப்புக்குரியவர் தாங்க நாம் இன்னைக்கு விடைதேடும் நாட்களில் கேட்கப்பட்ட ஆளுமை மைசூர் வாசுதேவாச்சார்.
0: அதுவும் மிகவும் சரியான பதிலை சொல்லியிருக்காரு.
1: ஆமாம்,
0: அந்த நேரலுக்கான ஒரு இனிய பாடல் கொடுத்துடலாம்.
1: கொடுத்துடலாம் செல்வராஜ்.

0: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
1: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை. பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொழிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
9: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
8: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
9: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனை.

0: கூட்டிட்டு போறேன்.
1: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை இம்மாதம் 7ஆம் தேதி முதல் இம்மாதம் 29ஆம் தேதி வரை www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப பதிவு செய்து கொள்ளலாம். எனவே மாணவர்கள் பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இக்கல்லூரியில் குறியீட்டு எண் 10-31-0-22 என்ற எண்ணை பயன்படுத்தி பிஏ தமிழ், பிஏ ஆங்கிலம், பிகாம், பிஎஸ்சி கணிதம், பிஎஸ்சி கணினி அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் மாணவர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய இக்கல்லூரியில் சேர்க்கை உதவி மையத்தை அணுகலாம். தொடர்புகளுக்கு 91-76-50-17-76 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 95-66-49-24-22 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இத்தகவலை ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார்.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
6: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
12: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
13: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
14: தொடர்புக்கு 9500-84-8820.
15: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
15: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனாமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனாமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: லட்சுமணன்
16: சொல்லுங்க. செல்வராஜ்
2: கண்டிப்பா ஒரு சிறப்பான பதிலை வந்து சொல்லி பாடலையும் பெற்றுட்டாரு ஒரு நேயர்.
16: கண்டிப்பா
2: அடுத்ததாக ஒரு ஆவலோட இருக்கீங்க.
16: நேயர்கள் ஆவலா இருக்காங்க,
2: அது இல்லாம நானும் ரொம்ப ஆவலா
16: இருக்கீங்க.
2: என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்ல போறீங்க நேயர்களுக்கும் எங்களுக்கும், என்ன சொல்ல போறீங்கன்ற ஆவலா இருக்கும். அடுத்த குறிப்பு எதை பத்தி இருக்கும்?
16: ஒரு இடத்தை பத்தி கேட்கலான்னு இருக்கும்.
2: இடம்,
16: ஆமா, குறிப்பா அந்த இடம் இந்த நம்ம உலகத்துல தான் இருக்கு. குறிப்பா அந்த
2: இடனாவே உலகத்துல தானே இருக்கும்.
16: ஆமா ஆமா,
2: அந்த உலகத்துல ஒரு இடம்,
16: ஆமா, உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பிளேஸ் அப்படின்றோம் இல்லைங்க.

0: நீங்க பிளேஸ்ன்னு சொன்ன உடனே நேயர்களும் வந்து இணைப்பில் வந்துட்டாங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்,
1: சொல்லுங்க செல்வராஜ்.
0: கண்டிப்பா இடம் சொன்ன உடனே நேயர்களும் ஆவலோட வந்தாங்க.
1: ஆமா ஆமா,
0: நீங்க மேலும் வந்து குறிப்புகள் சொல்லுவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் வந்து நேயர்களும் இருக்காங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து?
2: நல்லமல்லி ஒன்றியம் நார்த்தமிட்டி என்ஆர் முத்து.
0: முத்தையா,
1: சரிங்க. உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாங்களா முத்தையா?
2: கொடுங்க ஐயா.
1: சரிங்க சரிங்க. இது வந்து ஒரு இடங்க, நம்ம உலகத்துல தான் இருக்குங்க. குறிப்பா அந்த ஏழு கண்டங்கள்ல ஒரு கண்டத்துல இது இருக்கு.
2: சரி சார், வாய்ப்பு நன்றி சார்.
0: முயற்சிக்கு நன்றிங்கய்யா. நீங்கள் எளிமையான குறிப்பை கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான குறிப்பை கொடுத்துட்டீங்களே.
1: ஏங்க, ரொம்ப எளிமையான குறிப்பு தாங்க. ஏழு கண்டங்களில் இருக்குன்னு சொல்லிட்டோம்.
0: அந்த ஏழு கண்டத்தில் எந்த இடம்னு சொன்னீங்கன்னா நேயர்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா?
1: சரி ஓகே, சொல்லிடலாம்.
0: இணைப்பில் இணையும் நேயர் வருக,
3: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
3: ஹலோ.
1: வணக்கம் சொல்லுங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: சேலத்துல இருந்து தரணீஷ் பேசுறேன்.
0: தரணீஷ்,
1: தரணீஷ்
0: நிகழ்ச்சியில மூன்று குறிப்புகள் கேட்டீங்களா? மேலும் குறிப்பு வேணுங்களா?
1: சரிங்க.
0: இந்த இடத்தை வந்து ஆய்வு செய்வதற்காக பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்தவண்ணம் உள்ளாங்க. இன்றளவும்
1: இருக்கிறாங்க.
3: ஆப்பிரிக்கா.
1: என்னங்க?
3: ஆப்பிரிக்கா.
1: ஆப்பிரிக்கா அப்படின்றீங்க. சரி, ஆப்பிரிக்காவில்
3: பிரேசில்.
0: ஆப்பிரிக்காவில்
1: பிரேசில்.
0: தவறான பதில், முயற்சிக்கு நன்றி.
1: சரி, இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஐயா, இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம். மாலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: என் பேர் கொண்டவரா?
1: ஆமாங்க.
4: மதிகன்பாளையம் ராமகாய் ஏரி அருகில் ஒன்னாவது வந்து ஏழு லட்சம்
0: பேசுறேங்க ஐயா.
1: லக்ஷ்மணன் ஐயா தான் ஏன் பேசுறேன் நானும். சரி,
0: என்ன ஒரு பொருத்தம் பாருங்க ஐயா.
1: ஆமாங்க ஆமாங்க ஐயா. குறிப்புகள் கேட்டீங்களா லக்ஷ்மண் ஐயா?
4: ஐயா கேட்டுதான்.
1: சரிங்க. இது இந்த கண்டம், ஏழு கண்டம் இருக்குது இல்லைங்க, ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படின்னு நம்ம ஏழு கண்டங்கள் இருக்கு இல்லைங்க. அந்த ஏழு கண்டங்கள்ல ஆப்பிரிக்காவில இந்த இடம் இருக்குங்க.
4: வாய்ப்புக்கு நன்றியா. அவ்வளவு தூரம் நம்மளால போக முடியாது.
1: போக முடியாது.
4: நன்றிங்க.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
0: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
5: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
6: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
11: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
12: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
13: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
14: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
15: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீகேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஐயா சிறப்பாக

0: குறிப்புகளும் கொடுத்தீங்க. கண்டிப்பாக வந்து நேர்களும் பார்த்தீங்கன்னா ஏழு கண்டத்துக்கு வந்து பயணிக்க வைக்கிற ஒரு விடுதலை வினாக்களாக அமைஞ்சிருக்கு.
1: ஆமாங்க,
0: கண்டிப்பாக ஒரு எளிமையான குறிப்புகள் கொடுத்தீங்களா, நேர்களும் வந்து இன்னும் சுற்றி பார்க்கறதுக்கு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும்.
1: சரிதான்.
0: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
2: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
1: கலைமணி, கலைமணி ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
2: குறிப்பு கேட்டுங்க, எனக்கு ஒரு 100 குறிப்பு கொடுங்க.
1: உங்களுக்கு ஆனால் ஒரு எளிமையான குறிப்பு சொல்கிறேங்க
0: ஐயா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புகைப்பட கலைஞர் தானுங்களே?
2: விக்டோரியா ஃபால்ஸ்.
0: அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக புகைப்படம் வந்து எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: எடுத்துருப்பாங்க. சரி ஐயா, குறிப்புகள் உங்களுக்கு ஏற்ற குறிப்புகள் கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். உலகின் மிகப்பெரிய சூடான இடம்.
0: ரொம்ப சூடான இடங்களா?
1: ஆமாம், ரொம்ப சூடான இடங்க. மிகப்பெரிய சூடான இடம்னா அதுதாங்க சொல்கிறாங்க
2: ஐயா. ரிட்டையர் ஃபால்ஸ்
1: ஐயா? ஃபால்ஸ் இல்லைங்கயா. நல்லா முயற்சி பண்ணுறீங்க. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேரை வரவேற்போம்.
0: வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
3: செல்வம்.
0: செல்வம்,
1: செல்வம், குறிப்புகள் கேட்டீங்களா?
3: கேட்டேங்க சார். க்வெஸ்சன் மட்டும் ஒரு டைம் கேக்குறீங்களா?
1: க்வெஸ்சன் மட்டும் கேட்கலாமா?
0: உங்களுக்கு குறிப்பு வேணுங்களா?
1: க்வெஸ்சன் தாங்க.
3: புரியல.
0: நாங்க உங்களுக்கு குறிப்பு கொடுப்போம் ஐயா, அந்த குறிப்பை பயன்படுத்தி நீங்க பதில் சொல்லுங்க.
1: ஏழு கண்டங்கள்ல ஒரு கண்டத்துல இருக்குங்க. உலகின் மிகப்பெரிய சூடான ஒரு இடங்க. கிட்டத்தட்ட
0: தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து? இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார்.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
5: நான் காரி மலம் போகிறேன். குமார்.
0: குமார் ஐயா?
1: குமார் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
5: கேட்டுதான் இருக்கிறேங்க. அந்த சிறப்பு என்ன, அது பசுமையான இருக்கிற இடங்களா?
0: இல்லைங்க ஐயா, ரொம்ப வறட்சியான சொல்லலாம்.
1: சூடான இடம் அப்படின்னு சொன்னேன். சூடான இடம்னாவே நீங்க யோசிக்கணுங்க. பாலைவனம். நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம். மருதம்பட்டி காவகட்டை முருகன்.
1: முருகன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
0: ஏங்க ஐயா, இணைப்பில் இருந்து போயிட்டீங்க.
6: சொல்லுமா சார்?
0: சொல்லுங்க.
1: என்னங்க
6: டல்லோல்?
0: அது எங்க ஐயா இருக்கு
6: சார்? டக்குன்னு வெளியே வந்துட்டேன் சார்.
0: டக்குன்னு வெளியே வந்துட்டீங்களா? அந்த இணையத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்க.
6: ஆமா சார்,
1: கூகுள்ல இருந்து வெளியில வந்துட்டீங்க.
6: ஆமா சார்.
0: இல்லங்க ஐயா, தவறான பதிலுங்க. முயற்சிக்கு நன்றி.
6: நன்றி சார். நைட் வரோம்.
0: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க.
7: கோட்டையூர் இருந்து ஆறுமுகம்.
1: கோட்டையூர் ஆறுமுகம், சரிங்க. குறிப்புகள் கேட்டிங்களா?
7: கேட்டுதான் கேருங்க.
1: இன்னும் குறிப்புகள் சொல்லணுமா?
7: குறிப்பு கொடுங்க.
1: இங்க அதிகமா ஒட்டகம், பாம்பு, நரி, பறவைகள் தாங்க வாழுது. என்னங்க?
0: எரிமலை.
7: எரிமலை,
1: நல்ல முயற்சிங்க. சரிங்க சரிங்க, தவறான பதில். இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம்.
0: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
8: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
9: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
8: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
9: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
11: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
13: ஸ்ரீனி சார், நீங்களா?
12: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
14: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
12: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
15: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
16: அறிவியலின் துல்லியம்.

0: அக்கறையின் கரம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
4: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, விடை தேடும் விழாக்கள் இணைப்பில் இணையும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
6: வணக்கம். சொல்ல வந்தா கட் பண்ணிட்டீங்களா?
5: சரி, மீண்டும் சொல்லுங்க.
6: எகிப்து.
5: சரிங்க, நல்ல முயற்சிங்க, ஆனா தவறான பதிலுங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம்.
7: வருக வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
7: காரிமங்கலம் வட்டம் கெங்கு செட்டிபட்டி பீமராஜன்.
5: பீமராஜன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
7: கேட்டேங்க ஐயா.
5: சொல்லுங்க பதில.
7: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
5: இது வெள்ளை மனிதர்களின் கல்லறை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க.
7: சகாரா பாலைவனம்.
5: சிறப்பா சொல்லிட்டீங்க பீமராஜன் ஐயா. போட்டோடனே வந்துச்சா?
7: ஆமாங்க ஐயா.
5: சரிங்க சரிங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் சொல்லுங்க. படம் பாடல்
7: ஐயா? படம் வந்து சச்சின்.
5: சச்சின். ஆ,
7: அந்த படத்தில் வாடிய வாடி கைப்படாத சீரியல்.
5: சரிங்க, உங்களுக்கான பாடல்கள் வழங்கிடலாங்க.
7: இந்த பாட்டு கொடுங்க ஐயா.
5: சரிங்க, சொல்லிடலாம், கொடுத்துடலாங்க ஐயா.
8: வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
8: நம்ம இந்த பதில சொன்ன உடனே ஆழ்ந்து தியானத்தில் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
5: ஆமாம் ஆமாம்.
8: என்ன குறிப்புகள் சொல்லலாம், விடுபட்ட குறிப்புகள் எதெல்லாம் சொல்லலாம்?
5: நிறைய குறிப்புகள் இருக்குங்க. இப்போ கோடைக்காலம் முடிகிற தருவாயில் இந்த உலகத்தில் சூடாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தா பாலைவனம் தான். அதில் குறிப்பாக சகாரா பாலைவனம், இது ஆப்பிரிக்காவில் இருக்குது. இது வெள்ளை மனிதர்களின் கல்லறை அப்படின்னும் அழைக்கப்படுது. 7 கண்டங்களில் குறிப்பாக ஆப்பிரிக்க கண்டத்தில் இது இருக்குது. பல ஆராய்ச்சியாளர்கள் இங்கு சென்று தங்களினுடைய உயிரை இழந்துள்ளனர். இதனுடைய பரப்பளவு மில்லியன் கணக்கில் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக இங்கு வருடத்திற்கு 25 மில்லிமீட்டர் மட்டுமே மழையளவு பெய்யக்கூடுது. பெரும்பாலும் இந்த இடத்துல மணல், கற்கள், உப்பு நிலங்கள் இது மட்டுமே அதிகமாக இருக்குது. மக்கள் அதிகமாக இல்லை. குறிப்பாக ஒட்டகம், பாம்பு, நரி, பறவைகள் மட்டுமே வந்து இங்கே உயிர் வாழுது. 19ஆம் நூற்றாண்டில் இருந்த ஐரோப்பிய ஆராய்ச்சியாளர்கள் ஆப்பிரிக்காவை கடந்து இந்தியா மற்றும் இந்தியாவை அடைய முயலும்போது சில வெள்ளையர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அவர்களினுடைய நினைவை போற்றும் வகையில் தான் ஒயிட் மேன்ஸ் கிரேவ், அதாவது வெள்ளை மனிதர்களின் கல்லறை அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதிகளான கானா, நைஜீரியா, சியாரா லியோன் கூட ஒயிட் மேன்ஸ் கிரேவ் அப்படின்னும் அழைக்கப்படுது. வெறுமனே சகாரா பாலைவனம் மட்டும் இல்லை, கானா, நைஜீரியா, சியாரோ லியான் இந்த பகுதிகளும் அழைக்கப்படுது.
8: சரிங்க ஐயா, இதனுடைய வருடத்திற்கான மழையளவு அப்படின்னா எவ்வளோங்க இருக்கும்?
5: இதனுடைய வருடத்திற்கான மழையளவா சொல்லுங்க செல்வராஜ்.
8: அதாவது 25 மில்லிமீட்டர் மட்டுமே வந்து மழை பெய்யக்கூடிய ஒரு இடம்தான் அந்த பகுதி.
5: ஆமாம். சரிங்க, இதனுடைய பகலில் இதனுடைய வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் மட்டும் உயரும். இரவு நேரத்தில் 0 டிகிரி செல்சியஸ் வரை குறையும். உலகின் மிகப்பெரிய சூடான பாலைவனம் எது அப்படின்னு கேட்டால் நம்ம சகாரா பாலைவனம் தாங்க. வட ஆப்பிரிக்காவில் அல்ஜீரியா, லிபியா, எகிப்து, சூடான், மாலி, நைஜர், சாட், மொராக்கா போன்ற நாடுகளில் இந்த பாலைவனம் பறந்து கிடக்குதுங்க மில்லியன் கணக்கில்.
8: சும்மா இவ்வளவு குறிப்புகளையும் தாண்டி ஒரு நேர் வந்து சிறப்பான பதிலை வந்து சொல்லியிருக்காரு.
5: ஆமாம், அவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வியில் பதில் சொல்லிட்டார். அவருக்கான பாடல் வந்துட்டுருக்கு செல்வராஜ்.
8: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையல.
9: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
10: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
11: அப்பப்பா,

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
4: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
3: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: இது பாட்டு.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி, தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்
9: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
10: ஆனந்தம்
11: வாமா வாமா ராசாத்தி, பங்கனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
12: தான் வரேன். பரவாயில்ல, என்ன வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
11: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
12: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
11: என்னமா அது?
12: அந்த இபி மெயின் போர்ட்ல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
11: அதனால என்னமா?
12: அட, என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்ட்ல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ளார கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
11: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
12: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
11: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
12: அப்படி சொல்லுனே, அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
10: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
13: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
14: அண்ணா, 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
15: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
14: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
15: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
16: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
17: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
18: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
19: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: செல்லிங் கோட் 2610.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: இன்று இரவு 7:25 வயல்வெளி கலக்கும் கால்நடை பண்ணை தர்மபுரி அதகப்பாடி விஜயலட்சுமி அவருடன் நேர்முகம். தொடர்ந்து தேனி உயிர்களின் ராணி தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் MS வெண்ணிலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 8 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சினிமா சினிமா. லட்சுமணன்
3: சொல்லுங்க. செல்வராஜ்,
2: கண்டிப்பாக விடைதேர்வு நாட்களில் சிறப்பான வந்து குறிப்புகளும் கொடுத்தீங்க, நேயர்களும் வந்து சரியான பதிலும் வந்து சொல்லிட்டாங்க.
3: ரொம்ப ஆர்வத்துடன் வந்து பதிலை வந்து சொல்லிட்டாங்க. ஆமாம், இந்த விடைதேர்வு வினாக்களில் நாம் கேட்ட வினாக்கள் ஒரு ஆளுமையை பற்றி வந்து கேட்டோம். அவர் இன்று பிறந்ததனால் அப்படின்றதுனால மைசூரை சேர்ந்த வாசுதேவாச்சார் அப்படின்றவரை பற்றியான சில குறிப்புகள் வந்து கொடுத்தோம். அவர் வந்து ஒரு பாடலாசிரியர், கலைஞர், புகழ்பெற்ற இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. பல கீர்த்தனைகளை பாடியிருக்கிறாங்க. கர்நாடக இசை உலகின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாங்க. அவர் பத்மபூஷன் விருது பெற்றிருக்கிறாரு. சங்கீத கலாநிதி விருது பெற்றிருக்கிறாரு. தெலுங்கிலும் சமஸ்கிருதத்திலும் 200 மேற்பட்ட கீர்த்தனைகளை வந்து பாடியிருக்கிறாரு. காகலே நீ இன்னும் புதிய ராகங்களை கர்நாடக இசையில் பிரபலப்படுத்தியிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு ஆளுமை அவரை பற்றி பார்த்தோம்.
2: ஆளுமை பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்களா, இடம்,
3: ஒரு இடத்தை பற்றி பார்த்தோம். குறிப்பாக இந்த கோடை காலத்தில் சஹாரா பாலைவனம்,
2: 7 பற்றி நீங்கள் மாதிரி அலசி ஆராய்ஞ்சிட்டீங்க இல்லைங்களா.
3: ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 7 ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சஹாரா பாலைவனத்தை, குறிப்பாக வெள்ளை மனிதனின் கல்லறை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சஹாரா பாலைவனத்தை பற்றி பார்த்தோம். செல்வராஜ், அதை பற்றிய கேள்விகள் வந்து கேட்டோம். சிறப்பாக எல்லாரும் பதில் சொல்லிட்டாங்க. குறிப்பாக சேலத்தை சேர்ந்த ரங்கன் அவர்களும் தர்மபுரியை சேர்ந்த பீமராஜன் அவர்களும் வந்து பதிலை வந்து சிறப்பாக சொன்னாங்க.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
5: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
6: கல்வி சேவையில் 90 தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடைதேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: லட்சுமணன்
3: சொல்லுங்க. செல்வராஜ்,
2: விடுதலை விநாக்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாக்கி வந்துட்டோம். கண்டிப்பாக நிறைய குறிப்புகளும் சொன்னீங்க, நேயர்களும் வந்து சரியான பதிலையும் சொல்லிட்டு போனாங்க.
3: விடுதலை விநாக்களில் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மன்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். மாலை தென்றல். மாலை தென்றலில் இடம்பெறும் முதல் பாடல் ஊமை விழிகள் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள்.

0: உட்கார்ந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
3: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: ஹே, தெரியுமா நேத்து சுந்தர் சூசைட் அட்டம் பண்ணிட்டான்.
5: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
4: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
6: கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
4: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம்.
6: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
9: மாலை தென்றலில் தொடரும் பாடல் உழவன் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி,
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
9: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
8: நீங்க எங்க படிச்சீங்க?
10: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
11: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
1: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
2: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
1: அப்படியா?
2: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டாதாங்க.
3: மாணவர்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: ஐந்து மணி 23 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, மாலை தென்றல் தொடரும் பாடல் கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவல்லி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848488.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி, தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
6: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
2: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மாலை தென்றல் இன் நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
8: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலியுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டு

0: போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: Viking Bunions and Briefs.
1: ஐந்து மணி 33 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மாலை தென்றல். தொடரும் பாடல் இது நம்ம ஆளு என்ற திரைப்படத்தில் இருந்து.
2: அம்மாடி இதுதான் காதலா?

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப், ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது. தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 5:40 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மாலை தென்றல். தொடரும் பாடல் இணைந்த கைகள் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோத்தநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
8: மணி 47 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மாலை தென்றல். தொடரும் பாடல் சிகரம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி தருமபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும் கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு

0: எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.

0: நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
1: 5:53 நிமிடம். மாலை தென்றலில் தொடரும் பாடல் நீதான அந்த குயில் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
0: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே. உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். PR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மங்களகரமான மாலை வணக்கங்கள். இன்று தினமொரு திருக்கோயிலில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மெய்யாத்தூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள திருவரசமூர்த்தி கோவிலை தான் நாம் தரிசிக்க போகிறோம். இக்கோயில் இறைவனாக திருவரசமூர்த்தியும் அம்பாளாக சொக்காயி அம்மனும் உள்ளனர். இது சிவன் கோயிலாக இருந்தாலும் இங்குள்ள சப்தமாதர்களே சிறப்பு வாய்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஒரு சமயம் சிவபெருமானுக்கும் அண்டகாசுரன் என்ற அசுரனுக்கும் போர் நடந்தது. அந்த போரில் அசுரனின் உடலில் இருந்து வழிந்த இரத்தத்தில் இருந்து புதிதாக அசுரர்கள் தோன்றினர். இதனால் போர் தொடர்ந்து கொண்டே சென்றது. இதையடுத்து சிவபெருமான் தன்னிடம் இருந்த நெருப்பை உருவாக்கி அதிலிருந்து யோகேஸ்வரி, மகேஸ்வரி என்ற இரண்டு சக்திகளை உருவாக்கினார். இந்த சக்திகளின் உதவியுடன் போரில் சிவபெருமான் அசுரர்களை அழித்து வெற்றியும் பெற்றார். போர் முடிந்த பிறகு இரண்டு மகாசக்திகளும் பிரம்மா, விஷ்ணு, சிவன், முருகன் போன்ற 7 தெய்வங்களின் அம்சங்களுடன் சப்தமார்களாக மாறினர். பின்பு இத்தலத்திற்கு வந்து திருவரசமூர்த்தி வடிவில் சிவனையும் சொக்காயி அம்மன் வடிவில் அம்பாளையும் வழிபட்டதாக கூறப்படுகிறது.

0: பிற காவல் தெய்வங்களின் திருவுருவங்கள் காணப்படுகிறது. யானை, குதிரை போன்றவற்றின் கதை சிற்பங்களும் இங்கு காட்சியளிப்பது மிக பிரம்மாண்டமான காட்சியாக இருக்கும். புதிதாக வாகனங்கள் வாங்குவோர் இங்குள்ள காவல் தெய்வங்களின் முன்பாக அந்த வாகனத்தை வைத்து வழிபடுவார்களாம். விவசாயம் செய்வோர் சாகுபடிக்கு முன்பாக தானியங்களை இத்தலத்தில் வைத்து வழிபட்ட பின்னரே விவசாய பணிகளை தொடங்குகிறார்கள். விஜயதசமி அன்று இங்குள்ள சொக்காயி அம்மனுக்கு பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுகிறார்கள். அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புடவை சாற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும் என்பது நம்பிக்கையாக இங்கு உள்ளது. இக்கோயில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து காட்டுமன்னார் கோவில் செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் மெய்யாத்தூர் உள்ளது. அங்கிருந்து சிறிது தூரத்திலேயே இக்கோயில் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசித்து இறைவனின் பூரண அருளை பெறலாம். மீண்டும் மற்றொரு திருக்கோயிலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் சோழராணி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேயர்கள், இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்யுங்கள்.

0: intelligence curriculum to better equip learners for emerging technological trends. The discussions during the meeting focused on strengthening industry-academia collaboration and aligning AI education with future technological requirements. Railway Minister Ashwini Vaishnaw has said that Kazipet Rail Manufacturing Unit in Telangana will manufacture 200 intercity trains in the next 5 years. These trains will be deployed throughout the country for short-distance travel. Mr. Vaishnaw, along with Minister of State for Railways, Ravneet Singh Bittu, and senior officials today reviewed the plans to operationalize the Kazipet Rail Manufacturing Unit. These trains will typically run for about 300 kilometers in each trip. Will have many stops so that the citizens can commute between towns and cities. These trains will give the people a new affordable option for intercity travel. Defence Secretary Rajesh Kumar Singh today co-chaired the 16th Defence Policy Dialogue with Defence Secretary of Singapore, Mr. Joseph Leong, in Singapore. In a social media post, the Ministry of Defence said the dialogue reaffirmed the robust bilateral defence partnership between India and Singapore. During the meeting, wide-ranging discussions were also held on key areas of defence cooperation, security collaboration and avenues to further strengthen the strategic relationship between the two nations. Prime Minister Narendra Modi has congratulated Janez Janša on being elected as the Prime Minister of Slovenia. In a social media post, Mr. Modi said that he is looking forward to working closely with the Slovenian Prime Minister to further strengthen bilateral ties for shared prosperity and mutual benefit of the people of both countries. In badminton, India enjoyed an impressive day at the Singapore Open today with Lakshya Sen, PV Sindhu, the men's doubles pair of Chirag Shetty and Sattvic Sairaj Ranki Reddy and the mixed doubles duo of Dhruv Kapila, Tanisha Krasto, all advancing to the quarterfinals. And with that, we end this news bulletin.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எப்போதும் எல்லா சூழலிலும் நம் மனதை விட்டு நீங்காதது பாட்டுதாங்க. குறிப்பாக இருக்கக்கூடிய எண்வகை மெய்பாடுகளில், மனிதனுக்கு இருக்கக்கூடிய எண்வகை மெய்பாடுகளான நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. சிரிக்கக்கூடிய காலத்திலையும் துக்கப்படக்கூடிய காலத்திலையும் எல்லா சூழலிலையும் நம்மோடு நம் உடலோடு ஒருங்கிணைந்து இருப்பது பாட்டுதாங்க. இந்த பாட்டு தான் நிகழ்ச்சி தாங்க. இப்போது பாட்டுதான் நிகழ்ச்சியில் நம்ம முதல் பாடலை கேட்டிருக்கிறோம். ஹரிஸ் ஜெயராஜ் இசையில், நா முத்துக்குமார், வைரமுத்து, ப விஜய் கவிதை வரிகளில், கார்த்திக் பிரசாந்தினி குரல் வண்ணத்தில். அயன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி, தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும்.

0: நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
4: மதியையும் மனதையும் மயக்கும் மாலை நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக வளம் வருகிறது. ஈவன் சங்கர் ராஜா இசையில நா முத்துக்குமார் கவிதை வரிகளில் கார்த்திக் குரல் வண்ணத்தில் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలు వివరాలకు 9524936156
2: ధర్మపురి మావటం నల్లంపల్లి వటం తెక్కుపోతనల్లి ఊరాచి తాతనాయకన్పట్టి గ్రామத்தில் அமைந்துள்ள శ్రీ விநாயகர் శ్రీ కొల్లాపురి అమ్మన్ ఆలయ మహా కుంభభిషేక విళా வருகின்ற వెళ్ళి
1: நடைபெறுகிறது.
3: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
4: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
5: विद्या विकास मैट्रिक हायर सेकेंडरी स्कूल ओतंगरई रोबोटिक्स एक्टिविटी KG प्लेइंग स्मार्ट क्लास एक्सपीरियंस्ड अंड केयरिंग टीचर्स Pre-KG 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ் அயோத்தியாபட்டினம் சேலம்.
7: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃபுளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd and MEd ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
9: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
10: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
11: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற XL பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.

0: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965 23999.
1: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
2: ஸ்ரீனி சார், நீங்களா?
1: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
3: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
1: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
4: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: நேயர்களின் கவனத்திற்கு, இன்று இரவு 7:25 வயல்வெளி கலக்கும் கால்நடை பண்ணை, தர்மபுரி அதகபாடி விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து தேனி உயிர்களின் ராணி, தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் MS வெண்ணிலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து 10 மணிக்கு சுகமான ராகங்கள், கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். நிலையத்தில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கோரியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எவ்வித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும்

0: 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக்கா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப்போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு வேலுமணி குற்றம் சாட்டினார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: முத்ரா லோன்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் 10 லேக்ஸ் கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சீக்கிரமா எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தரா எனக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு 5 லேக்ஸ் கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்றதெல்லாம் வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிசினஸ் வந்து நல்லா சக்சஸா ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து முத்ரால இருந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
3: நான் வந்து 2020 8 லட்சம் ரூபா முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 4 குடும்பத்தை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோன்ல மறுபடியும் ஒரு 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க.
0: நீலகிரி மாவட்டம் உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைகட்டியுள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலாப் பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மிதிப்படகுகளில் தம்பதியர்களுக்கான போட்டி, பெண்கள் இரட்டையர், ஆண்கள் இரட்டையர், பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு ஓட்டிகளுக்கான துடுப்பு படகு போட்டி என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
5: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மற்றொரு வளிமண்டல சுழற்சி சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை

0: மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் உள்ள ஸ்ரீ கைலாச நாயகி தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:40. வேலை காத்திருக்கு பகுதியில் முதல் வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய ரயில்வேவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் பிரிவில் 323 இடங்களும், டெக்னீஷியன் கிரேடு 3 பிரிவில் 6,242 இடங்களும், மொத்தம் 6,565 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிஎஸ்சி முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 29/7/2026 18 வயது முதல் 33 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக ₹250 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை. மேலும் விவரங்களுக்கு rrbchennai.gov.in என்ற இணையதளத்தை தெரிந்து கொள்ளலாம். வேலை காத்திருக்கு பகுதியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, பெட்ரோலியம் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பால்மர் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனிங் பிரிவில் 39 இடங்களும், கிராஜுவேட் இன்ஜினியரிங் பிரிவில் 23 இடங்களும், மொத்தம் 62 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 9/6/2026 18 வயது முதல் 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு முறையில் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/6/2026. மேலும் விவரங்களுக்கு palmer.com என்ற இணையதளத்தை தெரிந்து கொள்ளலாம். வேலை காத்திருக்கு பகுதியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த காலிப்பணி இடங்கள் 5 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. கல்வி தகுதி பட்டப்படிப்பு, பிஎல் முடித்து

பெற்றிருக்க வேண்டும். முன் அனுபவம் தொடர்புடைய பிரிவில் குறைந்தது ஓராண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/6/2026. மேலும் விவரங்களுக்கு tnlu.ac.in என்ற இணையதளத்தை தெரிந்து கொள்ளலாம். திருநெல்வேலி இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் மருத்துவமனையில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. காலி பணியிடங்கள் ஸ்பெஷலிஸ்ட் பிரிவில் 25 இடங்கள் நிரப்பப்படவுள்ளது. கல்வி தகுதி MBBS முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி முறை நடைபெறும். நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் 1/6/2026. மேலும் விவரங்களுக்கு esi.gov.in என்ற இணையதளத்தை தெரிந்து கொள்ளலாம். மத்திய எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஆய்வு மையத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் ஆபீசர் 8 இடங்கள், டெக்னிக்கல் பிரிவில் 14 இடங்கள், மொத்தம் 22 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. கல்வி தகுதி ஐடிஐ, பிஇ, பிடெக், எம்எஸ்சி முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 20/6/2026 படி 18 வயது முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ட்ரேட் தேர்வு முறையில் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள் SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/6/2026. இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது வேலை காத்திருக்கு பகுதி.

இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு கன்னியாகுமரி சிவலோகம், அவினாசி, தருமபுரி, பாப்பரெட்டிப்பட்டி பகுதியில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி சிற்றாறு, திருநெல்வேலி நாலுமூக்கு, சேலம் ஆனைமடுவு அணை, திருநெல்வேலி ஊத்து, திருநெல்வேலி காக்காச்சி பகுதியில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தேனி பெரியகுளம், திருப்பத்தூர், திருநெல்வேலி மாஞ்சோலை, கன்னியாகுமரி சுருளக்கோடு பகுதியில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. நீலகிரி அவலாஞ்சி, திருபுவனம், கன்னியாகுமரி பெருஞ்சாணை அணை, திண்டுக்கல், கன்னியாகுமரி அடையாமடை பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. மதுரை புலிப்பட்டி, மதுரை சாத்தியார், கள்ளக்குறிச்சி காளையநல்லூர், சிவகங்கை, சேலம் தலைவாசல், விருதுநகர் சாத்தூர் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணா

கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40°C முதல் 41°C ஒட்டி இருக்கக்கூடும். இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சினிமா சினிமா. இன்று இரவு 9:30 இடைவிடாத இசைமலை. இரவு 10 மணிக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்குபெறும் சுகமான ராகங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டம் கடகத்தூரில் செயல்பட்டு வரும் தருமபுரி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026 பயிற்சியாளர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலமாக 3/6/2026 வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு விண்ணப்பிக்க அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் தருமபுரியில் நேரடியாக வந்து கட்டணமின்றி விண்ணப்பிக்கலாம். அல்லது www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக தாங்களாகவே விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை நடைபெறும் தொழிற் பிரிவுகள் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் புரோகிராமிங் அசிஸ்டன்ட் 1 வருட பயிற்சியும், கம்மியர் டீசல் 1 வருட பயிற்சியும், கட்டடப்பட வரைவாளர் 2 வருட பயிற்சியும், மின் பணியாளர் 2 வருட பயிற்சியும், பொருத்துனர் 2 வருட பயிற்சியும், கம்மியர் மோட்டார் வண்டி 2 வருட பயிற்சியும், இயந்திர வேலையால் 2 வருட பயிற்சியும் வழங்கப்பட உள்ளன. இந்த பயிற்சிகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் கம்பியால் 2 வருட பயிற்சியும், பற்ற வைப்பவர் 1 வருட பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இதற்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் புதிய பாடப்பிரிவுகளாக இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் மற்றும் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் டெக்னீசியன் 1 வருட பயிற்சியும், மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 வருட பயிற்சியும், அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் டெக்னீசியன் 2 வருட பயிற்சியும், பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர் 2 வருட பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் சேர பெண்களுக்கு வயது உச்ச வரம்பு இல்லை. ஆண்களுக்கு 14 முதல் 40 வரை உள்ளவர்கள் சேரலாம் என தருமபுரி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தின் முதல்வர் தெரிவிக்கின்றார். தொடர்ந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் வீட்டு உபயோகத்திற்கு தருமபுரி மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த 195 நீர்நிலைகளில் இருந்து விலையில்லாமல் வண்டல் மண் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க https://tnesevai.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களிடம் அனுமதி பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கு கல்வி தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயதானது 18 முதல் 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22. மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பட யோஜனா திட்டத்தின் கீழ் விபத்தில் மரணம் அடையும் அல்லது நிரந்தர ஊனமடையும் நேர்வுகளில் 500,000, பகுதி ஊனமடையும் நிகழ்வுகளில் காப்புறுதி தொகையாக 2.5 லட்சமும் மற்றும் மருத்துவ செலவினை ஈடு செய்திட 25,000 ரூபாயும் காப்புறுதி தொகையாக வழங்கப்பட்டு வரும் இத்திட்டம்

தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. NFDP போர்ட்டலில் பதிவு செய்யப்பட்ட மீனவர்கள் மட்டுமே குழு விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனடைவார்கள் என்பதால் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மீனவர் மீனவர் மகளிர்கள் தவறாது தங்கள் விவரத்தினை வருகின்ற 31ஆம் தேதிக்குள் NFDP போர்ட்டலில் பதிவு செய்து பயனடையலாம். இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற தேவையான தகவல்களை தருமபுரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகத்தில் தலைமையிட மீன்வள ஆய்வாளரை தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நிறைவு

0: மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகத்தில் தலைமையிட மீன்வள ஆய்வாளரை தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: நிறைவு பெற்றது உள்ளூர் உலா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JEN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு.
3: JEN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். தமிழ் திரையுலகில் கதாநாயக அந்தஸ்தை நகைச்சுவை நடிகர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு அரிய செய்தி. இப்பவும் கூட அந்த இது தொடர்றது நமக்கு ஒரு பெருமையா இருக்குது. அதேபடி ஹீரோ வேற, நகைச்சுவை நடிகர் வேற, அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த பெருமையை உருவாக்கிய சிறப்பு கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களுக்கு தான் உண்டு. கூத்தாடிகள் என்ற பெயர் இருந்ததை மாற்றி திரைக்கலைஞர்களை கலைஞர்கள் என்று அழைக்க செய்தவர் NS கிருஷ்ணன் தான். பழைய ஒருங்கிணைந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நாகர்கோயிலுக்கு அருகில் ஒழுகுனசேரி என்ற கிராமத்தில் 1908 சுடலைமுத்து இசக்கியம்மாள் தம்பதியினுடைய மகனாக பிறந்தவர்தான் நாகர்கோயில் சுடலைமுத்து கிருஷ்ணன். இப்படி சொல்றத கண்ணதாசன் ஒரு தடவை சொன்னாரு, NS கிருஷ்ணன் என்பதையே N என்பது நகை, S என்பது சுவை, K என்பது கிருஷ்ணன், நகை சுவை கிருஷ்ணன் என்று அவர் சொன்னது அற்புதமாக இருந்தது. NS கிருஷ்ணன் அவர்கள் செய்த சாதனைகள்னு பார்த்தா நடிப்பு மட்டும் இல்லைங்க, அவர் வந்து எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கினார். அதாவது நாடகத்துல பட வரையணுமா வரைவாரு, பாட்டு பாடணுமா பாடுவாரு, நடிக்கணுமா நடிப்பாரு.
6: இந்த மீசை என்ன பண்ணுது தெரியுங்களா, தூசிய பில்டர் பண்ணி வெறும் காட்ட உள்ள அனுப்பு.
5: எல்லா வேலைகளும் தெரிந்த அவர் ஒரு ஆச்சரியமான மனிதராக இருந்தார். நாடக குழு வைத்திருந்தார், எல்லாரையும் அதுல பயன்படுத்திட்டு இருந்தார். அதுல குறிப்பா புலிமோட்ட ராமசாமி, CS பாண்டியன், காக்கா ராதாகிருஷ்ணன், அந்த பேர் வச்சதே அவங்க தாங்க. மங்கையர்கரசி படத்துல காக்கா பிடிச்ச அரண்மனையில வேலை கிடைக்கும்னு சொன்னா காக்காயவே கையில பிடிச்சிட்டு வந்து TM முதலத்தை காட்டுவார், அதனாலதான் ராதாகிருஷ்ணன் காக்கா ராதாகிருஷ்ணன் ஆனார். இதெல்லாம் இவங்ககிட்ட வளர்ந்த பிள்ளைகள் இவங்க எல்லாருமே. அதே போல இவர் பாடுகின்ற திறமையும் உண்டு, இசை ஞானமும் அற்புதமாக உண்டு. படம் தயாரித்தார். இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஆந்தாலஜி அப்படிங்கிறோம், ஒரு 4-5 படங்களை சேர்த்து கொண்டு வருது, ஒரே டிக்கெட்டில் 2 படம், இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் செஞ்சு காமிச்ச பெருமை யாருக்கு உண்டுன்னு கேட்டா NS கிருஷ்ணனுக்கு உண்டு. இவர் இயக்குநராக இருந்தார், கதைவசனம் எழுதுவார், திரைப்படம் எடுத்தார். மணமகள் படம் வந்து இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எடுத்த படம், ஆச்சரியத்தில் ஆச்சரியம், எல்லா திறமையும் உண்டு. ரஷ்யா போயிட்டு வந்தார். ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா, முதலமைச்சராக MGR அவர்கள் பதவியேற்ற போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உங்கள் அமைச்சரவையில் இப்போது NS கிருஷ்ணன் உயிரோடு இருந்தால் அவருக்கு என்ன பதவி கொடுப்பீர்கள், எந்த துறையை அவருக்கு ஒதுக்குவீர்கள், எந்த அமைச்சராக அவரை பதவியேற்க செய்வீர்கள். அதற்கு MGR சிரித்து கொண்டே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அவர் உயிரோடு இருந்தால் அவரல்லவோ முதலமைச்சராயிருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமில்லை, வெறும் சாதாரண நகைச்சுவை நடிகர் இல்லை, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இவரிடத்தில் உண்டு. நாகர்கோயிலில் மிகப்பெரிய மதுரா பவனத்தை உருவாக்குகிறார், எல்லோரும் வருகிறார்கள், எல்லோருக்கும் இங்கே உணவு கொடுக்கிறார், சிறப்பு ரயில்கள் விடப்படுகின்றன. அந்த நேரத்தில் MK தியாகராஜ பாகவதர், MKT என்று புகழ்பெற்ற அந்த கால சூப்பர்

0: அறிவித்தார். அவர் வருவாரா மாட்டாரா, இவர்களுக்குள் மனவேறுபாடு என்று உண்டு என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அவர் வந்துவிட்டார். தமிழகமே திரண்டு வந்தது போல கூட்டம் அங்கே. அப்போது இவர்கள் சேரமாட்டார்கள் சேரமாட்டார்கள் என்று பேசிக் கொண்டிருந்த போது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் என்ன செய்தாராம், டி எம்கேடி அவர்களை மேலே கூட்டு வந்தாராம். கூட்டு வந்து பத்திரிகையாளர்கள்லாம் கூட்டி நிப்பாட்டினாரா, இருங்க இருங்க இருங்க இருங்க, எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, எங்களுக்கு இல்லை கருத்து வேறுபாடே வராதுங்க. ஏன் தெரியுமா, இந்த பாருங்க இங்கே வா அப்படின்னு சொல்லி டிஏ மதுரத்தை கூப்பிட்டார். டிஏ மதுரத்தை கூப்பிட்டு அவரையும் நிப்பாட்டிக்கிட்டார். இப்போ இந்த பக்கம் மதுரம், நடுவில் என்எஸ் கிருஷ்ணன், இந்த பக்கம் தியாகராஜ பாவதர். இப்படி நிப்பாட்டிட்டு இப்போ ஃபோட்டோ எடுங்க, எடுத்தீங்களா, எங்களுக்குள்ள சண்டை இல்லை தெரியுதா சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒன்று சொன்னாருங்க. இவர் பேர் என்ன, எம்கேடி, அதாவது எம் கே தியாகராஜ பாவதர். இது இப்போ எங்கள் மூணு பேரையும் சேர்த்து பாருங்க, எம் மதுரம், கே கிருஷ்ணன், டி தியாகராஜன், எம் கே டி. நாங்கள் பேர்லேயும் உண்ணாத்தான் இருக்கோம் ஊர்லேயும் உண்ணாத்தான் இருக்கோம்னு சொன்னேன், மக்கள் கரகோசத்தில் அப்படியே மகிழ்ந்து போனார்களாம். எப்படி அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடியாக செய்யக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு. அம்பிகாவதி படத்தில் இவர் நடித்திருக்கும் போது தான் இவர் மறைந்து போகிறார். அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் இவருக்கு சிலை வைத்திருப்பதாகவும் காட்டுவார்கள். எல்லா வகையான திறமையும் கொண்ட நல்ல ஒரு கலைஞர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அதனால தான் உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் நகைச்சுவை நடிகர்களுக்கு செலவு வச்சிருக்காங்க. ஒருவர் லண்டனில் பிறந்து ஹாலிவுட்டை கலக்கிய சார்லி சாப்ளின், மற்றவர் உலகின சீரிலே பிறந்து தமிழக மக்களின் உள்ளங்களில் கொள்ளை கொண்ட கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அவரை நாம் எப்போதும் மகிழ்ச்சியாய் போற்றுவோம், நகைச்சுவையால் வாழ்த்துவோம், நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை. திரை இசையில் இடம்பெறும் முதல் பாடல் கடவுள் அமைத்து வைத்த மேடை எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

திரையிசையில் இடம்பெறும் அடுத்த பாடல் கல்யாண ராமன் எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி சைலஜா குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தொடரோடு நிறைவுக்கு வருகிறது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எம் ஹரிஹரன் அவர்கள்.
2: இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் ISI முத்திரை இல்லாத தரமற்ற பொருட்கள் விற்பனை குறித்த கண்காணிப்பும் திடீர் ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ISI தரமுத்திரை இல்லாத ஹெல்மெட் விற்பனை கடையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குநர் கே ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் அணியும் ஹெல்மெட்டுகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் ISI முத்திரை இல்லாத ஹெல்மெட்டுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து தரமற்ற ஹெல்மெட்டை விற்பனைக்காக வைத்திருந்த கடை உரிமையாளர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. BIS சட்டம் 2016 பிரிவு 28 தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு சிறை தண்டனை அல்லது பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப அபராதங்கள் விதிக்கப்படும் என அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் எந்தவொரு பொருளை வாங்கும் போதும் அதன் தரத்தை உறுதி செய்யும் வகையில் BIS கேர் ஆப் செயலி மூலம் அதன் தரத்தை உறுதி செய்தும் தரக்குறியீடுகள் இருப்பதை பரிசோதனை செய்து வாங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். கோவையில் உள்ள PhD தொழில்நுட்ப கல்லூரியில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக பயிற்சி வகுப்பினை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பேசிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளதாகவும், இதில் வீடுகளின் நிலைமை, குடியிருப்பு வசதிகள் மற்றும் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியில் ஈடுபட உள்ள கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த ஒரு தனிநபரும் விடுபடாமல் கணக்கீட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கோவை PRS மைதானத்தில் வட்டார போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பள்ளி பேருந்துகளின் இயக்கத்திறன் மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பு வசதிகள் குறித்த மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது தீயணைப்புத் துறையின் மூலம் ஓட்டுநர்களுக்கு தீயை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆய்வில் பள்ளி பேருந்துகளில் உள்ள அவசரகால வழி, தீயணைப்பு கருவிகள், முதலுதவி பெட்டி, பேருந்து இருக்கைகள், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கும் கண் சிகிச்சை மற்றும் உடற்பரிசோதனை வட்டார போக்குவரத்து துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனமலை புலிகள் காப்பகம் சுற்றுப்பகுதியில் GPS கருவி மூலம் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் April 25 முதல் நடைபெற்றது. தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு திட்டம் 2022 துவங்கப்பட்டது. இதன்படி நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையை அறிவது, அதன் வாழிடங்களை பாதுகாப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நடப்பு ஆண்டுக்கான கணக்கெடுப்பு பணிகளை தமிழக கேரள வனத்துறையினர் இணைந்து April 27 முதல் 4 நடத்தினர். இந்த கணக்கெடுப்பு பணிகளில் வரையாடுகளின் எச்சம், கால்தடம் மற்றும் நேரில் பார்ப்பதை GPS கருவி மூலம் வனத்துறையினர் பதிவு செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் வெள்ளியங்கிரி மலையேற்றம் May 13 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்

0: தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மே 22 தேதியன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப்பணிகள் அதன் முன்னேற்றம் குறித்து அரசு துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாகே, ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் சிவநாத், உதவி திட்ட அலுவலர் அப்துல் வஹாப் உட்பட அரசுத்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊரக மக்களின் நலன் கருதியும் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திடவும் நகர்ப்புறங்களுக்கு இணையாக அனைத்து வசதிகளை கிராமங்களில் மேம்படுத்திடவும் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், நபார்டு திட்டம், குழந்தை நேய பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், 15வது நிதிக்குழு மானியம், தூய்மை பாரத இயக்க திட்டம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், முதலமைச்சரின் சாலை விரிவாக்க திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டப்பணிகளின் நிலை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கவுள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேம்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித்ஷா கூறினார். வீர சவர்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை

0: அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீஃப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37,60,00,000 டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபட் அருகேயுள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள் பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக கொண்டுவரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும், போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடனும் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8,500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும், கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924 முதல் 1930 வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே வாஷிங்டனில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது

0: மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷஹ்னவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25.
2: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா
7: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் OTP, தருமபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை OB பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366-3607-88.
1: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.

0: வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் கலக்கும் கால்நடை பண்ணை தருமபுரி அதகப்பாடி விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
1: அதேபடி நகரத்தை ஒட்டி இருக்க ஒரு பகுதி, அங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பயிர் செய்யறாங்க, விவசாயம் எல்லாம் எப்படி இருக்காங்க? இப்போ
2: அங்க நெல், கரும்பு, காய்கறி அதிகமா பயிரிடுவாங்க. எல்லாருமே மாடு ஆடு நிறைய வச்சிருப்பாங்க.
1: சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து மாடு வளர்க்குறேங்க.
1: மாடு வளர்ப்புல எவ்வளவு நாளா ஈடுபடுறீங்க?
2: இப்போ ஒரு 20 வருஷமா வச்சிருக்காங்க.
1: 20 வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன மாதிரி மாடு வளர்க்குறீங்க? அதாவது கலப்பின மாடுகள் வளர்க்குறீங்களா இல்ல நாட்டின மாடுகள் மாதிரி வளர்த்துட்டு இருக்கீங்க?
2: கலப்பின மாடுகள் தாங்க வச்சிருக்கோம்.
1: ஏன் நாட்டின மாடுலாம் விட்டு கலப்பின மாடு வளர்க்குறீங்க நீங்க?
2: கலப்பின மாடுகள் வந்து நமக்கு பால் உற்பத்தியை அதிகமாக பண்ண முடியுது, அதனால் அதை வச்சுருக்குறோங்க.
1: இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டையும் நிர்வகிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாடு வளர்க்குறது வந்து நம்மளால் சமாளிக்க முடியுதுங்களா?
2: நிச்சயமாக முடியுங்க. நாங்கள் கூட வந்து இப்போ ஆள் வச்சு தான் செஞ்சிட்ருக்குறோம்.
1: எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க?
2: 5 பேர்.
1: என்ன வேலை செய்கிறாங்க அவங்க?
2: மாடு நிறைய மாடு இருக்கிறதுனால மாடு பார்த்துக்கிறது, தட்டு அறுத்து போகிறது, மாடு கழு

0: வருது, இந்த மாதிரி வேலைகள், பால் கறக்கிறது, எல்லா வேலைகளுமே இருக்கும்.
1: நிறைய மாடுகள்லாம், எத்தனை மாடு வச்சுருக்கீங்க?
0: 50 மாடு வரைக்கும் இருக்கு.
1: முதல்ல ஆரம்பிக்கும் போது எத்தனை
0: மாடு? ஒரு மாட்டில் தாங்க ஆரம்பித்தாங்க.
1: இப்போ ஒரு மாட்டிலேருந்து இந்த 20 வருடங்களில் 50 மாடாக இது வளர்ந்துருக்கு. அதாவது ஒரு நிதானமான ஒரு வளர்ச்சியாக நீங்கள் அதை செஞ்சுருக்கீங்க இல்லையா?
0: உண்மைதாங்க.
1: இந்த 50 மாடு வரைக்கும் வரும்பொழுது நீங்கள் என்னென்ன, அந்த முதல்ல ஒரு மாட்டிலேருந்து இந்த 50 மாட்டுக்கான உங்களோட அனுபவத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்களே நினச்சி பார்த்தா சந்தோஷமாக இருக்குது?
0: இந்த வளர்ச்சியே ஒரு சந்தோஷமான விஷயந்தாங்க. ரெண்டாவது, பால் வந்து சுத்தமான பாலை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோன்றது ஒரு பெருமையாக இருக்கும். நமக்கு டாக்டர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களால தான் நான் வந்து இவ்வளோ மாடு உற்பத்தி பண்ண முடிஞ்சது, கொண்டு வர முடிஞ்சது, ஃபார்மை பெருசு பண்ண முடிஞ்சது. கால்நடை ஆராய்ச்சி மையத்திலேருந்து டாக்டர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: எங்கள்
0: குண்டல்பட்டி ஆராய்ச்சி மையத்திலேருந்து.
1: அந்த ஆராய்ச்சி மையத்துக்கு எப்போ போக ஆரம்பிச்சிங்க நீங்கள் ஒரு விவசாயியா?
0: மாடு ஒரு 6-7 மாடு ஆன பிறகு அதுக்கு ஷெட்டு தேவைப்பட்டுச்சு. ஷெட்டு எப்படி நம்ம போடுறது அப்படி, அதுக்கு மாடல் பார்க்கலாம் அப்படின்னு போது தான் சரி அவங்கள அணுகலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு
1: பண்ணேன். முதல்ல போகும்போது எப்படி அவங்க உங்களுக்கு ஆலோசனைகள்லாம் வழங்கினாங்க? அதுக்கப்புறம் அங்கே அந்த ஆராய்ச்சி மையத்துக்கு போனதுனால உங்களுக்கு விளைந்த நன்மைகள்லாம் என்னென்னு நினைக்கிறீங்க?
0: நிறைய நன்மைகள் சொல்லலாம். மாடு ஷெட்டுக்கு வந்து எந்த மாதிரி தரைகள் தர அமைக்கணும், எந்த எவ்வளோ இடைவெளியில் மாடு, ஒரு ஒரு மாட்டுக்கு இடைவெளி நமக்கு எவ்வளோ இருக்கணும், தீவனமாக எப்படி பராமரிக்கிறது, எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லி கொடுத்தது தான். அவங்களுடைய மோட்டிவேஷனில் தான் அடுத்தடுத்து மாடுகளை இன்னும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது. என்னால்
1: இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான பயிற்சிகளுக்கெல்லாம் அங்கே போயிருக்கீங்க? இந்த கறவை மாடு சம்மந்தமான விஷயங்களில் எத்தனை பயிற்சிகள் இது வரைக்கும் அங்கே அட்டன் பண்ணியிருப்பீங்க நீங்கள்?
0: நான் ஒரு 4-5 பயிற்சிகளுக்கு அட்டன் பண்ணியிருக்கிறேங்க.
1: இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு போகும்போது வரக்கூடிய மித்த விவசாயிகளை நீங்கள் சந்திப்பீங்களா? அந்த
0: நிறைய வாய்ப்பு அதிகங்க நமக்கு. அவங்களோட கலந்துரையாடுறதுக்கும் சரி, அவங்களுடைய அனுபவங்களை நம்ம இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்க முடிஞ்சுது.
1: மித்த விவசாயிகள்ட்ட உரையாடும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குங்க? நீங்கள் என்னென்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க அவங்கள்ட்ட இருந்தெல்லாம்?
0: நாம் என்ன மாதிரி தவறுகள் செய்கிறோன்றதோ, அவங்க என்ன தவறு செய்கிறோன்றதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இது பண்ண முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது. அதன் மூலமாக நம்ம வந்து இப்போ தீவனம் பத்தலைனாக்க அதுக்கு என்ன செய்யலாம், புதுசாக என்னென்ன தீவனம் வந்திருக்கு, அதெல்லாம் கலந்துரையாட முடியுது.
1: இப்போ நீங்கள் முதல்ல ஒரு ஆரம்பித்து ஒரு 7-8 மாடு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் பயிற்சிகளுக்கு போக ஆரம்பிச்சிங்க, அதுக்கு முன்னாடி நடந்த தவறுகள்லாம் என்னென்ன? இப்போ நீங்கள் எல்லா தவறையும் திருத்திட்டு தான் நம்புறீங்களா நீங்கள்?
0: ஓரளவுக்கு சரி பண்ணிவிட்டு 4 பேருக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறதா நினைக்கிறேங்க.
1: சரி, என்னென்ன தவறுகள்லாம் உங்கள்கிட்டே நீங்கள் திருத்தின தவறுகள்லாம், முக்கியமான தவறுகள் எது எது?
0: மாடு வாங்குறதுல இப்போ மாடு எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும்,
1: எப்படி செலக்ட் பண்ணணுங்க, அதில் என்னென்ன தவறு பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன சரி பண்ணீங்கன்றதையும் சொல்லுங்கள்.
0: மாடு வாங்கும்போது நம்ம வந்து மாடு பெருசாக இருக்கணும், மடி பெருசாக இருக்கணும்னு நினச்சி வாங்கிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் மாடு மீடியமாக இருக்கணும், மடியும் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் அளவோடு இருக்கணும்.
1: ஏன் அப்படி இருக்கணும்?
0: மாடு மடி பெருசாக இருக்கிற மாடுங்க நிறைய பால் கறக்கிறதுல சில டைமில். ரெண்டாவது, மடி ரொம்ப பின்னாடி கால் இருக்கிற முட்டிக்கு கீழே வரும்போது நிறைய அடிபட வாய்ப்பு அதிகமாகிடுது. அதனால் சில மாடுங்க வந்து ரொம்ப வேஸ்ட்டாகவே போயிடுது, மாடோட முதலே நமக்கு நஷ்டம் ஆகிற மாதிரி ஆகிடுது காம்பு அடிபட்டுறதுனால. அப்புறம் வெயிட்டு தாங்க முடியாத மாதிரி மாடு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடுது. அதனால மடி பெருசாக இல்லாத மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்ல மாடு அப்படின்ற மாதிரி. நான்
1: மடி பெருசாக இருக்கிறதுக்கும் கறவைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?
0: என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. அடக்கமான மடி தான் நல்ல பால் கறக்கிற மாடாக இருக்கு. அந்த மாடு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், அது வந்து ஆரோக்கியமாக நான் பார்க்குறேன்.
1: அதாவது நமக்கு மடி பெருசாக தான் இருந்தால் தான் பால் கறக்கும்ன்றது இல்லை.
0: இல்லைங்க,
1: நம்ம அனுபவத்தில் அது சரியான தீவனத்தையும் சரியான முறையில் பராமரித்து அது ஆரோக்கியமாக இருந்தால் தான் வருன்றீங்க.
0: நிச்சயமாங்க சார்.
1: சரிங்க, இப்போ வேறு என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணுங்க ஒரு மாடை வாங்கும் பொழுது? நீங்கள் வாங்கும்போது எத்தனை வருட மாடாக வாங்குவீங்க? கண்ணால் வாங்கினீங்கன்னா எந்த கண்ணை, அதாவது குட்டி போட்டதுக்கப்புறம் வாங்குவீங்களா, இல்லை இது குறைக்கும் கண்ணே ஈனாத தான் வாங்குவீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பெரும்பாலும் தலைச்சங்கண்ணாக வாங்குறது நல்லா இருக்குங்க.
1: முதல் கண்ணா? அப்போ முதல் கண்ணு,
0: முதல் கண்ணாக வயிற்றில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து
1: வயிற்றில் இருக்க மாதிரி தான்
0: வாங்கிப்போங்க. கண்ணு போடுறதுக்கு முன்னாடி வாங்கிப்போம். பெரும்பாலும் நம்மளுடைய குட்டிகளை வளர்த்து நாங்கள் ஆளாக்கிப்போம். நம்ம வாங்குறதா இருந்தாக்க இந்த மாதிரி நல்ல தரமான மாடை பார்த்து வாங்கிக்கணும்.
1: எவ்வளோ நாள் கழிச்சு கொடுத்துருவீங்க மாட்டை? எத்தனை வருஷம் வரைக்கும் அதிகபட்சம் வச்சுக்கலாம்? எத்தனை ஈத்துக்கு வச்சுப்பீங்க?
0: ஒரு 6-7 வகை வரைக்கும் வச்சுக்கிறது சிறந்ததாக இருக்குதுங்க. ஆனால் என்கிட்ட வந்து நிறைய மாடு வந்து 9 கண்ணு 14 கண்ணு போட்டது ஒரு மாடு. ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த மாடு கடைசியில் வரைக்குமே.
1: அதை கொடுக்கவே இல்லையா, நீங்களே வச்சுக்கிட்டீங்களா இல்லை கொடுத்தீங்களா?
0: இல்லை கடைசியில் அது செனை பிடிக்காமல் நிறுத்திட்டாங்க. செனை பிடிக்க வைக்க வேண்டாம், அது கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு கண்ணு போட்டுட்டு இருந்தது. சரி, அதை மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நிறுத்திட்டோம்.
1: ஓ சரி. இப்போது உங்கள்கிட்ட இருக்க மாடுகளோட பராமரிப்புகளில் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் இப்போ இந்த பயிற்சிகள் போனதுக்கப்புறம் மாற்றம் இருந்தது உங்கள்கிட்ட? அதாவது அதுங்களுக்கு கொடுக்குற தீவனத்தில், நான் கேட்குறேன் முதல்ல தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடி

0: என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த பயிற்சிகள்லாம் போய் இந்த 20 வருட அனுபவத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ மாற்றிருக்கீங்க, ஒரு சரியான தீவன மேலாண்மை அப்படின்னா என்னென்னு சொல்லுவீங்க?
1: நம்ம ரெடிமேடாக விற்கிற ஃபுட்டு வந்து மாடுங்களுக்கு வந்து அடை தீவனம் கொடுக்காம நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம். தீவனங்கள் வந்து தானியங்களாக வாங்கி நாம் அரைச்சி கொடுக்கும்போது நமக்கு விலை கொஞ்சம் குறைவாக ஆகுது, செலவு கம்மி பண்ணிடலாம். அதே மாதிரி அடர் தீவனத்தை அதிகப்படுத்தாமல் பசுந்தீவனத்தை அதிகமாகப்படுத்தினோம்னா நமக்கு கொஞ்சம் நம்ம லாபம் பார்க்க முடியும். அதனால் நம்ம ஒரே மாதிரி பசுந்தீவனம் கொடுக்காம நிறைய வெரைட்டியாக பசுந்தீவனம் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டோம்னா அது கலந்து கொடுக்கும் போது நமக்கு வந்து ஃபேட் எஸ்என்எஃப்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். பாலோட டேஸ்ட்
0: கொடுக்கறதுல எது பசுந்தீவனங்கள், என்னென்ன வகையான பசுந்தீவனங்கள்லாம் கொடுக்குறீங்க?
1: கோ 4, கோ 5, வெளி மசால், கோ FS 29, 31 அதுலேயே இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இப்போ மானாவரி நல்லா கொஞ்சம் இருக்குது, அதில் வந்து மேட்டுக்காட்டில் வந்து சிகப்பு சோளம் வரைப்போம், அதை அறுத்து காய வச்சு வச்சுருவோம். அது மழைக்காலங்களில் உபயோகப்படுத்துறதுக்காக.
0: இப்போ அடர் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே தயாரிச்சுக்கிறீங்களா? வெளியில் நிறுவனத்துக்கிட்டலாம் வாங்காமல் நீங்களே தயாரிச்சுக்கிறீங்களா?
1: ஆமாங்க சார், நாங்கள் இப்போ கொட்டைங்களா தானியங்களை வாங்கிட்டு அது முதல் நாளே வந்து கழுவி ஊற வச்சுடுவோம். அது வந்து நாமளே மிஷின் வச்சுருக்கோம், அதில் ஆட்டி ஊற்றிடுவோம்.
0: ஓ, அப்படியே போட்டுக்கிறது தான்.
1: ஆமாங்க,
0: அப்பப்போ தயார் பண்ணி கொடுத்துக்கிறது
1: தான்.
0: சரி சரி சரி. இப்போ இது இல்லாமல் நம்ம வந்து இந்த தாது உப்பு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதெல்லாம் கொடுப்பீங்களா உங்கள் மாட்டுக்கு?
1: நிச்சயமாங்க சார்.
0: எதில் கலந்து கொடுப்பீங்க, எப்படி
1: ஒரு மாட்டுக்கு ஒரு 50-100 கிராம் அளவுக்கு கொடுக்கறது நல்லதாக இருக்குதுங்க சார்.
0: எதுவும் கொடுக்குறீங்களா, அதிலே கொடுத்துட்றீங்களா?
1: தொட்டியில் தண்ணி குடிக்கும்போது தான் இந்த அடர் தீவனமும் கொடுப்போம், அதோடய கலந்து கொடுத்துருவோம். அதனால் செனை பிடிக்கிறது சீக்கிரமாக, ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணு நம்மளால் எடுக்க முடியுது.
0: இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணு எடுக்கணும்னா நம்ம என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணுங்க? அதாவது நம்ம தீவனமாக இருக்கட்டும், இல்லை அந்த பால் கறவை நிறுத்துறதா இருக்கட்டும், மொதல் ஒரு குட்டி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பால் கறவை நிறுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம நுணுக்கமாக செஞ்சோன்னா ஒரு வருஷத்தில் ஒரு கண்ணு எடுக்கலாங்க.
1: கண்ணு போட்டதுலேருந்து ஒரு 60 நாள் 40-60 நாளுக்குள்ளேயே பருவத்துக்கு வரும். முதல் பருவம் விட்டுட்டு அடுத்த பருவம் நாங்கள் செனை ஊசி போட்டுடுவோம். அந்த 20-25 நாளைக்குள்ளே அடுத்த பருவம் வரும். நம்ம ஒவ்வொரு பருவத்துக்கு இடைவெளி வந்து 25 நாளைக்குள்ளே இருக்கும். நாம் முதல் பருவம் விட்டுட்டு அடுத்த பருவத்தில் நம்ம போட்டுட்டோம்னாக்க அடுத்த 1 இயரில் நமக்கு வந்து அடுத்த கண்ணை பார்க்க முடியும். நாம் சிலர் நினைப்பாங்க பால் கறக்கிறது கம்மியாயிடும், செனை பிடிச்சிருச்சுனாக்கா பால் குறைஞ்சி போயிடும்னு நினச்சிட்டு நிறைய நாள் செனை ஊசி போடாமல் விட்டுடுவாங்க. அப்படி ஒரு 4-3 மாதம் நம்ம லேட் பண்ணோம்னாக்க அடுத்த கண்ணை நம்மளால் சீக்கிரமாக இது பண்ண முடியாது. அதனால நம்ம கரெக்டான பருவம் இந்த 3 மாசத்துக்குள்ள கண்ணு போட்டு 3 மாசத்துக்குள்ள நம்ம அடுத்த சனி நிறுத்திடணும்.
0: சரிங்க. இப்போ அது இல்லாம இப்போ மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதோட வேற ஏதாவது நோய் பிரச்சனை வரும், குறிப்பா மடியில வரக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கும், அது இல்லாம இந்த பூச்சி மருந்து கொடுக்கறது, தடுப்பூசி போடுறது, இதுலலாம் என்னென்ன விஷயம் நீங்க கவனத்தை செய்வீங்க? ஏன்னா இப்போ 50 மாடுன்றது ஒரு பெரிய நம்பர், ஒரு பெரிய பண்ணை தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ 50 மாடுகளும் நோய் இல்லாமல் சமாளிக்கிறதுன்றதே ஒரு பெரிய சவால். அதை பொறுத்த வரைக்கும் தினசரி உங்கள் பண்ணையை வந்து சுத்தம் பண்ணுறதுலேருந்து, அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய கொட்டகைகளை மேலாண்மை பண்ணுறதுலேருந்து ஒரு பெரிய ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க, அது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறீங்க நீங்கள்?
1: புதுசாக யார் வந்தாலும் உள்ளே வந்து உடனே அனுமதிக்கிறது இல்லை, கை கால் சுத்தமாக இருக்க பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். அதே போல் புதுசாக ஒரு மாடு வாங்கினாலும் உடனடியாக நம்ம வந்து ஷெட்டுக்குள்ளே கொண்டு வரதில்லை, ஒரு வாரமாவது அதை தனியாக கட்டி வைக்கணும். அது மேலே நிறைய ஈ பூச்சி உனி இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதுக்காக மாடு வந்தவுடனே மாடை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு வாரம் வந்து அதை வெளியில் வச்சுப்போம். ஏதாவது நோய் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு தான் மறுபடியும் உள்ளே கொண்டு வருவோம். ஏன்னா அதுக்கு நோய் இருந்தால் இத்தனை மாடு நம்ம பாதிக்கிற மாதிரி ஆகிடும், நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியதாகிடும். அது மாதிரி பார்த்துப்போம். ரெண்டாவது வந்தவுடனே அதுக்கு பூச்சி மருந்து கொடுத்துடுவோம். பூச்சி மருந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எல்லா மாட்டுக்குமே கொடுப்போம். மடி வீக்கம் தான் மாடுகளில் பெரிய பிரச்சனையாக இருக்கும். மடி வீக்கத்தில் வந்து நம்ம செய்கிற ஒரே ஒரு தவறுனாக்க மடி வீக்கம் பார்த்த உடனே நம்ம அதுக்கு வைத்தியம் பண்ணாமல் விட்டுறாங்க. அதனால் 1 லட்ச ரூபா மாடு கூட 50,000 மாடாவோ அடி மாடாவோ போகிற மாதிரி ஆகிடும். மடி வீக்கம் நம்ம அடிக்கடி நம்ம மாடை பார்க்க வேண்டியது மாடுடைய பால் மடியை தான் பார்க்கணும். மடியை பார்க்கும்போது தான் நம்ம எப்போ நம்ம மாடை பார்க்குறோமோ அப்போல்லாம் மடியை பார்க்கணும். கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக தெரியுது, அது வீக்கமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் உடனடியாக நம்ம வந்து இப்போ பத்து போடுறது எல்லாருக்குமே தெரியும், சாக்பீஸும் எலுமிச்சம்பழமும் கலந்து போடுவாங்க, இல்லைன்னா சோத்துக்கத்தாழை மஞ்சள் கல்லுப்பு இதை கலந்து போடுவோம். பத்து போட்டுட்டு சிலர் விட்டுறாங்க, வேலைக்கு போகிறவங்க ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம், அல்லது தூங்கி எழுந்து காலையில் பார்த்துக்கலான்னு விட்டுறாங்க. அது ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளேயே நம்ம உடனே டாக்டர் கூப்பிட்டு ஒரு ஒன் ஹவரில் பார்த்தோம்னா அதை சரி பண்ண முடியும்.
0: இப்போது ஒரு 50 மாடு வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதை சரியான முறையில் அதை பராமரிக்கிறதுக்கு விஷயங்கள்லாம் பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது ரெக்கார்டு ரிஜிஸ்டர் மாதிரி போட்டு வைக்கணும், நீங்கள் அது மாதிரிலாம் ஏதாவது போட்டு வச்சுருக்கீங்களா?
1: நிச்சயமாக.
0: அந்த பதிவேட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அதை எப்படி நீங்கள், ஏன்னா நீங்களே தினசரி அந்த 50 மாடுகளையும் கண்ணால்

0: பார்ப்பீங்களா, இல்லை எப்படி அந்த பதிவேடுகளில் இருக்கிற தகவல்களை வச்சு? இப்போ அடுத்து வர தொழிலாளர் உங்களுக்கு வேணால் அந்த 50 மாடை பற்றி தெரியும், வேலை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ பெரிய இது இருக்காது. அப்போ அவங்க அந்த வர்றவங்களும் என்ன அந்த ரிஜிஸ்டர் பார்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ரிஜிஸ்டர் நான் மட்டும் மெயின்டைன் பண்ணுவேன். ரிஜிஸ்டரில் வந்து மாடு, இப்போ ஒரு மாடு வாங்கினோம்னா வாங்கின தேதி, இப்போ கண்ணு போட்டுச்சுன்னா கண்ணு போட்டது தேதி, சென ஊசி போடுற தேதி, எப்போ நம்ம பூச்சி மருந்து கொடுத்தோம் அப்படிங்கிற தேதி, இந்த மாதிரி இதெல்லாம், அதே மாதிரி என்ன மாதிரி நோய்கள்லாம் வந்துச்சு இந்த மாட்டுக்கு, அதுக்கான செலவுகள் எவ்வளவு, அந்த மாதிரி தீவனத்துக்கு வந்து எவ்வளவு நமக்கு செலவாகுது, இந்த ஒவ்வொரு நாளும் எத்தனை லிட்டர் பால் கறந்துருக்கு மொத்தமாக, அதை அந்த மாதிரி கணக்குகள்லாம் எழுதி வச்சுருப்போம்.
0: இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களா மாடுகளுக்கு?
1: போட்டிருக்கோங்க, இன்சூரன்ஸும் இப்போ கவர்மெண்ட்டில் போடுற இன்சூரன்ஸ் போட்டிருக்கோங்க
0: மாடுகளுக்கு. அந்த இன்சூரன்ஸ் போடுறதுனால நன்மை இருக்கா நமக்கு, ஏதாவது சிக்கலில் இது மாதிரி வரும்பொழுது?
1: எனக்கு இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் தெரியலைங்க.
0: தெரியல, சரி, ஓகே. இப்போ வேலைக்கு வர பணியாளர்களை பொறுத்திருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அறிவுரைகள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க, என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றத எப்படி சொல்லுவீங்க?
1: தீவனம் இப்போ தொட்டியில் போடுறாங்க அப்படின்னாக்க கவனக்குறைவாக, ஒரு மாட்டுக்கு அதிகமாக, ஒரு மாட்டுக்கு கம்மியாக, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அப்போ ஒரு மாடு வந்து கழிச்சல் ஆகிடுது, அதிகமாக சாப்பிட்ற மாடு, இன்னொரு மாடு பால் கறக்காமல் போயிடுது, அதுக்கு தீவன பற்றாக்குறையாகிடுது, அந்த மாதிரியில் கவனமாக இருக்கணும்.
0: சரிங்க. இது இல்லாமல் பொதுவாக நீங்கள் வந்து பால் கறவைக்கு வந்து அங்கே என்ன பயன்படுத்துறீங்க, ஏதாவது இயந்திரம் பயன்படுத்துறீங்களா இல்லை கை கறவையாக தான் நடக்குதா, என்ன செய்கிறீங்க அதுக்கு?
1: இயந்திரம் மூலமாக தான் பால் கறக்குறாங்க.
0: எல்லா மாடுகளுக்குமே இயந்திரம் மூலமாக தான் கறக்கிற மாதிரி வச்சுருக்கீங்களா? இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் உற்பத்தி செய்கிறீங்க நீங்கள்?
1: ஒரு நாளைக்கு 300-400 லிட்டர் வரைக்கும் வரும்.
0: காலையில் சாயந்தரம்
1: ரெண்டு நேரமும் சேர்த்து.
0: பால் யாருக்கு கொடுக்குறீங்க நீங்கள்?
1: பால் வந்து நாங்களே சொந்தமாக விற்கிறோங்க.
0: எங்கே விற்கிறீங்க?
1: நாங்கள் இங்கே ரங்கா டிபார்ட்மெண்ட் மாதிரி இடத்துல வந்து பால் வந்து விற்றுட்ருக்கோம், காலையிலையும் சாயங்காலமும்.
0: நேரடியாக?
1: நேரடி விற்பனை தான்.
0: ஒவ்வொரு நாளும் தினசரி இந்த மாதிரி நேரடியாகவே இவ்வளோ மொத்தம் 400 லிட்டருமே விற்க முடியுதா உங்களால்?
1: பால் பத்தாமல் தான் போகுங்க, அந்தளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியாக இருக்கும் பால், அதனால் பால் பத்தாத தான் திரும்பி போகிறோம்.
0: நம்ம நேரடியாக விற்பனை செய்கிறதுல நமக்கு என்னென்ன உழைப்பு அதிகமாக இருக்கா, இல்லை அது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைக்குதா?
1: கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற ஊதியம் தாங்க சார்.
0: நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஊற்றுனா கிடைக்கிறத விட விலை கூட நமக்கு கிடைக்கும்.
1: நம்ம சென்டரில் கொண்டு போய் ஊற்றுறத விட இது அதிகமான லாபம் தான்.
0: ஆனால் அதுக்கு ஏன்னா சந்தையும் நம்மகிட்ட இருக்குது, நம்மளால் வித்துற முடியுது, தருமபுரிக்குள்ளேயே வித்துற முடியுது.
1: தரமான பாலுக்கு நல்ல அதுக்குன்னு தனியாக இருக்காங்க இல்லைங்க சார். இப்போ எல்லாருமே வந்து பாக்கெட் பாலையோ அல்லது லூஸில் கிடைக்கிற பாலை வந்து நம்பி வாங்குறதில்ல. ஒரு தடவை நம்ம பால் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னாக்க அதனுடைய தரத்தை பார்த்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
0: ஒரு லிட்டர் எவ்வளோன்னு கொடுக்குறீங்க நீங்கள்?
1: 60 ரூபாங்க.
0: 60 ரூபான்னு கொடுக்குறீங்க. இந்த 50 அப்படின்ற நம்பரே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் இதை பெருசாக விரிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: இல்லை ஆட்கள் வந்து பற்றாக்குறையாகுது, இப்போ வெளியிலேருந்து வந்து வேலை செய்ய ஆளுங்க இல்லாததுனால போதும்னு நினைக்கிறோம்.
0: இந்த இதே போதும், இதை ஒழுங்காக பராமரிச்சோன்னாலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: ஆமாங்க.
0: சரிங்க. இப்போ உங்கள் அனுபவத்தெல்லாம் யார்கிட்ட கேட்டால் நீங்கள் அவங்கள்ட்ட பகிர்ந்துப்பீங்களா?
1: நிறைய வருவாங்க, நம்ம ஃபார்மை பார்க்க வருவாங்க பசங்க, அந்த புதுசாக மாடு வைக்கிறது பார்க்குறதுக்காக கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. சில மாடு வச்சுருக்கிறவங்களும் வந்து கேட்பாங்க, அவங்களுக்கும் என்ன சந்தேகங்கள் இருந்தால் அதுவும் நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோம் நிறைய.
0: சரிங்க. உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம், உங்கள் தொலைபேசி என்ன சொல்லலாங்களா?
1: 9715772779.
0: சரிங்க. உங்கள் அனுபவத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கலக்கும் கால்நடை பண்ணை தருமபுரி அதகப்பாடி விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேனி உயிர்களின் ராணி, தருமபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் MS வெண்ணிலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
1: எதுக்கோ நம்ம வந்து தினம் கொண்டாடுறோம், ஆனா உண்மையான சூழலியலுக்கான ஒரு தினமாக ஒரு சின்ன உயிர் வந்து இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு காரணியாக இருக்கிறது அப்படின்றத உலகத்துக்கு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம கடைபிடிக்கிற ஒரு முக்கியமான நாள் தான் உலக தேனீக்கள் தினம். அந்த தேனீக்கள் தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து குறிப்பாக அந்த தேனியோட வாழ்வியல் விஷயங்கள்ல நம்ம விவசாயமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த உலகத்தோட இயக்கத்துக்கும் சரி எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கறத தெரிய வைக்கிற மாதிரியான ஒரு தினமாகத்தான் நம்ம அதை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் 20ஆம் தேதி வந்து உலக தேனீக்கள் தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். அந்த தேனீக்கள் தினம் குறித்து இந்த தேனீக்கள் வந்து எப்படி நம்மளோட வாழ்வியலோடு கலந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட வேளாண் நம்ம தருமபுரியில் இருக்க பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தோட திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் MA வெண்ணிலா அவர்கள் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. தேனி இல்லாமல் இயற்கை கிடையாது, ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் வந்து தேனி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. தேனீக்கள் ஒரு சமயம் அழிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த உலகமே கூட ஸ்தம்பிச்சு போகலாம், அந்தளவுக்கு தேனீக்களோட வாழ்வு வந்து இந்த உலகத்தோட இயக்கத்தோட இயந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த தேனீக்கள் வந்து குறிப்பாக விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், நம்மளோட ஒவ்வொரு வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் அதோட முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற தகவலை வந்து இப்போ அவங்கள்ட்ட கேட்போம். மேம் வணக்கங்க. மேம்
2: வணக்கம் சார். வணக்கம்.
1: இந்த தேனீக்களோட பங்கு அப்படிங்கிறது வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் என்ன மேம்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா பூச்சி தான், 1000 பூச்சி இருக்க, எல்லாத்தையும் பூச்சியாக தான் நம்ம பார்க்குறோம். நன்மை செய்யும் பூச்சிலேயே வந்து ரொம்ப முக்கியமானது உலகத்தோட இயக்கத்துக்கே அதுதான் முக்கியமா இருக்கு. ஒரு சமயம் தேனீக்கள் இல்லைன்னா நம்ம வேற எதையும் அழிக்க வேணாம், தேனீக்கள் அழிச்சா கூட உலகத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த தேனீக்கள் அப்படிங்கறது என்னதான் செய்யுது மேம், என்னதான் செய்யும் தேனீக்கள்
2: வந்து? நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய பூச்சிகள் இருக்கு இந்த உலகத்துல இல்லைங்களா, அது வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்கு, அதே சமயத்துல எதிர்மறையாக செய்யக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூச்சிகளும் இருக்கு. ஆனால் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது தேனீக்கள் வந்து முக்கியமான பங்கு, மிக மிக முக்கியமான பங்கு. அது இல்லைன்னா நமக்கு விவசாயமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பயிரில் வந்து நமக்கு அந்த உணவு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த ஆதாரமாக விளங்கக்கூடிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. இந்த மகரந்த சேர்க்கை
1: நடக்கலன்னா எளிமையா சொல்லிருங்க, என்ன சொல்றாங்களோ அதுல கேக்குறது இல்ல. அது இப்ப எல்லாம் போனை பார்த்து தப்பு தப்பாவே நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதனால நீங்க கொஞ்சம் கரெக்டா சொன்னீங்கன்னா மகரந்த சேர்க்கைன்னா என்ன, ஏன் தேனி வந்து நம்மளோட வாழ்க்கையில முக்கியம்ன்றது தெரிஞ்சுக்கலாம்.
2: அதாவது அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகரந்த தாளையும் இந்த சூலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தான் இருக்குது. இதை வந்து அந்த மகரந்தாள்களை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சூலகத்தில் வந்து அது பண்ணும்போது தான் இனப்பெருக்கம் நடந்து அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த பயிருக்குரிய என்ன பயிர் நம்ம சாகுபடி பண்ணுறோமோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆதாரமான விதையோ அல்லது காயோ அல்லது கனியோ நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் வந்து மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையாகவே நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கையும் இருக்குது, காற்று மூலமாக பரவுது, நம்ம தண்ணி மூலமாக, அது மாதிரி நிறைய நம்ம படிச்சிருப்போம். பட் பூச்சிகளுடைய இதுன்னு பார்க்கும்போது தேனீக்கள் மட்டும்தான் இந்த இயற்கையாக வந்து நம்மளுடைய மகரந்த சேர்க்கைக்கு வந்து அது அயல் மகரந்த சேர்க்கைக்கு வந்து உதவி புரியுது. இப்போ இந்த மகரந்த சேர்க்கை நடக்கலாம் என்ன ஆகும்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உணவு உற்பத்தியே இருக்காது இல்லைங்களா. முக்கியமான ஒரு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா உணவு உற்பத்தி, சோறு வேணும் நமக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி உணவு உற்பத்தி அப்படின்றது வந்து முக்கியமான ஆதாரமாக விளங்கக்கூடிய தேனீக்கள் வந்து நிறைய நமக்கு வந்து முக்கிய பங்காற்றுறது. அதனோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூலில் படித்ததோடய அப்படியே மறந்துட்டோம், அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வும் இல்லை. விழிப்புணர்வுனா மக்கள்கிட்டையும் இல்லை நம்மக்கிட்டேயுமே அதிகமாக இல்லை. ஸோ அதனால் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது சம்மந்தமான தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ தேனீனா தேனி மட்டும் நம்ம படிக்கிறதில்ல, அதுக்கு பின்னாடி அதனுடைய வளர்ப்பு முறைகள் எப்படி இருக்குது, அதை நம்ம வந்து இயற்கை முறையில் இருக்கிற மாதிரி செயற்கையாக நம்ம எப்படி வளர்க்கலாம், அதுலேருந்து தேன் எப்படி உற்பத்தி பண்ணணும், அந்த அதை வந்து ஒரு தொழிலை எப்படி ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு விழிப்புணர்வெல்லாம் நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக இன்றைக்கி

0: பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டுருக்கு.
1: ம்
0: விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளாகவும் நடக்குது, பயிற்சிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கள கண்காட்சிகள், கருத்தரங்குகள், அந்த மாதிரி நிறைய நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து அந்த தேனீக்களோட முக்கியத்துவத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உலக தேனீக்கள் தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: அதாவது ஐக்கிய நாடுகள் சபை வந்து அதோட வேளாண் உணவு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் மூலமாக 2018 இந்த மே மாதம் 20 வந்து உலக
0: உலக
1: தேனீக்கள்
0: தேனீக்கள்
1: தினமாக கொண்டாடுறாங்க.
0: ஆமாம்.
1: குறிப்பாக ஸ்லோவேனியாவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர், அவர் வந்து இந்த ஆண்டன் ஜன்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த எப்பிகல்ச்சர் அப்படின்னு கூடிய இந்த தேனீ வளர்ப்போட முக்கியத்துவத்தை வந்து நிறைய பேர்கிட்ட பரப்புனது, அவர் எடுத்த முயற்சிகளை வந்து அங்கீகரிக்கும் விதமாக அவருடைய பிறந்த தினத்தை தான் வந்து உலக தேனீக்கள் தினமாக ஐநா சபை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த நீங்க சொன்னாப்புல இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது, அதாவது ஒரு தாவரத்திலேருந்து இன்னொரு தாவரத்துக்கு அந்த ஒரு தாவரத்தோட இனப்பெருக்கத்துக்கு உதவி பண்ற ஒரு முக்கியமான காரணியாக இருக்கு. அது இல்லாம போச்சுன்னா இந்த உணவு சங்கிலியே, நம்ம உணவு சங்கிலி அப்படின்றதையும் படிச்சிருப்போம் ஸ்கூல்ல, இப்படி ரவுண்ட் போட்டு படிச்சிருப்போம். அந்த மாதிரியான அந்த உணவு சங்கிலியோட ஒரு முக்கிய காரணியாக தேனீ அப்படிங்கிறது இருக்கு. அந்த தேனீக்களோட முக்கியத்துவம் என்ன, இப்போ இருக்கிற சவால்கள் என்ன, நம்ம குறிப்பாக இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதற்கான ஒரு கருத்துருவும் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தேனீக்களும் நாமும் ஒன்றாக
0: நாம ஒன்றாக இருக்கும்
1: அப்படின்ற மாதிரி
0: நீடித்த ஒரு நிலையான வளர்ச்சிக்கோ அல்லது இதுக்கோ வந்து
1: ஒரு
0: சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட்டுக்கு
1: வந்து மனிதர்களும் தேனீக்களும் ஒன்றாக இணைந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவை தான் இந்த வருடத்துக்கும் வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம மனதில் நிறுத்தி, குறிப்பாக இந்த தேனீக்கள் அப்படிங்கிற தேனீக்கள் மட்டும் இல்லை, எல்லா நன்மை செய்யும் பூச்சிகளையும் சரி, பூச்சிகளை பூச்சிகளாக பார்க்காம இந்த உலகத்தோட வாழ்வியல் இருக்க ஒரு முக்கியமான விஷயங்களாக பார்த்து அதை வேளாண்மையோட எப்படி நம்ம வந்து ஒருங்கிணைந்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணுன்ற ஒரு தருணம் தான் இது. மேம், இப்போது நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டக்கலை பயிர்கள் கொஞ்சம் நிறைய இருக்கு. அதே மாதிரி சேலத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக இந்த மரவள்ளி இந்த மாதிரி போடுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம இந்த நாமக்கல் இந்த சைடில் போகும்போது கொஞ்சம் தென்னை இந்த மாதிரி போடுற விவசாயிகளும் நிறைய இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான பல்வேறு பயிர்கள் போடுற இடத்துலையும் வந்து நம்மளால் இந்த மாதிரியான தேனீ வளர்ப்பு வந்து ஈடுபட முடியுமா? அது மாதிரி அவங்க தேனீ வளர்க்கும் போது இந்த மாதிரியான பயிர்கள்லாம் அவங்களுக்கு என்ன நன்மை இருக்கும், போட்டிருக்க பயிருக்கும் என்ன நன்மை, இந்த தேனீ வளர்ப்பாலையும் அவங்களுக்கு என்ன நன்மை, அதுக்கு சொல்லுங்க. இப்போ அதில் குறிப்பாக நம்ம வேளாண் அறிவியல் நிலையங்கள் இவங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு தேனீ வளர்ப்புக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பயிற்சி மாதிரி கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கலான்றதையும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து நெல், கரும்பு மற்றும் பழ தோட்டங்களில் வந்து எல்லா பல வகையான தோட்டங்கள்லையும் நம்ம இந்த தேனீ பெட்டியை வந்து வச்சு வளர்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து இடைவெளின்றது ரொம்ப முக்கியம். மற்ற பயிர்களை நம்ம வைக்கும்போது அதுக்கு அந்த அளவுக்கு இது இருக்காது, பட் இந்த மாதிரி பல பயிர்களில் வைக்கும்போது அதனுடைய பயன் வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம இப்போ இந்த பயிர்கள், இந்த தேனீ வளர்ப்பை பற்றின பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வேளாண்மை இங்கே மாத்திரம் இல்லை, எல்லா வேளாண்மை அறிவு நிலையங்கள், எல்லா ஆராய்ச்சி நிலையங்கள்லையுமே இதற்கான பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக வேளாண்மை அறிவு நிலையங்களில் வந்து பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனீ வளர்ப்பு எப்படி பண்ணலாம், அது வந்து வணிக ரீதியாக எந்த மாதிரி அதை தொழிலாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி, சுய தொழில் வேலை வாய்ப்புக்கு அந்த மாதிரி வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் இதற்குன்னு தனியாக ஒரு துறையே இருக்குது. அதாவது பூச்சியியல் துறையில் ஒரு தனி விங்கே இருக்குது, தேனீக்களுக்குன்னு தனியாக ஒரு விங்கு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கு மட்டும்தான் ஸ்பெஷலைஸ்டாக ட்ரைனிங் வந்து எப்படி அதை வளர்க்குறதுலேருந்து அதனுடைய பயிற்சி முடிஞ்ச பின்னாடி அவங்க எப்படி அதை தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு இதுவே அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வேளாண்மை நிலையத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக நம்ம தேனீ வளர்ப்பு வந்து ஒரு சுய தொழிலாக ஆரம்பித்து நம்ம வந்து பண்ணுறதுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். அது வந்து நம்மளுடைய தோட்ட இதில் பெங்களூரில் இருக்கக்கூடிய NBIR சொல்லியிருக்கு, அதாவது இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம், நம்ம தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து முக்கியமாக இந்த பயிர்களில் வந்து ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி நோய் மேலாண்மை கட்டுப்பாடு அப்படின்னு கொண்டு அந்த முறைகளை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான பங்குன்னு பாத்தீங்கன்னா தேனீ வளர்ப்புல அது ஒரு இது இருக்குங்க. நமக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனீ வளர்ப்போட சேர்ந்த ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறைகள் அப்படின்ற மாதிரி அவங்க அதை வந்து அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்மளுடைய வேளாண்மை நிலையத்தோட இணைந்து பண்ணும்போது நம்ம வந்து கடந்த ஒரு 2-3 வருடங்களாக நம்ம வந்து இந்த தேனீ வளர்ப்பு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோங்க.
1: சரிங்க.
0: இதன் மூலமாக நம்ம இந்த பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் கூட கோம்பூர் மலைப்பகுதியில் இந்த ட்ரைபல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு சுய தொழிலாக ஆரம்பித்து இப்போ அந்த தேன் உற்பத்தி பண்ணி விற்பனையும் பண்ணிகிட்டு இருக்காங்க.
1: பொதுவாக இப்போ நம்ம இந்த தேனீ வளர்ப்பை தாண்டி நம்ம பகுதி இந்த விவசாயிகளுக்கு வந்து இந்த பட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயிர்கள் வந்து போடலாம், ரகங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கான ஒரு சின்ன அறிமுகத்தையும் அப்படி சொன்னீங்கன்னா.
0: நம்ம மாவட்டத்தை

பண்ணுறது வரைக்கும் முக்கியமான ஒரு சீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கரீஃப் பருவம் தான். இப்போ இந்த ஜூன் ஜூலையில் வரக்கூடிய ஆடிப்பட்டம் தான். நம்ம எல்லா பயிர்களும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம மாவட்டத்தில் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் வந்து அதிகமாக நம்ம சாகுபடி பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான ஒரு பருவம்னு பார்த்திங்கனாக்கா இந்த கரீஃப் பருவம். ஸோ இதில் வந்து சிறுதானியங்கள்னு எடுக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 ஏக்கருக்கு மேலே, ஹெக்டருக்கு மேலே இங்கே சிறுதானிய பரப்பளவு இருக்குது. அதே மாதிரி பயிர் வகை பயிர்களும் அதிகமாக இருக்குது. பயிர் வகை பயிர்களான துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா கொள்ளு.

0: அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரகு, சோளம், கம்பு, இந்த மாதிரி எல்லா பயிர்களும் நம்ம வந்து இப்போது இது பண்ணலாம். அதில் பயிர் வகை பயிர்கள்னு எடுத்துக்கும் போது துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, அதை வந்து இந்த பருவத்தில் எடுக்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் கொள்ளு பயிர் வந்து பார்த்திங்கன்னா ரபி பருவத்தில் சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு பயிருன்ட்டு. ஸோ முக்கியமாக நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மழை ஃபோர்காஸ்டும் இருக்குது, மழை வந்து நம்ம போன வாரத்துலலாம் கொஞ்சம் அப்பப்போ பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த சம்மரில் வந்து இந்த மழையை பயன்படுத்தி நம்ம முக்கியமாக கோடை உழவு பண்ணணும். விவசாயிகள் யாருமே வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம ரெகுலராக எல்லா பயிற்சிகளையும் எல்லா இதுலேயுமே நீங்களும் வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் விவசாயிகள் வந்து அதை நம்ம பண்ணுறது இல்லை, எல்லாரும் இல்லை ஒரு சிலவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. பட் ஆனா கோடை பண்ணணும், கண்டிப்பா பண்ணணுங்க.
1: பண்றதுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தாலும் இப்போ வாடகை எல்லாம் கூட எடுத்துக்கலாம்.
0: நிறைய நம்ம பொறியியல் துறை மூலமாக, வேளாண் பொறியியல் துறை மூலமாக வாடகைக்கு கொடுக்குறாங்க, கஸ்டம் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க, அது மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவங்க
1: உழவன் செயலியில் பார்த்தாங்கன்னா கூட அது எடுத்துக்கலாம் அவங்க.
0: ஆமாம், அது மாதிரி அவங்க வந்து முதல்ல கோடை உழவு செய்யணுங்க. கோடை உழவு செய்துட்டு அதுக்கப்புறமா இந்த பயிர்கள் போகும்போது முக்கியமாக வந்து நம்ம நிறைய ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு நாட்டு ரகங்களை தான் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க சிறுதானியங்களில். அதுக்கு பின்னாடி நம்மளுடைய வேளாண்மை மூலமாகவும் மற்றும் நம்மளுடைய வேளாண்மை துறை மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய புது விதமான ரகங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க விவசாயிகள்கிட்ட. இப்போ அவங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரகங்கள் வந்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் வெளியிட்ட ரகங்கள் நிறைய.
1: மேம் இப்போது குறிப்பாக சொன்னீங்க என்னென்ன ரகங்கள் போடலாம், என்னென்ன பயிர்கள் போடலான்றத சொன்னீங்க. நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா நம்மகிட்ட இருக்கிற விதைகளே தான் நிறைய நேரத்தில் யூஸ் பண்ணுறோம், பாரம்பரிய ரகங்களை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரே ரகங்கள், ஒரே நம்ம வச்சுருக்க ஒரே விதைகளை பயன்படுத்துறதுனால இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இந்த மாதிரியான மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும், அதாவது அவங்க வந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பலன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இது எந்த வகையில் அவங்களுக்கு வந்து குறிப்பாக அவங்களுக்கு நார்மலாக கிடைக்கிறத விட ஒரு பெட்டரான ஒரு அவுட்புட் இருக்கும் நிறையா வகையில். ஏன்னா ஒரு சிலதுக்கு நோய்க்கான செலவங்க பண்ண தேவை இருக்காது, ஏன்னா அது நோய்க்கான ஒரு எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும், வந்து மேம்படுத்தப்பட்ட ரகம், விளைச்சலும் அதிகமாக இருக்கும். அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த குறிப்பாக பாரம்பரிய ரகங்களில் பண்ணக்கூடிய விவசாயிகள் மேம்படுத்தப்பட்ட ரகங்களை அவங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா எது எதுக்காக முயற்சி பண்ணி பார்க்கலான்றத கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
0: கண்டிப்பாங்க சார். இப்போ வந்து நமக்கு பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரு ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து எல்லா பயிர்கள்லேருந்தும் ரகங்களை வந்து வெளியிடுறாங்க. இந்த ரகங்கள் முக்கியமாக எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னாக்கல அந்த பருவத்துக்கு அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற ரகங்கள் வந்து நிறைய வந்து நமக்கு ஏற்கனவே விவசாயிகள் வந்து நிறைய இதை சொல்லியிருப்பாங்க. நமக்கு விளைச்சல் குறைவாக இருக்குது, இல்லை ஒரு பூச்சி நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இதில் சொன்னாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஆராய்ச்சிகள் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு பயிர்லேயும் புது ரகங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரகங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னாக்கல மழையளவு குறைவாக இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் அக்கடுமையான வறட்சி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக நாள் வந்து அந்த வறட்சி இருக்கும்போதும் மழையளவு குறைவாக இருக்கும்போதும் அதிக வயதுடைய வர ரகங்களை பயிரிட்டோம்னா விவசாயிகளுக்கு வந்து அது பலனுள்ளதாக இருக்காது.
1: சரி.
0: ஸோ அதனால குறைந்த வயதுடையதாக இருக்கணும் அந்த ரகங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வருமானம், அதாவது விளைச்சலும் அதிகமாக கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரியான ரகங்களை வந்து விவசாயிகள் தேர்வு பண்ணி நமக்கு வந்து அவங்க பயிரிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நிறைய பரப்பில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் 20,000 ஹெக்டர் பரப்பளவில் ராகி வந்து நம்ம மாவட்டத்தில் பயிரிட்டுருக்காங்க. அது இன்னும் கூட பார்த்தீங்கன்னாக்கில் நமக்கு இந்த PDS மூலமாக ராகி வந்து கொள்முதல் பண்ணுறதுனால நம்ம கவர்மெண்ட் பண்ணுறதுனால இன்னும் கூட ராகி வந்து பயிரிட விவசாயிகள் அதிகம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பகுதியில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகி வந்து நமக்கு வந்து ஒரு 110 நாள் வந்தால் போதுங்க. அதுக்கு மேலே அதிக வயதுடையது அப்படின்னா நமக்கு வந்து அது பலனுள்ளதாக இருக்காது விவசாயிகளுக்கு. ஸோ அந்த வகையில் அத்தியந்தல் 1-2 ரகங்கள் வந்து வெளியிட்டுருக்காங்க நம்மளுடைய பல்கலைகளுக்கு. தந்து இதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தலாம். இதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1: இப்போ விதை வேணும்னா எங்கே வாங்கி
0: விதை நம்ம இதில் இருக்குதுங்க, நம்மளுடைய வேளாண் அறிவு நிலையத்தில் கிடைக்கும். மற்ற அத்தியந்தல் சொல்லக்கூடிய நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுதானிய மகத்துவ மையம்னு இருக்குது, அங்கே கிடைக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் கிடைக்குங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட இல்லைனாலும் நம்ம எங்கே கிடைக்கும் அப்படின்ற தகவலை நம்ம இது பண்ணி தரலாம். இல்லைனா விவசாயிகளுக்காக அதை நம்ம தெரிவித்தோம், நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இப்போ நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேளாண்மை துறை, வேளாண் மற்றும் உழவர் நலத்துறையிலையும் வந்து இந்த விதைகள் வந்து கொடுக்குறாங்க. விதை உற்பத்தி திட்டங்கள் மூலமாக அவங்களும் வந்து இதை கொடுத்துட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு. ஸோ அதனால விதை வந்து ஒரு பெரிய இதுவாக இப்போ இருக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளை அணுகலாம், இல்லைன்னா அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உதவி வேளாண்மை இயக்குனர் அவர்களை வந்து அணுகலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமியில் இருக்குங்க, சாமியிலையும் வந்து ATL 1 ரகங்கள் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இது பண்ண

0: இந்த சிறுதானிய மகத்துவ மையம்ன்றதே வந்து ஒரு சிறுதானியங்களுக்கான ஒரு ஆராய்ச்சி மையம். ஸோ அதனால அதுலேருந்து வெளியிடக்கூடிய ரகங்கள் எல்லாமே வந்து
1: மதுரை
0: நமக்கு
1: பக்கத்தில் இருக்கு.
0: இல்லை திருவண்ணாமலை,
1: திருவண்ணாமலை
0: திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குங்க. ஸோ அதனால வந்து நமக்கு அந்த ரகங்கள் எல்லாமே நம்ம மாவட்டத்துக்கு கரெக்டாக இருக்கு,
1: சரிங்க.
0: நம்ம மாவட்டத்துக்கு வந்து சூட்டபிளாக இருக்கு. நம்ம அதை ஆராய்ச்சி மூலமாகவும் நம்ம
1: கிட்டத்தட்ட நம்ம
0: வயல்வெளி ஆய்வு மூலமாகவும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால அது எல்லாமே அவங்க பயன்படுத்தலாம்.
1: சரிங்க மேம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்த தேனீக்கள் எப்படி விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை உயிர்களுக்கும் தோழனாக இருக்குது அந்த தகவலை சொன்னீங்க. அந்த நன்மை செய்யும் பூச்சிகளோட அவசியம் என்ன, அதில் ஒரு விவசாயி என்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும், அப்புறம் இந்த பட்டத்துக்கான பயிர்கள் என்னென்ன, அதுக்கான ரகங்கள் என்ன, என்ன தொழில்நுட்பம், இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. உர பயன்பாட்டை குறைக்கிறத பற்றியும் சொல்லியிருக்கீங்க, எப்படி அவங்க பசுந்தாள் உரங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. விவசாயிகள் வந்து இது எல்லாத்தையும் கேட்டு பயன்பெறணும். அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்தந்த பகுதியில் இருக்க கேவிகேக்கு வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போங்க. உங்களுக்கான தகவலை சொல்றதுக்கு அங்கே சயின்டிஸ்டுங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிங்க மேம்.
0: நன்றி.
2: தேனி உயிர்களின் ராணி, தருமபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எம் எஸ் வெண்ணிலா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: இத்துடன் இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
5: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு சினிமா சினிமா. நிகழ்ச்சியில் சினிமா சார்ந்த வினாக்களும் இசைக்கீற்றுகளும் இடம்பெறும். நிகழ்ச்சியில் சரியான விடையை சொல்லி பரிசு பாடலை பெறலாம். நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434342 என்ற முன்னிணிப்போடு, 24:40:30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பங்கு பெறலாம். இன்றைய இளந்தென்ற நிகழ்ச்சி சினிமா சினிமா.
7: எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுன்

0: பாக்ஸுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட, சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: இன்றைய இளந்தண்டு நிகழ்ச்சியின் தலைப்பு சினிமா சினிமா. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். ஐயா யார் இங்கிருந்து?
3: நான் வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சந்திரசேகர் ஐயா, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாங்களா?
3: சினிமா சினிமா கேள்வி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
2: நிச்சயமா நிறைய கேள்விகள் இருக்கு.
3: கண்டிப்பா
2: உங்களுக்கான முத்தான 3 கேள்விகள் கொடுத்துடலாம். சேட்டை திரைப்படத்தில் நடித்த 3 நடிகர்களின் பெயர் என்ன?
3: நடிகர் வந்து ஆரியா நடிச்சிருக்காரு, தெரியும். மத்த 2 பேரு டக்குனு நினைவுக்கு வரலையா?
2: முயற்சிக்கு நன்றி.
3: நன்றி வணக்கம் ஐயா.
2: இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
4: வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனோவிகா சந்திரசேகர்.
2: சந்திரசேகர்
4: சொல்லுங்க,
2: ரெடியா இருக்கீங்களா?
4: சரிங்க.
2: எந்த படத்தில் வடிவேலு வண்டு முருகன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார்? வண்டு முருகன் ஒரு கேரக்டர் இருக்கு, பாத்திருக்கீங்களா? அந்த வண்டு முருகன் எந்த படத்தில் இடம்பெற்றுள்ளது? முயற்சிக்கு நன்றிங்கய்யா. இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
5: ஹலோ
2: வணக்கம். யார் எங்கிருந்து?
5: சேலம் மாவட்டம் பாலிகவுன்சிலர்.
2: உங்களுடைய பேர் என்னமா?
5: கவிக்குமார்.
2: புரியல.
5: கவிக்குமார்.
2: கவிக்குமார்ங்களா?
5: ஆமாங்க.
2: ம், சரிம்மா. ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா?
5: ஆ கொடுக்கலாம்.
2: நிறைய சினிமாலாம் பாப்பீங்களோ?
5: ஆ பாப்பங்க.
2: உங்களுக்கான வினாக்கள், கிரீடம் திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் யார்? அஜித் குமார் நடித்த கிரீடம் திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் யார்? முயற்சிக்கு நன்றிமா. இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம். ஐயா வணக்கம். யார் இங்கிருந்து? மாரிப்பிள்ளையா.
6: சொல்லுங்க சார்.
2: சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்க?
6: படமெல்லாம் பாக்கல சார். நம்ம எங்க சமீபத்தில்
2: என்னங்க ஐயா? டிவில பாக்கறதாங்களா?
6: ஆமாங்க. கொஞ்சம் ஈஸியா சொல்லி பாக்கலாம்.
2: ஈஸியாவே கேட்டலாங்கய்யா. உல்லாச பறவைகள் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த திரைப்படத்தின் இயக்குனர் யார்?
6: பாலசந்தர்.
2: இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
7: ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கம். யார் எங்கிருந்து? ராஜசேகர் ஐயா. ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
7: ஐயா நீங்க இந்த ஒரு பழைய படத்தை எடுத்துக்காதீங்க, புது படமும் எதுவும் தெரியாது.
2: அதை தான் எதிர்பார்த்தேன். என்னடா வரலையே நேயர்களோ அப்படின்னு. சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்விகள் கேட்டுடலாங்களா? எம்ஜிஆர் திரைத்துறையில் அறிமுகமான முதல் திரைப்படத்தின் பெயர்
7: என்ன?
2: ஆமாங்க ஐயா. போதுங்களா? பழைய படம்.
7: முதல் படம்
2: நீங்க யோசனம். ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாங்க ஐயா. டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா
7: நல்லா இருக்கும். சிவாஜி படம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது.
2: நன்றிங்க. இனப்பில் இருந்தமைக்கு நன்றி. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
8: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.

0: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
4: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500 84 8820.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு சினிமா சினிமா. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: ஐயா. வணக்கம். யார், எங்கிருந்து?
1: கண்ணீப்பன்.
0: கண்ணீப்பன் ஐயா.
1: ஐயா, எம்ஜிஆர் நடித்த முதல் திரைப்படம் சொல்லட்டுங்களா ஐயா?
0: சொல்லுங்க. ஆனா உங்களுக்கான வினாக்கள் அது கிடையாது, இருந்தாலே சொல்லுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
1: அன்னக்கிளி.
0: அன்னக்கிளிங்களா? தவறான பதிலுங்க. ஏன், முயற்சிக்கு நன்றி. உங்களுக்கு உண்டான கேள்விங்களா? மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன், கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கீங்க. பஞ்சு அருணாச்சலம் இயக்கிய திரைப்படத்தின் பெயர்
1: என்ன?
0: முயற்சிக்கு நன்றிங்கய்யா. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து? சித்தனையா.
1: புரட்சி தலைவர் முதலில் நடித்த படம் தனி நிலவரி.
0: சிறப்பதாங்க சொல்லிருக்கீங்க.
1: நான் சொன்னேன், அது எனக்கு முன்ன வந்த எங்க நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, மாரியப்பன் யாரா, நாகலாபுரம் மாரியப்பன் யாரா,
0: அவசரப்பட்டு சொல்லிட்டாருங்களா?
1: அவர் அன்னக்கிரியன்றாரு. அன்னக்கிரி இப்ப நூறாவது திரைப்படம் சிவகுமார்.
0: எல்லாமே ஒரு முயற்சி தாங்க ஐயா. உங்களுக்கான இசைக்கீட்டர்கள் கொடுத்துடலாங்களா, வினாக்கள் கேட்கலாங்களா?
2: போற வழியில பல்லவன் பஸ் போரி செத்து போயிட்டேன்னா சாவ கண்டு பயப்படுறவனா இல்ல சார். ஜனன மரண கணக்குல ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பேர்ல நான் பிறந்துட்டு இருக்க போறேன்.
3: இன்னைக்கு கோர்ட்ல குற்றவாளிக்குள்ள நின்னுட்டு ஒரு கைதி மரணத்தை பத்தி தத்துவம் சொன்னான் பாரு.
0: இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர்
1: என்ன?
0: சத்யராஜ். அது எதிர்ப்பு தரப்புல இருந்தவர் பாத்தீங்கன்னா வந்து நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், சரிங்களா? ஆனா உங்களுக்கான வினா பாத்தீங்கன்னா, இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர்
1: என்ன?
0: ஜல்லிக்கட்டு. இவ்வளவு நேரம் வந்து ஆச்சுங்களா, உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா? அடுத்த வினாக்கள்
1: கொடுங்க.
0: கிரீடம் திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் யார்? அப்படி டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: கிரிகணம் படத்துக்கா? ஐயா, அது நான் கிரிகணம் படமே பாக்கல, வேற கூட கொடுங்க சொல்றேன், வேற இந்த மாதிரி கேளுங்க சொல்றேன்.
0: ஐயா, உங்களுக்கான வினாக்கள் தான் கொடுக்க முடியும், எல்லாருமே அதையே எதிர்பார்க்க முடியுங்களா?
1: சரி சார், நன்றி சார். அப்படியே வேலை சார், நன்றி.
0: முயற்சிக்கு நன்றிங்க ஐயா.
1: நன்றி.
0: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. நான் புலியூர், கரூர் மாவட்டம் புலியூர் மனோகரன்.
0: மனோகரன்.
4: சொல்லுங்க ஐயா.
0: ரெடியா இருக்கீங்களா? நகைச்சுவை நடிகர் வடிவேல் அவருடைய படங்கள் பார்த்திருக்கீங்களா? அவருடைய முழுநீள கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படத்தின் பெயர் என்ன? நம்ம காமெடி நடிகராக காமெடி சீன்ல தான் பார்த்திருப்போம். முழு படமும் வந்து கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படத்தின் பெயர் என்ன? கொஞ்சம் விரைவா சொல்லுங்க. நல்ல பேரு டக்குனு வரலீங்களா? சரி சரி, முயற்சிக்கு நன்றிங்க ஐயா.
4: நன்றிங்க.
0: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து?
5: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை. கோவிந்தசாமிங்க.
0: கோவிந்தசாமிங்க ஐயா.
5: சொல்லுங்க.
0: ரெடியா இருக்கீங்களா?

0: ரெடியா இருக்கீங்க. இசை ஞானி இளையராஜா பிடிக்குங்களா? எல்லாருக்குமே பிடிக்கும். அது சார்ந்த ஒரு வினாதான்.
1: சரிங்க.
0: இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையமைத்த 100வது திரைப்படத்தின் பேர்
1: என்ன? வரமாட்டேங்குதுங்களே.
0: முயற்சிக்கு நன்றிங்கய்யா.

0: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹைமார்க் முத்திரியுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
3: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில். ஸ்பெயின் கேர் OTP தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை OB பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
2: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
5: முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி.
6: அண்ணா ஸ்ட்ராங்க ஒரு டீ போடுங்க.
7: தம்பி ஊருக்கு புதுசோ?
6: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
7: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
6: என்ன சொல்றீங்க, புரியலையே.
7: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
6: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
7: டீ எப்படி?
6: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
7: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
6: என்ன விஷயம்னா?
7: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
6: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
7: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
6: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
7: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா? அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
6: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
7: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிட்றேன்.
6: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

0: முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி.கே. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு சினிமா சினிமா. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
5: ஹலோ
4: ஐயா, வணக்கம். யார், எங்கிருந்து?
5: திண்டுக்கல் நாகல் நகர்ல இருந்து நடராஜன் சார்.
4: நடராஜன்,
5: ஆமா சார்.
4: சரிங்க, உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா?
5: ஆ, கொடுங்க சார், முயற்சி பண்ணி பார்ப்போம் சார்.
4: கண்டிப்பா, முயற்சி தான் வந்து வெற்றிக்கான வழி இல்லைங்களா?
5: ஆமா சார், ஆமா சார்.
4: அந்த வெற்றி
5: முன்னாடி இளையராஜா ஒரு பாடல்ல நீங்க முதல் இசை அமைத்த பாடல் கேட்டீங்களா சார்?
4: ஐயா, 100வது திரைப்படம். ஒரு புதுமையான ஒரு விளையாட்டு
5: கொடுக்குறேங்க.
4: அதாவது நகைச்சுவை நடிகர் சத்யன், கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: சத்யன்,
4: நண்பன் படம், இந்த மாதிரி படத்துல பாத்தீங்களா வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நபர் இருப்பார், சரிங்களா? அவர் பேர் தான் சத்யன். அந்த நகைச்சுவை நடிகர் சத்யன் ஹீரோவாக நடித்த திரைப்படத்தின் பெயர் என்ன?
5: கொஞ்சம் பழைய படமா கேருங்க சார்.
4: கொஞ்சம் பழைய படங்களா?
5: கொஞ்சம் பழைய படமா கேருங்க சார்.
4: கேட்டலாங்க ஐயா. ஜெமினி கணேசன் முதன் முதலில் அறிமுகமான திரைப்படத்தின் பெயர் என்ன? தவறான பதில், முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து?
6: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர், ஜெயராமன்.
4: ஜெயராமன் ஐயா, உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா?
6: பழைய படத்தில் கொடுங்க ஐயா.
4: பழைய படத்திலே கொடுத்துடலாங்க ஐயா.
6: கொடுங்க.
4: சரிங்க. டெல்லி கணேசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல நல்ல ஒரு துணை நடிகரும் கூட, சரிங்களா?
6: ஆமா ஆமா.
4: நடிகர் டெல்லி கணேசிற்கு கலைமாமணி விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது?
6: 87?
4: இல்லைங்க, தவறான பதில், முயற்சிக்கு நன்றி.
6: நன்றிங்க.
4: இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
7: ஐயா வணக்கம்.
4: ஐயா வணக்கம், யார் எங்கிருந்து?
7: காரிமங்கலம் செட்டிப்பட்டி, பீமராஜன்.
4: பீமராஜன் ஐயா, உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா?
7: கொடுங்க ஐயா, முயற்சி பண்றேன்.
4: கிருஷ்ணமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்ட நகைச்சுவை நடிகர் யார்?
7: கிருஷ்ணமூர்த்தி.
4: ஆமாங்க ஐயா, எல்லாருக்குமே ஒரு மாறுபட்ட பேர் இருக்கு இல்லைங்களா? திரைத்துறைக்கு வரும்போது அவங்களுடைய பேர் வந்து மாறி வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி கிருஷ்ணமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்ட நகைச்சுவை நடிகர் யார்? முயற்சிக்கு நன்றிங்க ஐயா. இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
8: அன்பு சகோதரர் செல்வராஜ், அருள் செல்வராஜ், இரவு வணக்கம் சார்.
4: இரவு வணக்கம், யார் எங்கிருந்து?
8: நான், நீங்க மறந்துட்டீங்க, நான் கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி காபாக்கோட்டை ரிட்டையர் தென்னை விவசாயி முருகன் சார்.
4: முருகன் ஐயா, உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா?
8: கொடுங்க சார், கொஞ்சம் ஈஸியா கேது. விஜயகாந்த கொடுங்க சார், 100வது படம்.
4: அப்படிங்களா, நீங்களே வினாக்களை சொல்லிட்டீங்க.
8: இல்ல சார், நீங்க சொன்னா தப்புங்க. ஆமா,
4: சரிங்கய்யா, ஒன்றும் இல்லைங்கய்யா, உங்களுக்கு எளிமையாக ஒரு வினாக்கள் கொடுக்குறேன்
8: சார்.
4: 1979 வெளியான பசி திரைப்படத்தின் சிறந்த நடிகருக்கான விருது பெற்ற நடிகர் யார்?
8: 79 சார்.
4: ஆமாங்க ஐயா.
8: நடிகர் கமலஹாசன் சார்.
4: இல்லைங்கய்யா, தவறான பதில், முயற்சிக்கு நன்றி.
8: 10 மணிக்கு

0: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
3: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: இந்தியன் ரயில்வே RRB-இல் உதவி லோகோ பைலட் 11127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 வயது முதல் 30 வயது வரையும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹400, SC/ST பிரிவினருக்கு ₹250 செலுத்த வேண்டும். இந்த பணிகளுக்கு கணினி அடிப்படையில் தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் இம்மாதம் 15ஆம் தேதி. விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in.
8: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 எழுந்தென்றல். இன்றைய எழுந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு சினிமா சினிமா. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைய இளந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு சினிமா சினிமா. நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் அழைக்க

0: இந்திய தொலைபேசி எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 என்ற எண்ணோடு 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: எடப்பாடி பவின்குமார் பேசுறேங்க.
0: பவின்குமார்ங்களா?
1: ஆமாங்க.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா?
1: எளிமையாகவே
0: கொடுத்துடலாமா. நடிகர் வினீத் அறிமுகமான திரைப்படத்தின் பெயர் என்ன? இணைப்பில் இருக்கீங்களாம்மா? நடிகர் வினீத் அறிமுகமான திரைப்படத்தின் பெயர் என்ன? தவறான பதில். முயற்சி. நன்றி. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம். தங்க பண்பலை, தருமபுரி பண்பலைக்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து?
2: மூர்த்தி.
0: மூர்த்தி,
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான ஒரு இசை கேட்டுகள் கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க சார்.
3: சொல்லுங்க.
0: கேட்டீங்களா?
2: கேட்டங்க ஐயா.
0: இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்?
2: தெரியலங்க. நன்றி சார், தெரியல.
0: முயற்சி. நன்றிங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம் வருக. வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழிமா, உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா? சரிம்மா. சூது கவும் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் யார்? கேமராமேன்.
4: தெரியாது.
0: முயற்சிக்கு நன்றிமா. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம், யார் எங்கிருந்து? சரிங்க, ஜெயசிலன் ஐயா. உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா?
5: பழைய பாடல்கள்
0: கொடுத்துடலாங்க. சரிங்க. கப்பலோட்டிய தமிழ் திரைப்படம் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா. ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்தில் வந்து ஆஸ் துறையாக கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்த நடிகர் யார்?
5: சீத்தராமன்.
0: இல்லைங்க, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம், யார் எங்கிருந்து?
6: மோகன் பேசுறியா?
0: மோகன் ஐயா, உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா?
6: மூன்று கேள்வியுமே
0: எளிமையா கொடுங்க.
6: ஒரு இளையராஜா இசையில ஒரு பாட்டு கேட்கலாம்.
0: நானும் அதுக்காக தாங்க எதிர்பார்க்கறேன். பாடல் கேட்டுருவீங்க, நானும் கொடுத்துடலாம் அப்படின்னு. சரிங்க, உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா?
6: புரியுங்க, முயற்சி பண்ணுவோம்.
0: இந்திய திரைப்பட நடிகை இனியா அறிமுகமான முதல் திரைப்படத்தின் பெயர் என்ன? ஆமாங்கய்யா.
6: ஐயா அவங்க எந்த மொழியில் அறிமுகம்?
0: நம்ம தமிழ் மொழியில் தாங்க.
6: தமிழ் மொழி சாயரான ஒரு படத்தில் அறிமுகம்.
0: இல்ல இல்ல,
6: பாடசாலை. பாடசாலை.
0: பாடசாலை.
6: 2010.
0: கரெக்டுங்களா?
6: மிக சரியான விடணும்னு நினைக்கிறீங்களா?
0: அது இன்னொரு டைமும் முயற்சி பண்ணி பாருங்க. பாடகசாலை. பாடசாலை இல்ல, பாடகசாலை. சரிங்க, நல்ல முயற்சிங்கய்யா. நடிகர் எம் எஸ் பாஸ்கர் முதன் முதலில் பின்னணி குரல் கொடுத்த திரைப்படத்தின் பேர் என்ன?
6: நடிகர் எம் எஸ் பாஸ்கர் முதல் முதலில் குரல் கொடுத்த திரைப்படம்.
0: ஐயா நீங்க சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா அதனுடைய இணையதளத்தில் அப்படி பதிவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.

0: ஐயா அப்படி எல்லாம் இல்லைங்க, எல்லாம் ஒரு முயற்சி தாங்க, வேற ஒண்ணும் இல்ல.
1: சரி சரிங்க,
0: அப்படி எடுக்கணும்னா இந்த பழத்தை நான் எடுத்துக்க முடியாதா? திருமதி ஒரு வெகுமதின்னு நினைக்கிறீங்க, தோராயமா சொல்றேன்.
1: இல்ல இல்ல, தவறான பதிலுங்க, முயற்சிக்கு நன்றிங்க.
0: நன்றிங்க.
1: நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து இணையலாம்.
2: பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
3: சரியான சாய்ஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648, கால் 9500509984.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின்கர் ஓடிபி, தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788. வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு.
3: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
4: நான் வரேன்னே, பரவாயில்லையே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
3: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடுலாம் எப்படிமா இருக்கு?
4: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
3: என்னமா அது?
4: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
3: அதனால என்னமா?
4: அட என்ன இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
3: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
4: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
3: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறமா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
4: அப்படி சொல்லுனே, அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
5: இளந்தண்ட நிகழ்ச்சியின் தலைப்பு சினிமா சினிமா. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: ஐயா வணக்கம். யார் எங்கிருந்து?
6: நாங்க மதிகன்பாளையம் ராமகாயிருந்து 1வது வாரம்
5: லட்சுமணன் ஐயா.
6: எம்ஜிஆர் படமா கொடுங்க ஐயா.
5: எம்ஜிஆர் படமா கொடுத்துடலாங்களா?

0: சரிங்கய்யா. அவரோட இணைந்து நடிச்ச ஒரு நடிகரை பத்தி கேக்குறீங்கய்யா?
1: கேளுங்கய்யா, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
0: நடிகர் நாகேஷ் முதன் முதலாக அறிமுகமான திரைப்படத்தின் பேர்
1: என்ன? முகராசி.
0: முகராசி இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: மதிகன் பாட்டிலிருந்து ரமணி.
0: ரமணி, உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க.

0: நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: மதிகான் பட்டிலிருந்து ரமணி.
0: ரமணி, உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா?
1: கொடுங்க.
0: தில்லானா மோகலாம்பால் திரைப்படம் இருக்கு இல்லைங்களா, அந்த திரைப்படம் எந்த ஆண்டு வெளியானது?
1: பழைய படமா புது படமா?
0: பழைய படம் தான்.
1: 1968.
0: சிறப்பாக சொல்லியிருக்கீங்கம்மா. அந்த தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் இருக்கு இல்லைங்களா, அது எந்த நாவலின் அடிப்படையில் எழுதப்பட்டது? தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் எந்த நாவலின் அடிப்படையில் இயற்றப்பட்டது?
1: பரதநாட்டியம்.
0: தவறான பதில்மா. முயற்சிக்கு நன்றி.
1: நன்றி.
0: இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
2: குங்குமையா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: அசிமத்தூர். அருண்.
0: அருண்,
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். உங்களுக்கான வினாக்கள் கொடுத்துடலாங்களா?
2: சொல்லுங்க.
0: நகைச்சுவை நடிகர் சத்யன் ஹீரோவாக நடித்த திரைப்படத்தின் பெயர். அவர் ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்கார் கதாநாயகனாக. கொஞ்சம் முயற்சி
2: பண்ணுங்க.
0: இளைஞன் அப்படி கொஞ்சம் மாற்றுறீங்கன்னா முயற்சி பண்ணிடலாம். நன்றிங்க. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
3: மாணிக்கம்பாளையிலிருந்து, நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம்பாளையம். லக்ஷ்மணன் பேசுறேன் சார்.
0: லக்ஷ்மணன் ஐயா, அறிமுக நேருங்களா? ஏற்கனவே பங்கு பெற்றிருக்கீங்களா?
3: ரெண்டாவது
0: முறை. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்களுக்கான எல்லாரும் நல்லா இருக்குங்க ஐயா. அங்கெல்லாம் தெளிவா கேக்குதுங்களா? சரிங்க. உங்களுக்கான ஒரு இசை கேட்டுகள் கொடுத்துடலாங்களா?
4: ரொம்ப தேறிட்டேன். மேக்கப் ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
5: சரிப்போ.
4: டேய், ஒரு 50 ரூபா தரல.
5: எதுக்கு?
4: இந்த மீனாட்சியோட அம்மா காமாட்சியில் ஒரு சத்த கொலுசு வாங்கிட்டு சொல்லி 150 ரூபா கொடுத்து. இந்த கடை வர்றதுக்கு முன்னால என் கடை வந்துருச்சு. 50 ரூபாய்க்கு ஏற்றிக்கிட்டேன். இப்போ குறையுது. தள்ளு.
5: இப்போ கையில் இல்லையே.
4: டேய், போய் சொல்ல.
0: ஐயா கேட்டிங்களா?
3: கேட்டேங்க சார்.
0: இந்த உரையாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன?
3: ஒரு நிமிஷம் கூட டைம் கொடுங்க சார், முயற்சி பண்ணி பார்க்குறேன்.
0: கொஞ்சம் விரைவாக பண்ணுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு திரைப்படம் தான். நாகேஷும், ஆமாங்க ஐயா, நாகேஷ் நடிகர் நாகேஷும் கமலஹாசனும் இணைந்து நடித்த ஒரு திரைப்படம். அதாவது காமெடி திரைப்படம் கூட சொல்லலாம்.
3: நகைச்சுவை படம். சார் யோசிச்சு பார்த்தேன்.
0: முயற்சி. நன்றிங்க ஐயா.
3: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாளருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாய்க்கு வந்துட்டோம். இன்றைய சினிமா நிகழ்ச்சியில் இடம்பெற்ற வினாக்கள். ஜமினி கணேசன் முதன் முதலில் அறிமுகமான திரைப்படத்தின் பெயர். 1947 வெளியான மிஸ் மாலினி என்ற திரைப்படத்தில் வந்து சிறு சிறு வேடத்தில் வந்து அறிமுகமாயிருக்காரு. கப்பலுடைய தமிழன் திரைப்படத்தில் வந்து

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் இரவு 9:30.
1: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில். ஸ்பெயின் கேர் ஓடிபி தருமபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும் கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமலை.

0: ಪಾಂಡಿಚೇರಿ ದ ಕಾವೇರಿ ಪಾಲಿಟೆಕ್ನಿಕ್ ಕಾಲೇಜ್.
1: ಮೆಡಿಕಲ್ ಲ್ಯಾಬೊರೇಟರಿ ಟೆಕ್ನಾಲಜಿ, ಫೈರ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ಅಂಡ್ ಸೇಫ್ಟಿ, ಕೆಮಿಕಲ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್, ಕಂಪ್ಯೂಟರ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್, ಮೆಕ್ಯಾನಿಕಲ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್, ಎಲೆಕ್ಟ್ರಿಕಲ್ ಅಂಡ್ ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್, ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ಸ್ ಅಂಡ್ ಕಮ್ಯುನಿಕೇಷನ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್, ಸಿವಿಲ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಪೋಂಜ ಕೋರ್ಸಸ್ ತಲೆಸಿರಂದ ಆಸಿರಿಯರ್ಗಳ ಕರ್ಪಿಕಪಡುಗಿರದ
0: ದ ಕಾವೇರಿ ಪಾಲಿಟೆಕ್ನಿಕ್ ಕಾಲೇಜ್, ಮೇಚೇರಿ, ಸೇಲಂ. ಮೇಲು ವಿವರಗಳಿಗೆ 9524936156.
2: ಕಲೆಮಗಲ್ ಕಲಾಲಯ ಮೆಟ್ರಿಕ್ ಮೇಲ್ನೆಲೆ ಪಳ್ಳಿ ಮತ್ತೂರ್. ಅಬಾಕಸ್ ಕ್ಲಾಸ್, ರೋಬೋಟಿಕ್ಸ್, ಸ್ಪೋಕನ್ ಇಂಗ್ಲಿಷ್, ನೀಟ್, ಜೆಇಇ ಕ್ಲಾಸ್, ಎಐ ಅಂಡ್ ಸ್ಟೆಮ್ ಲರ್ನಿಂಗ್ ಕ್ಲಾಸ್ என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின்கர் ஓடிபி, தர்மபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும், கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366360788.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெக்குபோதுநெல்லி ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இரவு 10:02. கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் பங்கு பெறும் இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் மனம் நிறைந்த பாடலை பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0434-2 என்ற முன்னிணிப்போடு 24-40-30 என்ற எண்ணோடு 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணையும் அழைத்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
0: சக்கரவர்த்தி ஐயா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: கௌரவம் படத்தில் ஒரு பாடல் சொல்லுங்க. நன்றி.
0: நன்றிங்க, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி.

0: பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையின் புகழ்பெற்ற முதுகெலும்பு சிகிச்சை நிபுணர்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஸ்பெயின் கேர் ஓடிபி தருமபுரி அம்மா கண்ணு ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலும் கிருஷ்ணகிரியில் செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையிலும் நாளை ஓபி பார்க்கப்படுகிறது. முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நமது ஊரிலேயே. முன்பதிவுக்கு அணுகவும் 6366-7888.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
1: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கமா, யார் எங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: இதய கமலம் படங்கய்யா. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல என்ற பாடல் போடுங்கய்யா.
0: நன்றிம்மா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி.
1: நன்றிங்கய்யா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் நேயர் வருக. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்

ஐயா இனிப்பில் இருக்கீங்க, வருக வணக்கம். சிவகாமியின் செல்வன் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணை

0: நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தணிகாசலம் சின்ன பாப்பாங்க ஐயா.
0: சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: படம் வந்து அன்னையோராலயா, அதுல அம்மா நீ சுமந்த பிள்ளை என்ற பாடல் வழங்க மாட்டி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா.
0: நன்றிங்க. எனக்கு நன்றி.
1: நன்றிங்க ஐயா. அம்மா

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நிலையத்தில் நேரம் 2.

0: 10:25. இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம். யார் எங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்ல இருந்து வெங்கடேஷ்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: மாலையிட்ட மங்கை பாடம். பாடல் செந்தமிழ் தேன்மொழியம்.
0: நன்றிங்க. என்ன பிள்ளை, நன்றி
1: நன்றி. வணக்கம்.

0: அப்புறம் தருவாள் வருகிட தலை
1: நம்ம முதலாளி நல்ல முதலாளி பிள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி
2: ஸ்ட்ராங்க ஒரு டீ போடுங்க
3: தம்பி ஊருக்கு புதுசோ
2: என்ன அப்படி கேக்குறீங்க
3: இல்ல நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே
2: என்ன சொல்றீங்க புரியலையே
3: இல்ல தம்பி இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான் உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன் அதான் இந்தாங்க டீ குடிங்க
2: என்னமோ சொல்றீங்க சரி குடுங்க
3: டீ எப்படி
2: நல்லா இருக்கு நல்லா இருக்கு
3: சரி தம்பி நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்
2: என்ன விஷயம்னா
3: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க
2: ஆமாம் ஏன்னு அப்படி கேட்குறீங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ
3: என்ன தம்பி யோசிக்கிறீங்க சொல்கிறத கவனிங்க
2: அண்ணா சொல்லுங்கண்ணே பதறதில்ல
3: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம் 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம் பார்த்து போங்க
2: ஹோபா இதான் விஷயமா அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது நான் வரேன்
3: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கு

0: கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஐயா வணக்கம். யார் எங்கிருந்து?
1: வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் அந்தேரிப்பட்டி பஞ்சாயத்து திப்பம்பட்டி சார்.
0: முழு விவரமே கொடுக்குறீங்க. அறிமுகம் நேருங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
1: இல்ல சார், பேசல சார்.
0: அறிமுகம் நேருங்களா?
1: அறிமுகம்
0: நம்ம பண்பலை நிகழ்ச்சி எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன் சார், நிறைய கேட்டிருக்கிறேன் சார்.
0: என்ன மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: நான் அதிகமாக விவசாயம் காலையில் 6:35 போகிறது விவசாயம் அதிகமாக பண்ணுறேன் சார்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டிருக்கோம்.
1: ஆமாம், அது பார்க்குறோம். பாட ஒரு மணி நிகழ்ச்சி, இந்த ஆட்டு பண்ண இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் மாட்டுது, அதெல்லாம் கேட்குறேன் சார்.
0: சரி ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கய்யா.
1: அதான் ரிக்ஷாக்காரன்ல கடலோரம் வாங்கிய காற்று, அந்த பாட்டு சார்.
0: நன்றிங்க. இனிப்படி எந்த மாதிரி நன்றி.
1: ஓகே சார்.

0: நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம். யார் எங்கிருந்து?
1: குமார் பேசுறேங்கய்யா. நல்லா இருக்குங்களா?
0: நல்லா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: நம் நாடு படம். அதுல இருந்து ஏதாவது ஒரு படம் நீங்களே போட்டுருங்கய்யா.
0: நன்றிங்க, இணைப்பிலிருந்து நன்றி.
1: நன்றி நன்றி நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
1: அன்பு சகோதரர் அருள் செல்வராஜ் அவர்களுக்கு இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
1: இரவு வணக்கம் சொல்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டூர் ரிட்டை எஸ்ஐ தென்னை விவசாயி ஏ முருகன் கலைச்செல்வி.
0: முருகன் ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: எனக்கு பிடித்த பாடல் வந்து படம் நான். அந்த படத்து இந்த அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ கம்மனோ மேனியோ கல்யாண ஜோடியோ அந்த பாட்டை காட்டுற தவறு விடுங்க சார்.
0: நன்றிங்க, என்னை பிள்ளைங்க
1: நன்றி சார்.

கொட்டி மூடங்கேட உத்திர தாண்டவம்.

ಮರಿಯಮ್ಮ.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 10:50.

0: இரவின் மடியில் சுகமான ராகங்கள். கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் பங்கு பெறும் இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
1: அதியமான் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஒழித்து ஓங்கிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனிய இரவு வணக்கம். இரவு வணக்கம் கூறுபவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாரணியம் தட்டலிருந்து ஆரம்பிச்சா.
0: சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: ஐயா, திரைப்படம் வந்து வாங்க மாப்பிள்ளை வாங்க, இதுல இருந்து நீ முன்னாலே போனா அப்படின்னு ஒரு பாட்டு வருங்க ஐயா. இந்த அற்புதமான பாடலை அனைத்து நேரம் கொடுங்க ஐயா.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். ஐயா, யார் இங்கிருந்து?

0: இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் நேயர் வருக. வணக்கம். இரவு வணக்கம். ஐயா, யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: நன்றிங்க,
0: இனிப்பிலிருந்து நன்றி.

0: இரவின் மடியில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் இனிப்பில் இனியும் நேயர் வருக வணக்கம்.
1: உலகம் சுற்றும் வாழ்வில் தம்பி நான் படித்தேன் காஞ்சியில் அந்த பாடப்படும்.
0: உங்களுடைய பேர் ஐயா
1: என்ன? துரை நாகரம்.
0: துரை பேர் சொல்லாமே பாடல் சொல்றீங்க, கொடுத்தலாங்கய்யா. இனிப்பில் எந்த மாதிரி நன்றிங்கய்யா.
1: நன்றி.

நிலையத்தில் நேரம் 11:10. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளை வலம் வரும் நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனித்தானம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணா சில்க்ஸின் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, நாளைய மழலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் ஜன்சிகா. நாளை காலை 7:00 காலை வணக்கம், காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி. தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி உழவர் சந்தை கைக்கனி விலை நிலவரம். தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது ஆகியவை இடம்பெறும். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே.

7:30 சந்தோஷ சாரல் நாளை காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. நாளை காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சிந்தனை சிறக்குகள். நாளை காலை 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேனின் இனிய சொல்லுமது. நாளை காலை 9:05 வனலையில் வசந்தம் சீரான சிறுநீரகம் சேலம் சண்முகா மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். காலை 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலயம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய்மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தருமபுரி தங்கரக்கோட்டை கல்யாணராமன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். 10:30 நீங்கள் கேட்டவை. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியம் மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே. 12:10 சிற்றூரில் சிறுபொழுது நலம்பாரம்பட்டி ஊர் சிறப்புகளை கேட்கலாம். 12:50 திரை இசை அதனைத் தொடர்ந்து சூழல் கப்பம் மெல்லிசை இடம்பெறும். 11:10 நேயர் விருப்பம். பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிலக்கடலை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய இணைப்பேராசிரியர் மனவர் பி யோகமீனாட்சி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 இலக்கியம் பேசுவோம் இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள் மாலை 4:00 விடுத்திடும் வினாக்கள் மாலை 5:00 மாலை தென்றல் நாளை மாலை 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில் 6:10 பாட்டுதான் 6:40 வேலை காத்திருக்கு 6:45 வானிலை அறிக்கை 6:50 உள்ளூர் உலா 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் 7:00 திரை இசை 7:25 வயல்வெளி ரபி பருவ பயிர்கள் தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எம்ஏ வெண்ணிலா அவருடன் நேர்முகம் தொடர் நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சியில் தொடர்ந்து காய்கறி சாகுபடி அனுபவம் தருமபுரி கெங்கு செட்டிப்பட்டி ஏ பீமராஜன் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை 8:00 இளந்தென்றல் சொல்லோடு விளையாடு. நாளை 9:30 இடைவிடாது இசைமலை. நாளை 10:00 ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி சுகமான ரகங்கள். நாளை 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய வளம் வரும் நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள்.

இனி கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கிறது. அந்த குறிக்கோள்களை அடைவதில் இல்லை. மகாத்மா காந்தியடிகள். இதுவரை கேட்டீர்கள் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 துவங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.